இடம்பெற்ற இளையராஜாவின் இசையில் மனோ மற்றும் சித்ரா பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒளித்து ஓங்கிறது. இது செவ்வாய் ராகத்தில் 80களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்களை இந்த காலை நேரத்தில் கேட்டுக்கொண்டு அப்படியே அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த தருணம் ரொம்பவுமே ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணம் கூட சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாகவும் இருக்குது. எனக்கு ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு சேர்த்து உற்சாகமும் அந்த பாடல்கள் தருது அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாதுன்னு சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த காலை நேரத்தில் அப்படியே உங்களோட பேசிட்டு இந்த இடைக்கால பாடலாம் அப்படியே தொகுத்து வழங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்கள் அப்படியே சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு பாதுக்கிலிருந்து சின்ன தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. தொலசுவல பூமிகா சின்னத்தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், இஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி டெலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, அதே போன்று சின்னையா மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், அதே போல கௌசல்யா, எட்டையாந்தோட்டை சிவா ஜுலஸ்ல குரிய அனைத்து சொந்தங்களுக்காகவும், அதே போன்று வசந்த உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இதழ் கஸ்கின் இருந்து லாசர் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியோ இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு சூரியகுமார் குடும்பத்தினர், அதே போன்று மாலா குடும்பத்தினர், ரமேஷ் குடும்பத்தினர், பாலசுப்ரமணியம் குடும்பத்தினருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு தர்ணிகளில் இருந்து இழுத்தன்ன ஸ்ரீகாந்த் நிகழ்ச்சியோடு இருந்திருந்தாங்க. தன்னுடைய அன்பு கனவு தர்மா 49வது பிறந்த நாளை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு மனைவி ஸ்ரீகாந்தி, மகன் சஞ்சீவன், மகள் நிரோஷா, மதுஷாலினி, அண்ணா உதயா ஆகியோர் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு பனாவத்திலிருந்து கவிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் எட்டையந்தொடர்ந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. தன்னுடைய அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, அதே போல கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி, அதே போல குமாரி, டைட்டானிக் ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும், சிவா ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. குறிஞ்ச கிழந்த அசூர்தீன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அசூர்தீன், நூர்ஜகான், அதே போன்று அன்வர், ஜாரி, ரெகாஸ், ரயாஸ் மற்றும் ரெய்னா குட்டிக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? இன்னும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க. இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு அருந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கொழும்பு ஐந்து ஸ்டீபன் ஸ்டைலர்ஸ் இருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக ஸ்டீபன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி, நான் விளான்கள தோட்டத்திலிருந்து நிமல்குமார். என்னுடைய அன்பு மனைவி ராதா மற்றும் மகன்மார்களான சந்தன், புவிலோஷன், இலக்கியா, சிவன்யா, கண்ணந்தோட்டையில் வசிக்கும் ராமச்சந்திரன், சமிதா, பிரகல்யன் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு நாவலப்பட்டியில இருந்து குமுதா கிருஷ்ணசாமி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு கந்தலாயிலிருந்து கே உவைதீன் வந்திருக்கிறாங்க. மும்தாஜ் பேகம், ஃபரீதா, சதார், ஆட்டோ, விஸ்வநாதன் அனைவரும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு அரப்பநகர்லேருந்து ஃபரீதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு கிணவர் அப்துல் ஜவார் மற்றும் கந்தலை கே வைதீன், சத்தார் சபிகா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டு தேகல வட்டுவலையிலிருந்து முருகேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மட்டக்களப்பு கொக்குவில் சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நேர்ந்த நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. துர்ஷக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312275003
அதே போல 0312-7511-1 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று நிகழ்ச்சி அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் மனசந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 41 நிமிடம் ஆய்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு இனிமையான பாடல் வர காத்துக்கொண்டே

வணக்கங்களோடு பெரிய கல்லாறு உதயபுரம் உதய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. கேஷாயின் மற்றும் ஜிதுக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இங்கிலிருந்து உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. யட்டியந்தோட்டையிலிருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. தன்னுடைய அன்பு அப்பா துரைசாமி, அம்மா மனோன்மணி மற்றும் சொந்தங்கள் யாவரையும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சுமதுரை வகத்தோட்டம் சிம்மையா மகாதேவன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. ஜெமிலா, மும்தாஜ் பேகம், சாந்தி, தேஜா, அஸ்வினி மற்றும் கிரியல ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாது கிசினத்தம்பி ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவரை அன்பன காலை நேர வணக்கங்களோடு பாரா எஸ்டேட்லிருந்து சிவகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாரு. பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் பகிர்ந்திருக்கிறாங்க. தரணிகளை ஸ்ரீ வாணி விலாஸ் சைவ உணவகத்திலிருந்து யோகேஸ்வரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. வசந்தமிகம் நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு மனைவி கௌரி, மகள்மார்களான அமிர்தா ஸ்ரீ, அம்சிதா ஸ்ரீ, தன்மயா ஸ்ரீ, அம்மா விஜயலட்சுமி, அப்பா யோகநாதன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி யோகேஸ்வரன். அதே போன்ற சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வெள்ளவத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பனை இனி காலை நேர வணக்கம் சிவானி. நான் மதவாச்சிலிருந்து ரோஷான், தாஹிரா, உஸ்மான், மின்ஹா, அதே போல ரத்மத் நிஷா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதி செந்தில்நாதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. புவனேஸ்வரன் மங்கக்கரசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. உற்சாகமான காலை நேர வணக்கங்களோடு கேரளினாலிருந்து லலிதன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு வேறபெட்டியிலிருந்து யோகராஜா வந்திருக்கிறாங்க. மேப்பிட்டிக்கந்திலிருந்து பிரசாத் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சபமல்கந்து பெரிய குரியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி என்று பாடலை தாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க பாடல் தர முயற்சிகள். அதே போன்ற சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வெளவத்திலிருந்து ரெய்ச்சி நிலானி வந்திருக்கிறாங்க. காரணியா, புஷ்பா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு செவ்வாய் ரகம் கொண்டு வரும் விடியல் நிகழ்ச்சியோடு தன்னை இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு மஸ்கிலியா பிரவுன் ஷேக்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு மாறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்து இதயரத்னம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷி ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா, மஹிந்த மற்றும் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டு பிளத்கோப்பட்டியில இருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. கேரளினிலிருந்து ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாப்பிள்ள கிராமத்திலிருந்து பெயல் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நீர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வாழிச்சனை குணபாலன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. முனராங்கலிருந்து தனலட்சுமி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நீர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. துரிசக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க.

சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்தோட வெளியில் நிகழ்ச்சியில் நேரம் காலை 6 மணி கடந்து 2 நிமிடம் ஆய்கொண்டு தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-5705-3 அதே போல 0712-7715-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் மிகம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு பூனாகளிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. செவ்வாயாகம் கொண்டு வரும் பாடல் திருவுளம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு யடியந்தோடிலிருந்து வாணி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பிஓஎல் இருந்து மலர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கணவர் விக்னேஸ்வரன், தனுஜா, ஷான், சாந்தி, சந்தனமோகன், கருப்பைய, கண்ணதாசன், விஜய், கல்யாணி, அஸ்வின், ஆஷிக், திமேஷா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. தெல்தோட்டை ஆதி மூலம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கெம்பின் பகவந்தலாவிலிருந்து சூரியகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு சாமிமலை பிரவுன்சிக்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பு கேட்டு பகவந்தலாவிலிருந்து சத்யகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பு கேட்டு இன்றைய நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹட்டன்லிருந்து கோபு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை வத்தலிருந்து ஐயக்கண்ணு வந்திருக்கிறாங்க. குணசீலன், ஈடன், சீம்குமார், பாதுகே, சின்னத்தம்பி, வெளிமண, செல்வராம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரி ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாத்தலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு கலைமதி வந்திருக்கிறாங்க. விஓஏந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு நாவலப்பட்டிருந்த மேரி வந்திருக்கிறாங்க. கணவர் போல் மகள் மேரி, சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு வெளிமடிலிருந்து செல்வராம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு மயிலமாவிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. மகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. ருவான்விலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அன்பான சொந்தங்கள் அனைவரையும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு சுஜிகுமாரி வந்திருக்கிறாங்க. விஓஎலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். தன்னுடைய சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை பகவந்தலாவ கேம்பியன்ல இருந்து சத்யகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. தன்னுடைய அன்பு மனைவி மோகன ராமேஸ்வரி மற்றும் பிள்ளைகளான பபிஷாலினி, சஸ்விதன், இளம்வதனி, அம்மா சந்திரமலர், அப்பா செல்லதுரை ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதே போன்ற நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-5705-3 அதே போல 0312-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் காலை 6 மணி கடந்து 11 நிமிடம் ஆய்கொண்டு நிகழ்ச்சி அடுத்த முறை இனிமையான

0: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 7 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 10:28 மணி முதல் 11:58 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 2:58 மணி முதல் 4:28 மணி வரை, யமகண்டம் காலை 8:58 மணி முதல் 10:28 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சிந்தனை, ரிஷபம் நன்மை, மிதுனம் செலவு, கடகம் எதிர்ப்பு, சிம்மம் உழைப்பு, கன்னி சுகம் துலாம் ஆசை, விருச்சிகம் நிறைவு, தனுசு லாபம், மகரம் பரிசு, கும்பம் பாசம், மீனம் மேன்மை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் சிந்தனை, ரிஷபம் நன்மை, மிதுனம் செலவு, கடகம் எதிர்ப்பு, சிம்மம் உழைப்பு, கன்னி சுகம் துலாம் ஆசை, விருச்சிகம் நிறைவு, தனுசு லாபம், மகரம் பரிசு, கும்பம் பாசம், மீனம் மேன்மை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன்: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு

வசந்த வானொலியில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு ஒடியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 22 நிமிடம் ஆய்கொண்டிருக்கு. சில பாடல்கள் எப்போது கேட்டாலும் அதே இனிமை, அதே ரசனை, அதே ஒரு சுகம் கூட சொல்லலாம், அது இருந்து கொண்டே இருக்கும். அதே போன்றுதான் ஒரு இனிமையான பாடல் முதல் மரியாதை திரைப்படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஒலித்து ஓய்கிறது. ஒரு இனிமையான பாடல், இனிமையான ஒரு திரைப்படமும் கூட. திருச்சியிலிருந்துக்கலாம் இது வசந்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி. இந்த நேரம் நிகழ்ச்சி ஓடிந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்கள் அப்படியே இணைத்துக் கொள்வோம். மாத்திலிருந்து சுவேந்திரன் வந்திருந்தாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சண்முகநாதன் கலகானந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. ஜெகதீஷ் சுந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வணக்கம் சிவானி நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன் என்று பகிர்ந்து கொண்டு லதுர்ஷன் வந்திருக்கிறாங்க. தலவாக்கலேருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். சப்பமல்கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கிரான் ராஜா வந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு கொஸ்டாந்தி கிருஷ்ண காந்தி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. பருத்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவெளி சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பட்டித்திடலிருந்து கமல்ஹாசன் யசோதா வந்திருக்கிறாங்க. இதுவெளி யாய் சகோதரி அன்பான காலை நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். இன்றைய நாள் அனைவருக்குமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தர்ணியகல நூறியிலிருந்து ஜனா வந்திருக்கிறாங்க. இதுவெளி அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு மெஸ்கெலியால இருந்து உதயன் வந்திருக்கிறாங்க. இதுவெளி அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். பாடல் தெரிவிலம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக தொண்டை மாநாடு செல்வ சன்னிதிலிருந்து சுதன் வந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு செல்வன் நீலமேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. கிருவானந்தன் தன்னுடைய பிறந்த நாளினை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக கோமதி, அம்மா கோமதி, அப்பா நீலமேகம், அக்கா சிவரூபிணி, தங்கை சிவசாந்தி, மைத்துனர்கள், மருமகள் மற்றும் குடும்ப உறவுகள் யாவரும் வாழ்த்துவதாக எட்டாம்பேட்டிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவெளி அன்பான காலை நேர வணக்கங்களோடு வெள்ளவத்திலிருந்து ரேஜி நிலானி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வெதமுலிருந்து சிவகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மனைவி மதி, மகன் விது, மகள் ஐனிகா உறவுகள் யாவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பவனி சந்திரகலா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தர்ணிகளை லோவர் டிவிஷன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு மகள் அக்ஷரா, சாஷினி, ஷான், டுவிதா, அதே போன்ற அபி ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பீர்வலை ஷமட் மாவட்டத்திலிருந்து நசார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மயிலம்பாவிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அதே போல ஹட்டன்லிருந்து நவீன் வந்திருக்கிறாங்க. மும்தாஜ் பேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இவர்களையும் இணைத்துக்கொண்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லப் போகின்றேன். இன்று நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மீண்டும் இன்று மாலை வசந்த மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் இன்றென்றும் உங்கள் அன்பின் ஆஜே சிவானி. நன்றி சொந்தங்களே.

நிகழ்ச்சிக்கான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. வணக்கம். சுயாதீன செய்தி பார்வை இருக்கின்றோம். வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் அலைவரிசையோடாக இன்றைய தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் இர்ஃபான் முகமது. இன்றைய தினமும் நாளடைகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தும் பொழுது உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு செய்தியாக நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் அமைந்திருக்கிறது. சிறை காவலர்கள் உட்பட இதுவரை 26 பேர் பலியாகியிருப்பதான செய்தியாக அமைந்திருப்பதோடு இந்த சம்பவம் ஏன் இடம்பெற்றது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற இருக்கின்றன. இதற்காக ஒரு அமைச்சரவை உப்புகுழு ஒன்று நியமிக்கப்படுவதற்கான தீர்மானமும் எடுக்கப்பட்டிருப்பதான தகவல்கள் வெளியாகியிருப்பதை அவதானிக்கலாம். அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பிலான விஷேட அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் சிறைச்சாலை மோதலுக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் சம்பவத்துக்கான முழு பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார் வெளிப்படுத்தியிருக்கிற கருத்தும் மிக பிரதானமாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இது நீர்கொழும்பு சிறைச்சாலை குறித்தான முக்கியமான செய்திகள் இன்றைய தினம் இவ்வாறு வெளியாக இருக்கின்றன. இதனிடத்தில் டெங்கு அதிக அபாய வலயங்களாக 142 சுகாதார அதிகாரிகள் பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதான தகவல்கள் தரப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் போலி கடவுச்சீட்டு தயாரிப்பு குறித்து முக்கியமான பிரதி கட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதான செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறது. இதில் ஆசாத் மௌலானாவுடன் கோட்டாபய ராஜபக்சே புகைப்படம் எடுத்தார் என்பதான சர்ச்சை இதுபற்றத்தில் நீதிமன்றத்தில் விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அது குறித்தான செய்தியையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கப் போகிறோம். இப்போது திவைன பத்திரிகை தந்திருக்கிற பிரதான தலைப்புச் செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தலாம். மீகமோ இறகெந்திர தனிக்கர யுத்த பிட்டியாக்க நிலதாரின் ஹத்தாக்கத்தில் விசையாக்கும் மாறுட்டை என்பதாக திவைன பத்திரிகை இவ்வாறு பிரதான தலைப்புச் செய்தியை கொண்டு வருகிறதே. சிஏ கட்ட துவால உதய ஆகாரதியும் அடங்கிய நிலதாரின் நிர்வத்கர பகரதியிலா என்பதுவே திவேன பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிற செய்தி. பகரதுண்ணே ஷரீர அபியாச ஹேகே யக்கடபொலு கடாகன கினியவி ஜங்கம துரகத்தின தபெரகன என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. அந்த வகையில் 7 பேர் அதிகாரிகள் அதாவது சிறை அதிகாரிகள் 7 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக கைதிகளோடு சேர்த்து 26 பேர். எனவே கைதிகள் 19 பேர் இவ்வாறு உயிரிழந்திருப்பதான தகவல்கள் தரப்படுகின்றன. இதில் பிரதானமாக 100 மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். காலை நேர ஆகாரம் வழங்க சென்ற பொழுது இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அப்போது அதிகாரிகள் நிர்வாணமாக்கப்பட்டு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதான செய்திகளும் தரப்படுகிற அதே இடத்தில் அவர்களிடமிருந்து ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. அதாவது கைதிகளின் ஊடாக இவை பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன என்பதான செய்திகளும் இவ்வாறு திவேன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தருகிறது. அருண பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு கொண்டு வருகிறது. மீகமோ பந்தனாகாரை கெட்டுமை இட நமசிய டைம் திதாஸ் ஹாரசியாக ரந்தவலா என்பதாக அருண பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே 900 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் சிறைச்சாலையில் 2400 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுவே இந்த செய்தியாக அமைகிறதே. ஆனால் மரண எண்ணிக்கையில் அருண பத்திரிகை சற்று வித்தியாசம் காட்டியிருப்பதை அவதானிக்கலாம். ஒரு 27 பேர் என்ற அடிப்படையில் அருண பத்திரிகை இவ்வாறு தருகிறது. இனிய நாளடுகள் அனைத்துமே 26 பேர் என்று இந்த எண்ணிக்கை தந்திருக்கிறது. அதிலும் அதிகாரிகள் 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்படுகிற செய்தியாக அமையப்படுகிறது. இதனிடம் இதனோடு இணைந்து மேலும் சில தலைப்புச் செய்திகளையும் அருண பத்திரிகை தந்திருக்கிறது. இதில் லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. நிலதாரியு ஹத்தா கிரந்தவியோ தஹனமியாக் ஹிரே கெரல்லக் விசயாக் மருட்ட சியாக் ரோஹல என்பதாக லங்காதீப பத்திரிகை இவ்வாறு தன்னுடைய தகவலை தலைப்புச் செய்தியாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அதேபோன்று தமிழ் நாளடுகளும் இது தொடர்பான செய்திகளை தந்திருக்கிறது. இரத்த கிளறியானது நீர்கொழும்பு சிறை அதிகாரிகள் உட்பட 26 பேர் பலி 100 மேற்பட்டோர் காயம் என்பதாக தமிழன் பத்திரிகையும் இரத்த பூமியாக மாறிய நீர்கொழும்பு சிறைச்சாலை 26 பேர் உயிரிழப்பு 100 பேர் காயம் என தினக்குரல் பத்திரிகையும் இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தினகரன் பத்திரிகையிலும் இது ஒரு முக்கிய செய்தியாக இடம்பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். தினகரன் பத்திரிகை நீர்கொழும்பு சிறையில் நேற்று மோதல் அதிகாரிகள் உட்பட 26 பேர் பலி என்பதாக கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியை தந்திருக்கிறது. வீரகேசரி பத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தி நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தில் சிறை காவலர்கள் உட்பட 26 பேர் பலியும் 100 மேற்பட்டோர் காயம். காலை உணவு வழங்கும் வேளையில் கைதிகளிடையே மீண்டும் ஏற்பட்ட முறுகள். 700 கைதிகள் வேறு சிறைகளுக்கு அவசர இடமாற்றம். நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விசேட அதிரடிப்படையினர் ராணுவத்தினர் வரவழைப்பு. சிறைவாசலில் திரண்ட கைதி உறவினர்கள் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்றைய தினம் கைதிகளிடையே ஏற்பட்ட கடும் மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் என 26 பேர் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள். இச்சம்பவத்தில் படுகாயமடைந்து 100 அதிகமானோர்
வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பலர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், கலக தடுப்பு பிரிவினர் மற்றும் ராணுவத்தினரும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன்போது நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக வானை நோக்கி பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. எவ்வாறெனும் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குடும்பத்தார் சிறைச்சாலையை சூழ்ந்து தமது உறவினர்களிலே எண்ணி செய்வதறியாது கண்ணீர் மல்க தமது துயரை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இரு தரப்பைச் சேர்ந்த கைதிகளுக்கிடையில் நேற்று முன்தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் போதைப் பொருள் தொடர்பில் பிறிதொரு தரப்பினரால் காட்டிக் கொடுக்கப்பட்ட சம்பவத்தை முன்னிறுத்தி ஏற்பட்ட வாக்குவாதம் நீண்ட கைகலப்பாக மாறியிருக்கிறது. இதன்போது இரு தரப்பினரும் தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் சம்பவத்தில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இரண்டு கைதிகள் உயிரிழந்திருந்தார்கள். மேலும் 30 கைதிகள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அன்றைய தினம் இந்த மோதல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதன் பின்னர் பெண் கைதிகளுடன் மேலும் ஒரு சில ஆண் கைதிகளும் இணைந்து சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி சிறைச்சாலை நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். எவ்வாறெனும் போலீசார், போலீஸ் விசேட அதிரடி பிரிவினர் அழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த கலவரம் இடம்பெற்ற இரண்டாம் நாளான நேற்றைய தினமும் சிறை கைதிகள் மீண்டும் மோதலில் ஈடுபட்டார்கள். நேற்றைய தினம் காலை கைதிகளுக்கான காலநேர உணவை வழங்குவதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் சென்றிருந்த போதும் ஏற்கனவே மோதலில் ஈடுபட்ட குழு மீண்டும் கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதன்போது கைதிகளை கட்டுப்படுத்த முயற்சித்த அதிகாரிகளையும் கைதிகள் சூழ்ந்து கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். எவ்வாறெனும் அதிகாரிகள் இதன்போது கைதிகளின் பிடியிலிருந்து தப்பி சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயிலின் அருகில் சென்ற போதும் அவர்களை இலக்கு வைத்து பின்தொடர்ந்த கைதிகள் குறித்த அதிகாரிகள் கடுமையாக தாக்கி நிலை குலைய செய்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தி. கைதிகள் கடும் கோபத்தோடு இருந்திருக்கிறார்கள். எனவே அதிகாரிகளை தாக்கியிருக்கிறார்கள். அதிகாரிகள் பிரதான நுழைவாயில் நோக்கி ஓடியிருக்கிறார்கள். அப்போது அங்கு வந்த கைதிகள் மீண்டும் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அத்தோடு பிரதான நுழைவாயின் உட்புறமாக சூழ்ந்தும் அதற்கு சேதம் விளைவிப்பதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏசி கஜநாயக் இது பற்றி குறிப்பிடுகிறார். கைதிகளை நுழைவாயிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக அதன் வெளிப்பகுதியில் இருந்த போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் வானை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தார்கள். இவ்வாறு பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தி சிறைச்சாலையினுள் தாக்குதலில் காயமடைந்த அதிகாரிகள் கைதிகளையும் சிகிச்சைக்காக பெரும் பிரயத்தனத்துக்கு மத்தியில் வெளியே கொண்டு வந்திருந்தார்கள். எனினும் குறித்த கைதிகள் நுழைவாயில் திறக்கப்பட்ட போது அதனை சூழ்ந்திருந்தமையால் போலீசாரும் கைதிகளை அச்சுறுத்தும் வகையில் வானை நோக்கி தொடர் துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்டு நுழைவாயிலின் ஊடாக நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். இதன்போது உள்ளே இருந்த கைதிகள் அங்குமிங்கும் ஓடிச் செல்வதை காண முடிந்தது. அதன் பின்னர் காயமடைந்த அதிகாரிகள் கைதிகள் உட்பட பலரை உடனடியாக அதிகாரிகள் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருந்தார்கள். நேற்றைய தின சம்பவத்தை அடுத்து சிறைச்சாலையின் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகள் சிறைச்சாலை வைத்தியசாலைக்குள் புகுந்து அம்மருந்துகளை திருடியதோடு ஏனைய வசதிகளையும் உடைத்து சேதப்படுத்தியதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே நேரம் கைதிகள் ஆயுதங்களை கைப்பற்றக்கூடும் என்ற அச்சத்தினால் ஞாயிற்றுக்கிழமை இரவு சிறைச்சாலையின் ஆயுத களஞ்சியத்திலிருந்து துப்பாக்கிகள் அகற்றப்பட்டதாக பாதுகாப்பு அதிகாரிகள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த கடும் மோதல் சம்பவத்தில் சுமார் 26 பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் 7 பேர் சிறைச்சாலை அதிகாரிகளும் 19 கைதிகளும் உள்ளடங்குவதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனினும் அவர்களில் பலர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலை உட்பட ஏனைய வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். காயமடைந்த ஒரு சில நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டார தகவல்கள் இவ்வாறு தெரிவிக்கின்றன. இந்த சிறைச்சாலையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் கும்பல்களுடன் தொடர்புடைய 26 கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு தரப்பு தகவல்களின்படி தாக்குதல், கொள்ளை மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் உட்பட பல குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு சிறைத்தண்டனை அனுபவித்து வரும் கட்டு கல்லேகம சுரேஷ் என அடையாளம் காணப்பட்ட கைது ஒருவராலே இந்த அமைதியின்மை திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. குறித்த நபர் வெளிநாடு சென்று தலைமறைவாக இருந்த நிலையிலும் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பாதாளகுழு குழு உறுப்பினரான கேல்பத்ர பத்மே என்பவருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய நபர் என தெரிய வருகிறது. சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏசி கஜநாயக் இதுபற்றி தெளிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்கனவே வன்முறையில் ஈடுபட்ட குழுவினர் நேற்று காலையும் சிறைச்சாலை அதிகாரிகள் வாயில் வரை பின்தொடர்ந்து வந்து கடுமையாக தாக்கியுள்ளதோடும் பிரதான வெளியேறும் வாயிலுக்கு சேதம் விளைவித்த நிலையில் கட்டுப்படுத்தவே பிரதான நுழைவாயில் இருந்த அதிகாரிகள் வானை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவித்திருக்கிறார். எவ்வாறெனும் போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் பிரிவினர் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினர் வரவழைக்கப்பட்டு சிறைச்சாலை வளாகம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதோடு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள குழு மற்றும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக
இந்த பதற்ற நிலை உருவாகியிருக்கிறது. தற்போது இந்த சிறைச்சாலையினுள் 2400 அன்னளவான சிறை கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று பிற்பகல் நிலைமை பூரண கட்டுப்பாட்டுக்குள் வந்தவுடன் குறிப்பிட்ட சிறை கைதிகள் பாதுகாப்பு கருதி கண்டி, போகம்பர, மகர, அனுராதபுரம், குருவிட்ட உள்ளிட்ட வேறு சிறைச்சாலைகளுக்கு அழைத்துச் செல்ல தீர்மானிக்கப்பட்டு பிற்பகல் 2 மணியளவில் சிறைச்சாலை பஸ் வண்டிகள் 2 தண்டனை கைதிகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். பின்னர் 1 மணி நேரத்துக்கு பிறகு விளக்கு முறையில் கைதிகள் 2 பஸ்களில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். நீர்கொழும்பு சிறையில் தண்டனை கைதிகள், விளக்கமறியல் கைதிகள் என 2 தரப்பு இருந்திருக்கிறது. இதனிடையே வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்கள் வெவ்வேறு சிறைகளுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அசம்பாவிதம் ஒன்று இடம்பெற்ற செய்தி கேள்விப்பட்டதுடன் சிறைச்சாலையில் இருக்கும் கைதிகளின் உறவினர்கள் மற்றும் பிரதேச மக்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் சிறைச்சாலை பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் கூடியிருந்தார்கள். தங்களின் உறவினர்களுக்கு என்ன நடந்தது என தெரியாமல் அவர்கள் புலம்பிக் கொண்டும் கண்ணீர் வடித்த வண்ணமும் இருந்ததை காண முடிந்தது. அதேநேரம் சிறை கைதிகள் வேறு சிறைச்சாலைக்குள் கொண்டு செல்லப்படும் போது அந்த பஸ்களில் தங்களின் உறவினர்கள் இருக்கின்றார்களா என தெரிந்து கொள்வதற்காக காத்திருந்த உறவினர்கள் சிறைச்சாலை பஸ் செல்லும் போது பஸ்ஸை மறிப்பதற்கு முற்பட்டார்கள். என்றாலும் பாதுகாப்பு பணியிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலையடுத்து அங்கு காயப்பட்டவர்கள் நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். இந்நிலையில் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் காத்திருந்த ஒரு பெண் திடீரென கூச்சலிட்டு அழ ஆரம்பித்தார். தனது கணவனை அநியாயமாக சிறையில் அடைத்து வைத்திருந்ததாகவும் அவர் தற்போது உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்து அழுது கொண்டிருந்தார். அதனால் அங்கு ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டது. ஏனைய உறவினர்களும் தங்களின் உறவுகளுக்கு என்ன நடந்திருக்கும் என தெரியாமல் மிகவும் மோசமான

தெரிவித்தது. அதன்போது இரண்டு பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அதனையடுத்து நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் நேற்று காலை வழமை போன்ற கைதிகளுக்கு உணவு வழங்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய கைதிகளை தயார்படுத்தும் நடவடிக்கை இடம்பெற்றிருக்கும் போதே திடீரென அவர்கள் மீண்டும் மோதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். அரசாங்கம் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதனை தடுப்பதற்கே இந்த மோதலை ஏற்படுத்தியிருப்பதாகவே ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வருகிறது. மோதலை கட்டுப்படுத்த சென்ற அதிகாரிகள் அவர்களை சுற்றி வளைத்து கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். இதனால் எமது அதிகாரிகள் 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நிலைமை கட்டுப்பட்டு சிறைச்சாலை பாதுகாப்பு தரப்பினர் தற்காப்பு நடவடிக்கையை பயன்படுத்தி மேற்கொண்டுள்ள துப்பாக்கி பிரயோகத்தில் 19 சிறை கைதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதிநேரம் சிறைச்சாலை அதிகாரிகள் 23 பேர் காயமடைந்து நீர்கொழும்பு மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று 54 கைதிகளும் காயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கைதிகள் சிறைச்சாலையில் இருந்த ஸ்கேனர் இயந்திரத்தை மூற்றாக சேதப்படுத்தியிருக்கிறார்கள். சிசிடிவி கேமராக்களை சேதப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களின் நோக்கம் இதன் மூலம் தெளிவாகிறது. சிறைச்சாலை நடவடிக்கையை முடக்குவதே அவர்கள் நோக்கமாக இருந்திருக்கிறது. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக வன்முறை ஏற்படுத்திய குழுவினரை வெலிக்கடை மற்றும் அங்குகோல பெலச சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். தற்போது அமைதியான நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் அரசாங்கம் என்ற வகையில் இந்த சம்பவம் எமக்கு மிகவும் கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. கைதிகள் சிறைச்சாலை அதிகாரிகள் அனைவரது உயிரும் பெறுமதியானதே. அதனால் இது ஒரு கைவிட முடியாத ஒரு பொறுப்பாகும். அதனால் இந்த சம்பவத்துக்கான காரணம் தொடர்பில் சிறைச்சாலையில் உள்ள விசாரணை ஒன்று தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதேநேரம் போலீஸ் விசாரணையும் இடம்பெறும். எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவம் இடம்பெறாமல் தடுப்பதே எனது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கிறது. அதேநேரம் உயிரிழந்த அனைவரது குடும்பங்களுக்கும் எனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதான கருத்தினை நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இவ்வாறு வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். நீதியமைச்சோடு சேர்த்தே தேசிய ஒருமைப்பாடு அமைச்சையும் அவர் வகிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் குறித்து நேற்றைய தினம் அமைச்சரவை கூட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் தொடர்பாக முறையான மற்றும் விரிவான விசாரணை மேற்கொண்டு சம்பவத்துக்கான காரணங்கள் அது குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக குழு ஒன்றை நியமிப்பதற்கு நேற்றைய திங்கட்கிழமை ஜனாதிபதி அனுர்குமார் இசா நாயக்க தலைமையில் கூடிய அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த குழுவின் தலைவராக ஓய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ நியமிக்கப்படவிருக்கிறார். அத்துடன் ஓய்வுபெற்ற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான மிலிந்த குணத்திலக மற்றும் ஜனாதிபதி சரதரணி மோகன் வீரகோன் ஆகியோர் இணை உறுப்பினர்களாக நியமிக்கப்பட இருக்கிறார்கள். குறித்த குழுவால் இந்த சம்பவம் தொடர்பான அனைத்து விடயங்களும் விரிவாக விசாரணை செய்யப்பட்டு தங்களது பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க முக்கியமான தகவலாக அமைய பெற்றிருக்கிறது. இதே சிறைச்சாலை வன்முறை குறித்து ஆராய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற ஓய்வுபெற்ற உயர்நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ அதன் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அத்துடன் ஓய்வுபெற்ற மேலதிக சொலிசிட்டர் ஜனாதிபதி சரதரணியுமான மிலிந்த குணத்திலக்க மற்றும் ஜனாதிபதி சரதரணி மோகன் வீரகோன் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே நேரம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்த கருத்து இவ்வாறு வெளியாக இருக்கிறது. சிறைச்சாலை மோதலுக்கு அரசாங்கமே பொறுப்பு என்பதாக அவருடைய கருத்தை வெளிப்படுத்தப்படுகிறது. ஏனைய பத்திரிகளும் இது தொடர்பான தகவலை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே நீர்கொழும்பு சிறைச்சாலை ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான மோதல் சம்பவத்தில் உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் ஏற்பட்டமைக்கு சிறைச்சாலை நிர்வாகத்தின் வீழ்ச்சியும் அதன் திறமையின்மையுமே காரணம் என்றும் இந்த நெருக்கடி நிலைக்கு தற்போதைய அரசாங்கம் முழு பொறுப்பையும் மீட்க வேண்டும் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கூறுகிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் நிலவரம் குறித்து நேற்று திங்கட்கிழமை விசேட அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள போதே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். தற்போதைய ஜனாதிபதி அன்று எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது சிறைச்சாலைக்குள் உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியிருந்தார். எனவே தற்போது பல உயிர்கள் பலியாகியுள்ள இந்த சம்பவத்துக்கும் தற்போதைய அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். இன்றைய அரசாங்கம் நாட்டில் முறை மாற்றம் ஒன்றை கொண்டு வருவதாக கூறியே ஆட்சிக்கு வந்திருந்தது. ஆனால் நீர்கொழும்பு சிறைச்சாலை மையமாக கொண்டு நடந்துள்ள இந்த சம்பவம் தற்போதைய முறைமை முற்றாக தோல்வியடைந்துள்ளமையை காட்டுகிறதே. நாட்டில் சட்டத்தையும் ஒழுங்கை நிலைநாட்ட அரசாங்கத்தால் முடியவில்லையா? சிறைச்சாலைகளுக்குள் முறையான மனிதமான நிர்வாகத்தை ஏன் கொண்டு செல்ல முடியாது என்ற கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். நாட்டின் ஒட்டுமொத்த மக்களும் இதனை பார்த்துக் கொண்டிருப்பதால் அரசாங்கம் இதற்கு பதிலளிக்க வேண்டும். இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக பாராளுமன்றத்தினூடாக சுயாதீனமான நடுநிலையான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்ட விசாரணை நடத்தப்பட வேண்டும். அரசாங்கத்துக்கு தேவையான வார அறிக்கைகளை தயாரிக்கும் ஒரு குழுவின்றி இதுகுறித்து தெளிவான மற்றும் முறையான சுயாதீன விசாரணையே அவசியமாக இருக்கிறதே. தேசிய பாதுகாப்பு என்பது மிகவும் பரந்ததொரு பார்வையை கொண்டதாகும். கல்வி, பொருளாதாரம், சிறைச்சாலைகள், சட்டம் மற்றும் ஒழுங்கு ஆகிய அனைத்தும் அதற்குள் உள்ளடங்குகின்றன. அன்று அகந்தையுடன் செயற்பட்டு பாராளுமன்ற ஆசனங்களை எடுத்துக்கொண்டு தேசிய பாதுகாப்பு குறித்து மேலதிக வகுப்புகளை நடத்துமாறு எமக்கு கூறியவர்களின் ஆட்சியில் இன்று தேசிய பாதுகாப்பு முற்றாக வெளிச்சடைந்திருக்கிறது. எனவே இந்த அகந்தையை தூக்கி எறிந்துவிட்டு இவற்றுக்கு பதிலளிக்குமாறும் பணியுடன் செயற்பட்டு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குமாறும் அவர் இவ்வாறு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். இதனத்தில் பொதுஜன பெரமுணவும் தன்னுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுணவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ் எதிரிமான இது பற்றி குறிப்பிடுகிறார். அவர் இது தொடர்பான கருத்தினை முன்வைக்கும் போது அரசாங்கத்தின் பலவீனமான நிர்வாகத்தால் ஒட்டுமொத்த மக்களும் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அவர்களின் பிரச்சனைக்கு இதுவரையில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. மக்கள் தமது அடிப்படை பிரச்சனைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபடும் போது அரசாங்கம் அதனை அரசியல்

இப்போராட்டத்தின் பின்னணியில் எதிர்க்கட்சிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இது அரசாங்கத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். மோதலுக்கான உண்மை காரணம் இதுவரையில் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை. 2020 ஆண்டு இவ்வாறான சம்பவம் ஒன்று பதிவானது. அப்போது எதிர்க்கட்சியின் உறுப்பினராக இருந்த ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாய்க்கு சிறைச்சாலைக்குள் இடம்பெறும் மோதல்கள் மற்றும் கைதிகள் உயிரிழப்பதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் மற்றும் இடம்பெற்ற உயிரிழப்புகளை ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாய்க்கு பொறுப்பேற்க வேண்டும். சகல துறைகளிலும் அரசியல் அழுத்தம் தீவிரமடைந்துள்ளதால் அரசு நிர்வாக கட்டமைப்பு பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதாக பொதுஜன பெருமுனை இவ்வாறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறது. இதில் நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணைக்கார கூறுகிறார், பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக அரசாங்கம் தின் சார்பில் அமைச்சர் ஹரிசன நாணயக்கார இதுபற்றிய விடயத்துக்கு பதிலளித்திருக்கிறேன். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளிடையில் பெற்ற மோதல் மற்றும் உயிரிழப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது தான் இதற்கான பொறுப்பினை ஏற்றுக் கொள்வதாக ஹரிசன நாணயக்காரவினால் கூறப்படுகிறது. எனவே சிறைச்சாலைகள் நீதியமைச்சின் விடயதானத்துக்குள் உள்ளடங்குகின்றன. ஆகவே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்திற்கான முழு பொறுப்பையும் தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதான கருத்தினை அமைச்சர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தின் பொறுப்பை அமைச்சரின் அடிப்படையில் முழுமையாக ஏற்கிறேன். சிறைச்சாலை நிர்வாக கட்டமைப்பின் பலவீனமான நிர்வாகத்தால் இந்த மோதல் இடம்பெற்றது என்று அரசியல் கோணத்தில் குறிப்பிடுவது முறையற்றது என்பதாகவும் அவர் கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இதனத்தில் கைதிகளுக்கும் சிறைச்சாலை உத்தியோகத்திற்கும் இடையில் முரண்பாடு ஏற்படவில்லை. சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் வடிகத்தை முன்னிலைப்படுத்தி கைதிகளில் இரண்டு குழுக்களுக்கிடையில் நேற்று முன்தினம் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோதலை சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் கட்டுப்படுத்த முயற்சித்தார்கள். எனவே நிலைமை தீவிரமடைந்த பின்னரே போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த மோதலில் 30 அதிகமானோர் காயமடைந்துள்ளதோடு இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது முதலாவது நாள் இடம்பெற்ற சம்பவம். 2 உயிரிழந்திருக்கிறார்கள், 30 காயமடைந்திருக்கிறார்கள். சிறைக்கதையில் 2 குழுக்களில் ஏற்பட்ட மோதல் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் நேற்று காலை, அதாவது நேற்று அவர் உடங்களிடம் குறிப்பிடும்போது இன்று காலை என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த மோதல் மீண்டும் உருவாகி இருக்கிறது. இதனை கட்டுப்படுத்த சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் முயற்சித்திருந்த நிலையிலேயே கைதிகள் துப்பாக்கிச் சூட்டை முதலில் நடத்தியிருக்கிறார்கள். அதன் பின்னரே நிலைமை மோசமாக இருக்கிறது என்பதாக அமைச்சர் கூறுகிறார். எனவே சிறைச்சாலைக்குள் கைதிகளின் கைகளுக்கு எவ்வாறு துப்பாக்கி சென்றது என்பது பாரதூரமானது. இதன் பின்னணியை ஆராய வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம். இந்த மோதலில் உயிரிழந்த கைதிகள் மற்றும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் உறவுகளுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சம்பவம் மிகவும் வேதனைக்குரியதாக அமைந்துள்ளது. போதைப்பொருளுக்கு எதிராக நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் ஒரு தரப்பினர் சிறைச்சாலைக்குள் இவ்வாறு அந்த நடவடிக்கைகளை நெருக்கடிக்குள்ளாக்க முயற்சிக்கிறார்கள் என்பது அமைச்சருடைய கருத்தே. நீர்கொழும்பு சம்பவத்தில் தற்போது எவரையும் குற்றஞ்சாட்ட முடியாது, பழி சுமத்த முடியாது. முதலில் நிலைமையை கட்டுப்படுத்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பில் சுயாதீனமான முறையில் விசாரணைகள் துரிதமாக முன்னெடுக்கப்படும் என்ற உறுதிமொழியினையும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் இவ்வாறு வழங்கியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிற மற்றும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தீர்வு கிடைக்காவிடின் போராட்டம், சிறைக்கதிகள் உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் எச்சரிக்கை என்பதாக இந்த செய்தியும் தரப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்துக்கு உடனடி தீர்வு கிடைக்காவிடின் நாளை கைதிகள் மற்றும் சிறை அதிகாரிகளின் உறவினர்களை திரட்டி வீதியில் இறங்கி போராட தயாராக இருக்கிறோம் என சிறைக்கதிகளின் உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சுதேஷ் நந்திமால் சில்வா இதுபற்றிய கருத்துக்களை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் கூறும்போது, நீர்கொழும்பு சிறைச்சாலை இடம்பெற்ற அண்மைய முதல் சம்பவமானது தற்செயலாக நடந்த ஒன்றல்ல. சிறைச்சாலையில் உள்ள 1000 மேற்பட்ட கைதிகளை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான எண்ணிக்கையில் 1/4 உத்தியோகத்தர்கள் மட்டுமே தற்போது பணியில் இருக்கிறார்கள். 650 மட்டுமே இருக்க வேண்டிய இடத்தில் 2000 அதிகமானோர் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் 250 முதல் 300 கைதிகளுக்கு ஒரு கழிப்பறை மட்டுமே பயன்படுத்த வேண்டிய நிலை உள்ளதால் கைதிகள் மற்றும் அதிகாரிகள் ஆகிய இருதரப்பும் பாரிய மன அழுத்தத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். இந்த தீவிர நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதல் ஏற்படுவதற்கே பிரதான காரணமாகும். இந்த நிலைமையில் சிறை அதிகாரிகளோ அல்லது கைதிகளோ தன்னிச்சையாக மேற்கொள்ளவில்லை. அரசாங்கம் ஏற்படுத்திய நெருக்கடியே இவர்களை மோதவிட்டிருக்கிறது. இந்த மோதல்களில் கைதிகள் மட்டுமன்றி சிறை உத்தியோகத்தர்கள் சிலரும் உயிரிழந்திருக்கிறார்கள். சிறைக்குள் நிலவும் அதிக நெரிசலால் பரவிவரும் டெங்கு காய்ச்சல் காரணமாக ஏற்கனவே 5 பெண் கைதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். முறையான மருத்துவ வசதிகள் மற்றும் மருந்துகள் இல்லாத காரணத்தினாலேயே பெண் கைதிகள் சிறைக்குள் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். பெண் கைதி ஒருவர் மருத்துவ பரிசோதனையை கருவியை கழுத்தில் மாட்டிக்கொண்டு குறியீட்டு ரீதியாக போராடியதன் மூலம் சிறைக்கைதிகளின் சுகாதார பேரழிவு அம்பலமாக இருக்கிறது. தற்போது சிறைச்சாலைகளில் உள்ளவர்களில் 70% அதிகமானோர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் ஆவர். எனவே காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட வரம்பற்ற அதிகாரத்தால் வீதிகள் செல்வோர் மீதும் போதைப் பொருள் திணிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இவர்களுக்குள் சிறை குண்டுகளை விடுத்து விஞ்ஞானபூர்வமான புனர்வாழ்வு திட்டமே அவசியமாகும். மேலும் ரசாயன பகுப்பாளர் அறிக்கை வராமல் பல கைதிகள் 2 மேலாக சிறைகளில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சட்டமாதிபர் திணைக்களத்திலும் பல கோப்புகள் தேங்கி கிடக்கின்றன என்பதாக
சிறை கைதிகள் ஒருங்கிணைப்பு சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சுதேஷ் நந்தி மால் சில்வா இவ்வாறு ஊடகங்கள் மத்தியில் கைதிகளுடைய உரிமைகள் குறித்து இவ்வாறு பேசியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இது நேற்றைய தினம் இடம்பெற்ற சிறைச்சாலை விவகாரம் குறித்தான தகவல்களாக அமைய பிறகு இதில் வரவேற்கத்தக்க விடயம். அமைச்சர் இதற்கான பொறுப்பினை உடனடியாக ஏற்று இது தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துவதாக கூறியிருப்பதாக அமைகிறது. இதில் உதய கம்மன் பில குறிப்பிட்டிருக்கிற விடயம் சிறைச்சாலை நெருக்கடிக்கு வழக்கு தாமதமே காரணம் என்பதான கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார். தினகரன் பத்திரிகை இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. எத்தில்கோட்டையில் உள்ள கட்சித் தலைமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிள்ளை இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது பற்றி தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிற சம்பவம் இடம்பெற்றமை தொடர்பில் அதன் பொறுப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாக ஏற்கனவே அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிற நிலையில் மிக பிரதானமாக இங்கு உதய கம்மன் பிளவினால் கூறப்படுகிற விடயம் சிறைச்சாலைக்குள் நிலவும் தற்போதைய இட நெருக்கடி மற்றும் உட்கட்டமைப்பு சவால்கள் குறித்து சில முக்கிய புள்ளிவரங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் மொத்த கொள்ளளவு 10,395 கைதிகள் ஆகும் என்றும் ஆனால் 2026 ஜூன் 29 தேதி நிலவரப்படி அங்கு 42,034 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிற எனவே 10,395 அன்னளவாக 10,400 பேர் என்று எடுத்துக்கொண்டாலும் அதில் இப்பொழுதோ 4 மடங்கு அந்த எண்ணிக்கை தொகை அதிகரித்திருக்கிறது. கைதிகளுடைய எண்ணிக்கை 42,034 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக உதய கம்மன் பில கூறு. எனவே கொள்ளளவை விட 4 மடங்கு அதிகமான கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளதால் அடிப்படை தேவைகளை பெற்றுக் கொள்வதில் கைதிகள் நாளாந்தம் கடுமையான அழுத்தங்களை எதிர்கொள்வதோடும் இது சிறைச்சாலை அதிகாரிகளும் பெரும் பணிச்சுமைக்கு உள்ளாக்கியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். 2022 முதல் 2026 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் சிறை கைதிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ள போதிலும் சிறைச்சாலைகளின் உட்கட்டமைப்பில் அதற்கேற்ப மாற்றங்கள் ஏற்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர் இதற்கு தீர்வாக புதிய சிறைச்சாலைகளை நிர்மாணிப்பதை விடுத்து நீதிமன்றங்களின் எண்ணிக்கையும் அவற்றின் செயலாற்றலையும் அதிகரிப்பதையும் முறையான தீர்வாகும் என வலியுறுத்தியிருக்கிறார். உயர்நீதிமன்ற யசந்த கோதாகுடவின் அண்மைய தரவுகளை மேற்கோள் காட்டிய உதய கம்மன் பிள்ளை இலங்கையில் ஒரு நீதிமன்றத்தில் சராசரியாக 3,303 வழக்குகள் விசாரணையில் உள்ளதாக குறிப்பிடுகிறார். இதனால் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்ட ஒரு வழக்கின் இறுதி தீர்ப்பு கிடைக்கப்பெற சராசரியாக 10 வருடங்களும் 2 மாதங்களும் ஆகின்றன என்றும் மேன்முறையீடுகள் செய்யப்படும் போது இக்காலம் மேலும் நீடிப்பதாகவும் அவர் தெரிவிக்கிறார். நீதிமன்ற வழக்குகள் இவ்வாறு தாமதமாவதற்கு சட்டமாதிபர திணைக்களத்தின் ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல் தாமதமாதல் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் அறிக்கைகள் தாமதமாதல் ஆகிய 2 முக்கிய காரணங்கள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அரசாங்கம் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு சட்டமாதிபர திணைக்களம் மற்றும் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களம் ஆகியவற்றின் மனிதவள மற்றும் உட்கட்டமைப்பு கொள்ளளவையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே உதய கம்மன் பில கூறுகிற விடயமாக இருக்கிறது. எனவே இவர் தரவுகளோடு இந்த கருத்தினை முன்வைத்திருப்பதன் காரணமாக அதில் ஏற்றுக்கொள்ளத்தக்க பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. இதனர மற்றொரு பிரதானமான செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலை தமிழன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அரசியல்வாதிகளுடனும் படம் எடுத்த கோட்டா ஆசாத் மௌலானாவுடன் இருந்ததும் அப்படியே ராஜபக்சவின் சட்டத்தினி நீதிமன்றத்தில் வாதம் என்பதாக இந்த செய்தியை இவ்வாறு தரப்படுகிறது. தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகள் ஒரு செய்தியாக இந்த செய்தியை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இனி அரசியல்வாதிகளோடும் ஆசாத் மௌலானா புகைப்படம் எடுத்திருக்கிறார், எம்மவரோடும் எடுத்திருக்கிறார் என்பதுவே இங்கு குறிப்பிடப்படுகிற தகவல். அதே நேரத்தில் திவீன பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு தருகிறது. கோட்டாபே கே ரெட்ஸ்வசம சேஷாதிகரன் நேற்று உமக்கரனை நீதிபதி இல்லை என்பதாக இந்த தகவல் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. எனவே கோட்டா மன்றக்கு பொய்யுரைத்திருக்கிறார். மனுவை ஆரம்பத்திலேயே நிராகரியுங்கள். சட்டம் அதிபர் வாதம் ஜனாபி சிறந்தனை ரமேஷின் வாதங்கள் உரிமை சார் என்பதால் உயர்நீதிமன்றத்துக்கு மனுவை மாற்றவும் முடியும் என சுட்டிக்காட்டி கோட்டா மௌலானா உறவு தொடர்பில் இனிய பாரதியும் வாக்குமூலம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு இந்த தகவலை கொண்டு வருகிறது. எனவே நீதிமன்ற விவகாரம் குறித்தான செய்தி தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தருகிறது. கோட்டா விவகாரம் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்பதாக இந்த செய்தி அமையப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே தம்மை கைது செய்வதற்கு தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சே தாக்கல் செய்து எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு ஏற்காது ஆரம்பத்திலே நிராகரிக்குமாறு சட்டம் அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை கோரியிருந்தார். சட்டம் அதிபர் சார்பில் மன்றில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் சுகர்ஷி ஹேரத்து நேற்று மன்றில் வாதங்களையும் முன்வைத்து இவ்வாறு கூறியிருக்கிறார். அவர் கூறும்போது போலீஸ் மா அதிபர் சிஏடி பணிப்பாளர் சிஏடி விசேட விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி மற்றும் சட்டம் அதிபரை பிரதிவாதிகளாக பெயரிட்டு கோட்டாபே ராஜபக்சே தாக்கல் செய்துள்ள குறித்த எழுத்தாணை மனு நேற்று மீளவும் பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரொஹந்த் அபே சூரிய மற்றும் நீதிபதி சரத் திசாநாயக்க முன்னிலையில் குறித்த மனு பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 3வது நாளாகவும் கோட்டாபே ராஜபக்சே சார்பில் ஆஜரான ஜனாபி சிறந்தனி ரமேஷ் சில்வா வாதங்களை முன்வைத்திருக்கிறார்.
2019 ஆண்டே நடந்த சம்பவம் தொடர்பில் 2026 ஜூலையில் விசாரணை செய்யும் போது மனுதாரரான அதாவது கோட்டாபய ராஜபக்சே விசாரணையாளர்கள் இலக்கு வைத்திருக்கிறார்கள். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை, ஜெயந்தரி சில்வா அறிக்கை, நீதரசர் இமாம் அறிக்கையில் ஒரு வசனம் ஏதும் மனுதாரர் தொடர்பில் இல்லை என்பதான வாதத்தினை அவருடைய சட்டத்தரணி முன்வைக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலம் ஒன்றை மட்டும் வைத்துக் கொண்டு கைது முயற்சி நடக்கிறது. பயங்கரவாத திரைச்சட்டத்தின் கீழோ அல்லது சாதாரண சட்டத்தின் கீழோ ஒருவரை கைது செய்வதனால் நியாயமான சந்தேகம் அவசியமாகும். நபர்களை இலக்கு வைத்ததாக அல்லாமல் விடயத்தை மையப்படுத்தியதான விசாரணைகளின் அடிப்படையில் அந்த நியாயமான சந்தேகம் ஏற்பட வேண்டும். இதனை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதரசர்களான மார்க் பெர்னாண்டோ, காமினி அமரசேகர, தற்போதைய பிரதம நீதரசர் சூரசேன மற்றும் மஹிந்த சமயவர்தன போன்றோர் தங்களது தீர்ப்புகளில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். கோட்டாபய ராஜபக்சேவை பயங்கரவாத தடை சட்டத்தின் 6(1) பிரிவின் கீழ் கைது செய்யும் அளவுக்கு எந்த நியாயமான காரணங்களும் இல்லை என்பதுவே அவரது சட்டத்தினர் ரமேஷ் டி சில்வாவினுடைய வாதமாக அமைந்திருக்கிறது. இதன்போது குறுக்கீடு செய்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷே ஜனாதிபதி சட்டத்தினர் ரமேஷ் டி சில்வா முன்வைத்த வழக்கு தீர்ப்புகள் ஒருவரை தடுப்பு காவல் வைத்து விசாரிக்கவே அவசியமாகும் என்று அவர் வாதிட்டிருக்கிறார். ஆயினும் ஜனாதிபதி சட்டத்தினர் ரமேஷ் டி சில்வா அதனை மறுத்ததோடு ஒருவரை கைது செய்ய நியாயமான சந்தேகம் அவசியம் இல்லை எனவும் அவரை தடுத்து வைக்கவே நியாயமான சந்தேகம் அவசியம் என்றும் சட்டம் அதிபர் சொல்கின்றாரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆயினும் தான் முன்வைத்த உயர்நீதிமன்ற தீர்ப்புகளில் பயங்கரவாத திரைச்சட்டத்தின் 6(1) பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க நியாயமான சந்தேகம் அவசியம் என மிக தெளிவாக உள்ளதாக குறிப்பிட்டவர் அது கைது குறித்த பிரிவு எனவும் அச்சட்டத்தின் தடுப்பு காவல் குறித்த பிரிவு 9வது அத்தியாயம் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்துடன் கோட்டாபய ராஜபக்சே சார்பில் ஜூன் 23 தேதி முன்வைக்கப்பட்ட நகர்த்தல் பத்திரம் ஊடாக மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புகைப்படங்களில் சிலவற்றை அவதானத்துக்குட்படுத்தி ஜனாதிபதி ரமேஷ் சில்வா வாதிட்டிருக்கிறார். அந்த புகைப்படங்களில் கோட்டாபய ராஜபக்சேவும் கருதினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே புகைப்படங்களை வைத்துக் கொண்டு ஒருவரை எடை போட முடியாது எனவும் அவர் வாதிட்டிருக்கிறார். அத்துடன் இந்த விசாரணைகளுக்கு பொறுப்பாக உள்ள சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசேகரவை தனது சேவை பெறுநர் ஜனாதிபதியானதும் சிஐடி பணிப்பாளர் பதவியிலிருந்து மாற்றியுள்ளதாகவும் இப்போது மேல் அப்பதவிக்கு வந்துள்ள அவர் தனது சேவை பெறுநரை பழிதீர்க்க நினைப்பதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் சில்வா இவ்வாறு சுட்டிக்காட்டியதோடு அப்படியாயின் அது எப்படி நியாயமான விசாரணையாகும் என்றும் அவரால் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இதனைவிட உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை தடுக்க தவறியமை தொடர்பில் ஷானி அபேசேகரவுக்கும் பங்கு உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் அவ்வாறான ஒருவர் அது குறித்து விசாரிப்பது முறையற்றது என ஜனாதிபதி ரமேஷ் சில்வா வாதிட்டிருக்கிறார். இதனையடுத்து மனுதாரர் தரப்பு வாதங்கள் நிறைவு செய்யப்பட்டு பிரதிவாதி தரப்புக்கு அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் வாதங்களை முன்வைத்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர் ஷிகேரத் இந்த எழுத்தான மனு ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து உரிமைசார் விடயங்களே பெரும்பாலும் வாதிக்கப்பட்டதாகவும் மனுவிலும் அது வெளிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மனுவை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும் எனவும் அது தொடர்பில் முதலில் உத்தரவுனனை பிறப்பிக்குமாறும் தன்னுடைய கோரிக்கையை சட்டம் அதிபர் சார்பில் அவர் முன்வைத்திருக்கிறார் சுகர்ஷி. எனவே சுகர்ஷி ஹேரத்தினுடைய அந்த கோரிக்கையை ஒரு பக்கம் இருக்க பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் சுகர் ஷிகேரத் நீதிமன்றத்தில் மேலும் சில விடயங்களை இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். அதாவது தனி மனித சுதந்திரம் எனும் வசனத்தை இந்த வழக்கின் முதல் நாளில் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணி 32 தடவைகள் பயன்படுத்தி இருக்கிறார். இன்று அதாவது நேற்றைய தினம் இந்த நீதிமன்ற விசாரணைகள் இடம்பெறும் போது 17 தடவைகள் பயன்படுத்தி இருக்கிறார். இதனை எனது கனிஷ்ட சட்டத்தரணி எண்ணி பதிவிட்டிருக்கிறார். நான் ஏன் இதனை சொல்கிறேன் என்றால் இந்த எழுத்தாணை மனுவில் கூடுதலாக உரிமைசார் விடயங்களே மனுதாரர் தரப்பால் பேசப்பட்டு வருகின்றன. தனி மனித சுதந்திரம் எங்கும் செல்வது உரிமை என ஏராளமான விடயங்கள் பேசப்பட்டன. அவை அனைத்தும் உரிமை சார்ந்தவை. உரிமைசார் விடயங்களை எழுத்தாணை மனுக்கள் ஊடாக சவாலுக்குட்படுத்தவோ அல்லது நிவாரணம் பெறவோ முடியாது. மாற்றமாக உரிமைசார் விடயங்களை உயர்நீதிமன்றத்தில் அரசமைப்பின் 126வது உறுப்புரை ஊடாக மட்டுமே சவாலுக்குட்படுத்தி நிவாரணங்களை பெற முடியும். மனுதாரர் தரப்பு வாய்மொழி ஊடாகவும் மனுவின் 42வது பந்தியிலும் கோருவது அனைத்தும் உரிமைசார் விடயங்கள். எனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் உள்ளடக்கியுள்ள கோரிக்கை அடிப்படை உரிமை மற்றும் அதனுடன் தொடர்புடையது என்பதால் அது தொடர்பில் விசாரணை செய்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. எனவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு வரும் மனு ஒன்றில் உரிமைசார் விடயங்கள் வெளிப்படுமாக இருந்தால் அரசமைப்பின் 126(3) உறுப்புரை பிரகாரம் அதனை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றலாம். இதன் காரணமாக குறித்த மனுவை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கும் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும். எனவே அம்மனுதாரர் தரப்பு உரிமைசார் விடயங்களை மையப்படுத்திய இதில் பல்வேறு விடயங்களை குறிப்பிடுகிறது. இதற்கு முன்பு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் 32 தடவைகள், நேற்றைய தினம் வழக்கு விசாரணை இடம்பெற்ற பொழுது 17 தடவைகள் என இது தொடர்பான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அப்படியாயின் அதனை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு வாதிடலாம் என்பது சட்ட அதிபர் சார்பாக ஆஜராக இருந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷியினுடைய வாதமாக அமைகிறது. எனவே அடுத்த விடயம் மனுதாரரான கோட்டாபய ராஜபக்சே மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சுத்தமான கரங்களுடன் வரவில்லை. அவர் மனுவில் பொய்யுரைத்துள்ளார். மனுவின் 17வது பந்தியில் ஆசாத் மௌலானாவை யார் என்றே தெரியாது என
அவரை சந்தித்தது இல்லை எனவும் கோட்டாபயே கூறியிருக்கிறார். நாம் புகைப்பட ஆதாரத்தை முன்வைத்து கோட்டாபய ஆசாத் மௌலானாவின் தொடர்பை மன்றுக்கு காட்டியிருக்கிறோம். வரும் புகைப்படங்களை மனதார தரப்பு பல்வேறு வியாக்கியானங்களை கொடுத்து வருகிறார்கள். புகைப்படங்கள் மட்டுமல்ல, இனிய பாரதி என்பவர் சிஐடிக்கு வழங்கிய வாக்குமூலத்தின் ஒரு பகுதியை குறிப்பிடுகிறேன். அவரும் இந்த விவகாரத்தில் ஒரு சந்தேக நபரை 2019 ஜனாதிபதி தேர்தலை அண்மித்த போது கபில ஹெந்த விதாரண தன்னை அழைத்து கோட்டாபயின் வீட்டுக்கு வருமாறு கூறியதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தான் திருக்கோவில் இருந்தே அமெரிக்கானில் உள்ள கோட்டாபயின் வீட்டுக்கு சென்றதாகவும், தான் அங்கு செல்லும் போது பிள்ளையானின் பிரத்யேக செயலாளர் ஆசாத் மௌலானா, பிள்ளையானின் செயலாளர் பிரசாந்தன், பிள்ளையானின் சகோதரர், பிள்ளையானின் பொருளாளர் ஜெயராஜ் ஆகியோர் அங்கு இருந்ததாக அவர் வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார். தனக்கு ஆசாத் மௌலானாவை தெரியாது என மனுதாரர் கூறுவது போய் இம்மன்றை ஏமாற்றும் கூற்று. இதை தவிர கோட்டாபேவுக்கு எதிராக ஆசாத் மௌலானா மட்டுமல்ல, சாட்சியாளர் பல சாட்சியங்கள் இருக்கின்றன. எனவே உண்மைகளை மறைத்து நிவாரணம் பெற நீதிமன்றம் வந்திருக்கும் மனுதாரன் மனுவை ஆரம்பத்திலேயே தள்ளுபடி செய்து உத்தரவிட வேண்டும் என பிரதி சொலிசிட்டர் சுகர் சிகேர கூறியிருக்கிறது. இதனையடுத்து வழக்கின் மேலதிக விசாரணைகள் இதுவும் 9 வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறன என்பதுவே முக்கியமான தவறாக அமைகிறது. எனவே 2019 ஜனாதிபதி தேர்தலை அண்மித்த போது கபில ஹெந்த விதாரண தன்னை அழைத்து கோட்டாபயின் வீட்டுக்கு வருமாறு கூறியதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இனிய பாரதி அளித்த வாக்குமூலத்தில் இது தொடர்பான விடயங்கள் வெளியாக இருக்கிறது. எனவே பிள்ளையானுக்கு நெருக்கமான பலர் இருந்திருக்கிறார். ஆசாத் மௌலானா, அதில் பிரசாந்தன், அதேநேரத்தில் பொருளாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் அங்கு ஒன்று கூடியிருந்ததாக இவ்வாறு இனிய பாரதி கூறியிருக்கிற விடயத்தையும் நேற்றைய தினம் பிரதி சொலிசிட்டர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். எதுவுமே தெரியாது என்று எழுதுவிட முடியாது. எனவே இதற்கான சில ஆதாரங்கள் இன்னும் இருக்கின்றன, தேவைப்பட்டால் வெளிப்படுத்தப்படும் என்ற அடிப்படையில் இந்த கருத்துக்கள் இவ்வாறு நீதிமன்றத்தில் வாதங்களாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவதானிக்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி போராடிந்திருக்கின்றோம். மேலும் சில செய்திகள் குறித்து அவதானத்தை செலுத்தலாம். போலி கடவு சீட்டு தயாரிக்க உதவிய குற்றச்சாட்டில் குடிவரவு குடியகல்வு திணைக்கள பிரதி கட்டுப்பாட்டாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிற என்பதான செய்திகள் வெளியாகின்றன. அந்த வகையில் போலிக்கள் வெளிநாட்டு கடவு சீட்டை தயாரிப்பதற்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர், அதாவது இவர் நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருந்த ஒருவர், கொழும்பு மோசடி விசாரணை பணிகத்தால் நேற்றையும் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். தினகரன் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு கொண்டு வருகிறது. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள போலி வெளிநாட்டு கடவு சீட்டு தயாரிப்பு தொடர்பான வழக்கு ஒன்றுக்கமைய நீதவானால் போலீஸ் மாதிபருக்கு விடுக்கப்பட்ட உத்தியோகபூர்வ அறிவித்தலுக்கமைய கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் இவ்விடயம் தொடர்பில் விசேட விசாரணைகளை முன்னெடுத்திருந்ததே. இந்த விசாரணையின் போது இந்தியாவின் சென்னையிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர் ஒருவரின் புகைப்படத்தை பயன்படுத்தி பிறதொரு நபரின் தனிப்பட்ட தரவுகளை உள்ளடக்கிய போலி கடவு சீட்டை தயாரிப்பதற்கான விண்ணப்ப பத்திரம் சமர்ப்பிக்கும். அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்ப பத்திரத்தை உரிய முறையில் எவ்வித பரிசோதனைகளுக்கு உட்படுத்தாமல் பொறுப்பேற்று போலி வெளிநாட்டு கடவு சீட்டை வழங்குவதற்கு உதவி ஒத்தாசை வழங்கியமை தொடர்பிலேயே குறித்த குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர் கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைதான சந்தேக நபர் 51 வயதுடைய மாத்திரை பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டிருந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்தினர் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகிறது. வீரகேசரி பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிற செய்தி, மூன்று துறைகளில் ஏற்றுமதி வருமானம் 7,300 மில்லியன் டாலர்களாக அதிகரிப்பு, ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவரும் மங்கள விஜயசிங்கே என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது. இலங்கையின் ஆடை தொழில்துறை, தேங்காய் மற்றும் ரப்பர் சார் உற்பத்தி துறைகளின் வலுவான பங்களிப்பு காரணமாக நடப்பு ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 7,300 மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருமானம் ஈட்டப்பட்டிருக்கிறது என்று ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவரும் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியுமான மங்கள விஜயசிங்கே இவ்வாறு குறிப்பிடுகிறார். நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருமானத்தில் 30-32% பங்களிப்பை வழங்கும் ஆடை தொழில்துறையின் மூலம் எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்குள் 8,000 மில்லியன் டாலருக்கும் அதிக வருமானத்தை பெறுவதை இலக்காக கொண்டு அரசாங்கம் புதிய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுபற்றி நேற்றைய தினம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் சுமார் 7,300 மில்லியன் டாலருக்கும் அதிகமான ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருமானம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆடை தொழில்துறை, தேங்காய் சார் உற்பத்திகள், ரப்பர் உற்பத்தி துறை என்பன இந்த வருமானத்தில் பெருமளவான பங்களிப்பை வழங்கின என்றும் கூறியிருக்கிறார். ஆடை தொழில்துறையானது ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருமானத்தில் 30-32% பங்களிப்பை கொண்டிருக்கிறது. இவ்வாண்டின் முதல் 5 மாதங்களில் மட்டும் 2,063 மில்லியன் டாலர் வருமானம் ஆடை ஏற்றுமதி துறையூடாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. வருமானத்துக்கு அப்பால் பாரிய அளவிலான தொழில் வாய்ப்புகளும் இதன் மூலம் வழங்கப்படுகின்றன. ஆடை தொழில்துறையில் இவ்வாண்டு 5.5 பில்லியன் டாலர் வருமானத்தை பெறுவதே எமது இலக்காகும். அதற்கமைய எமது ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டமிடலை நாம் வெளியிட்டிருக்கிறோம். இத்துறையில் வரும் 5 ஆண்டுகளுக்குள் 8,000 மில்லியன் டாலருக்கும் அதிக வருமானத்தை பெறுவதே எமது நீண்டகால இலக்காக இருக்கிறது. அதற்கான வேலை திட்டங்கள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒட்டுமொத்த ஆடை ஏற்றுமதியில் 40% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வரி அதிகரிப்பு பிரச்சினைகள் ஏற்பட்ட போதிலும் அரசாங்கத்தின் தலையீட்டுடன் அது தற்போது 10% வரை குறைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஏற்றுமதி துறையை மேலும் மேம்படுத்துவதற்கான சகல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்று மங்கள விஜயசிங்கே இவ்வாறு கூறியிருக்கிறார். தேங்காய் சார் உற்பத்தி ஏற்றுமதிகளின் மூலம் இவ்வாண்டின் முதல் 5 மாதங்களில் 515 மில்லியன் டாலர் வருமானம் கிடைத்திருக்கிறது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 20% அதிகரிப்பாகும். கடந்த ஆண்டு இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக தேங்காய் சார் உற்பத்தி பொருட்கள் உடான ஏற்றுமதி வருமானம் 1,200 மில்லியன் டாலரை கடந்திருந்தது. இதனை வரும் ஆண்டுகளில் இன்னும் பல மடங்கு அதிகரிக்க எதிர்பார்க்கிறோம் என்பதே ஏற்றுமதி அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் மங்கள விஜயசிங்கினுடைய கருத்தாக அமைகிறது. இதனத்தில் அரசாங்கம் மற்றும் ஒரு முக்கியமான நடவடிக்கையை இன்றைய தினம் மேற்கொள்ள இருக்கிறது. அரசாங்க துறையில் 1,000,000+ வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட இருக்கின்றன. அது தொடர்பான தகவல் பற்றி பார்க்கலாம். அரசு சேவையில் இன்று இணையும் 1,152 பேர் என்பதாக இந்த தகவல் வெளிப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக சுகாதார சேவைக்கு 121 தாதியர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் என்பதான தகவல்களும் வெளிப்படுத்தப்படுகிறது. அரசு சேவையில் 1,000,000+ இணைத்துக் கொள்ளப்பட இருக்கிறார்கள். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையின் 3 தரத்துக்கு 1,152 பேர் இன்று இணைத்துக் கொள்ளப்படவிருக்கிறார்கள். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையின் 3 தரத்துக்கு 1,152 பேர் இணைத்துக் கொள்வதற்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு அரச நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தலைமையில் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி பிரதி அமைச்சர் ஒன் சினரத்தின் பங்கேற்புடன் இன்று அலரி மாளிகையில் நடைபெறவிருக்கிறது என்பதுவே பிரதானமான தகவலாக அமையப்பெறுகிறது.
அதேநேரம் இன்னும் ஒரு தகவல் வீரகேச பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. சுகாதார சேவைக்கு புதிதாக 121 தாதியர்கள் என்பதான தகவல். ருகுணுபுர அதாவது ரத்னபுரி தாதியர் பாடசாலையில் தாதியர்களுக்கான 3 வருட பாடநெறியின் 1ஆம் ஆண்டை வெற்றிகரமாக பூர்த்தி செய்த 121 தாதியர்களை சுகாதார சேவையில் இணைத்துக் கொள்ளும் விழா அண்மையில் சுகாதார சேவையில் பணிப்பாளர் நாயகம் வைத்தர் அசேல குணவர்தன தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. இவ்விழாவில் 1ஆம் ஆண்டுக்கான பயிற்சிகளை முடித்த 121 மாணவ தாதியர்கள் தொப்பிகள் அணிவிக்கப்பட்டதோடு நோயாளிகளிடம் அர்ப்பணிப்புடன் சேவை செய்வதற்கான நைட்டிங்கேல் உறுதிமொழி எடுத்தல் விளக்கேற்றல் மற்றும் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தல் என்பதும் இவ்வாறு இடம்பெற்றிருக்கிற என்பதான செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. சுகாதார சேவைக்கு புதிதாக 100 கணக்கானோர் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனர் மற்றொரு தகவல் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்து கலந்தாய்வு என்பதான செய்தி. கூட்டுறவு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று வர்த்தக வாணிப அமைச்சர் இடம்பெற்றிருக்கிறது. தமிழன் பத்திரிகை இந்த செய்தியினை இவ்வாறு கொண்டு வருகிறது. அதனிடத்தில் எரிசக்தி அமைச்சர் ஆனூர் கருணாதிலக்கவும் இந்த சந்திப்பின் போது இணைந்திருக்கிறார். இதன்போது கூட்டுறவு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படும் தள்ளுபடிகள், கடன் அடிப்படையில் எரிபொருளை வழங்குதல், எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு சொந்தமான காணி உரிமம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் நிர்மாண பணிகள் அல்லது புனர் பணிகள் தொடர்பாக இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. இதனிடம் இன்னும் ஒரு தகவல் நெல் அரிசி மீதான கால்நடை தீவன தடை நீக்கம் என்பதான தகவல். அரிசி அல்லது நெல்லை கால்வடை கால்நடை தீவன உற்பத்திக்காக பயன்படுத்துவதை தடை செய்து முன்னதாக வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து அதிவிசேட வர்த்தமான அறிவித்தலை நுகர்வோர் அதிகார சபை வெளியிட்டிருக்கிறது. இதன்படி அரிசி அல்லது நெல்லை கால்நடை தீவன உற்பத்திக்காக நேரடியாக பயன்படுத்துவதற்கோ அல்லது வேறு ஏதேனும் வகையில் கால்நடை தீவன உற்பத்திக்கான மூலப்பொருட்களை பயன்படுத்துவதற்கோ விற்பனை செய்வதற்கோ விற்பனைக்காக காட்சிப்படுத்துவதற்கோ களஞ்சப்படுத்துவதற்கோ கொண்டு செல்வதற்கோ விநியோகிப்பதற்கோ அல்லது கொள்வனம் செய்வதற்கோ மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு கடந்த ஜூன் 24 முதல் நடைமுறைக்கு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு தகவல் இவ்வாறு தரப்படுது. சாவகச்சேரி கிஷோரின் பதவி பறிப்பு இடைக்கால தடை விதிக்கும் அன்று மறுப்பு என்பதான தகவல். சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளரின் பதவி மற்றும் உறுப்பினர் பதவியை வரிதாக்கிய வடமாகாண ஆளுநரின் சுற்றுநிறுவத்திற்கு இடைக்கால தடை உத்தரவு வழங்க யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. உள்ளூராட்சி ஆணையாளரின் சுற்றுநிறுவத்தை சபையில் கடுமையாக விமர்சித்து அதனை தூக்கி வீசினார் என்றும் குற்றச்சாட்டில் நகரசபையின் உபதவிசாளர் வடமாகாண ஆளுநரால் கடந்த 24 வெளியிடப்பட்ட விசேடமான வர்த்தமான அறிவித்தல் ஊடாக உபதவிசாளர் பதவி மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர் பதவி ஆகியவை வரிதாக்கப்பட்டன. இதனால் ஆளுநரின் வர்த்தமான அறிவித்தலை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வர்த்தமான அறிவித்தலுக்கு இடைக்கால தடை உத்தரவு வழங்க கோரியும் சாவகச்சேரி நகரசபை முன்னாள் உபதவிசாளர் சார்பில் மன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டதையும் குறித்த மனு மீதான விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வர்த்தமான அறிவித்தலுக்கு இடைக்கால தடை வழங்க மறுத்த நீதிமன்றம் எதிர்மனுதாரர்களுக்கு அழைப்பு கட்டளை வழங்க கட்டளையிட்டதோடு வழக்கை மன்று ஒத்திவைத்திருக்கிறது என்பது மற்றொரு முக்கிய செய்தியாக அமையப்பெறுகிறது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறதே. இது குறித்தான தகவலை பற்றி பார்க்கலாம். கோத்தாவை கவிழ்க்க சதி செய்த ஜேவிபி ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி பிரசாத் சிறுவன குற்றச்சாட்டு என்பதான தகவல் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறதே. 2022 அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சனால் கொண்டுவரப்பட்ட இயற்கை உர திட்டத்தை முழுமையாக அளித்தது தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் சபாநாயகர் அசோக் ரன்வலவே என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பிரசாத் சிறுவர்தன பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இதில் மாவனில்லை பதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சிறிவர்தனால் இந்த கருத்துக்கள் இவ்வாறையும் முன்வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர் இது பற்றி கூறும்போது இயற்கை உர திட்டம் ஏன் தோல்வியடைந்தது என்று நான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சன் நேரடியாக கேட்டபோது அவரை இந்த உண்மைகளை ஒப்புக்கொண்டார். கோட்டாபய ராஜபக்சே தெரியாமல் இந்த இயற்கை உர திட்டத்தை முழுமையாக பொறுப்பேற்று தனது நிறுவனத்தின் ஊடாக அசோக் ரன்வலவே அதனை நடத்தியிருந்தார். பேச்சுவார்த்தை மேசையில் அமர்ந்து கொண்டு கோட்டாபயவுக்கு அவரே முழுமையான நம்பிக்கை அளித்தார். ஆனால் அவர் ஜேவிபியின் முக்கிய உறுப்பினர் என்பதை கோட்டாபய ராஜபக்சேவுக்கு தெரிந்திருக்கவில்லை. தேர்தலில் தோல்வியடைந்த பின்னரே அசோக் ரன்வல ஜேவிபி காரர் என்ற உண்மை கோட்டாபயவுக்கு தெரிய வந்திருக்கிறது. அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே திட்டமிட்டு செய்யப்பட்ட இந்த சதி திட்டத்துக்கு பிரதிபகாரமாகவே அசோக் ரன்வலவுக்கு சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டதே. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஜேவிபியினர் ஊழல் செய்யவில்லை என்று கூறுவது முற்றிலும் தவறானதவர்கள். 2024 முன்பே உண்மையான திருட்டுகளை செய்து அந்த பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்கள். அவ்வாறு இல்லை என்றால் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்று குமார் ஜெயக்குடி போன்றவர்கள் இவ்வளவு சுதந்திரமாக நடமாட முடியாது. அதேபோல் தற்போதைய ஜனாதிபதி அனந்தகுமார் நாயக்க விஜயதாச ராஜபக்சின் வீட்டில் பெயர் குறிப்பிடாத ஒருவரிடமிருந்து 25 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றிருக்கிறார். அனந்தகுமார் லட்சக்கணக்கில் பணத்தை பெறும்போது அது பரிசு என்றும் நாட்டின் இணைய பொதுமக்கள் யாராவது அதை பெற்றால் அதை திருட்டு என்றும் முத்திரை குத்தப்படுவது எந்த வகையான கோட்பாடு என்பதை ஜேவிபியினர் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர் பிரசாத் சிறிவர்தனுடைய கேள்வியாக அமைகிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தினகரன் பத்திரிகையில் மஹிந்தவும் ரணிலும் ஊன்றுகோளுடன் வந்தாலும் அரசியலை விட மாட்டார்கள் என்பதான ஒரு குற்றச்சாட்டு
இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோஷன இதுபற்றி கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். தினகரன் பத்திரிகை இதனை பிரதான தலைமைச் செய்தியாக தருகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சும் ரணில் விக்ரமசிங்கும் மூன்றுகோல் உதவியுடன் சக்கர நாற்காலியில் பதவிக்கு வர நினைப்பதுடன் அவர்கள் அரசியலை கைவிட தயாராக இல்லை என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோஷன இவ்வாறு கூறுகிறார். மேலும் நாட்டில் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை ஓராண்டால் நீடிப்பதற்கு பொதுமக்கள் தரப்பிலோ அல்லது சர்வதேச நீதித்துறை எந்த அமைப்புகளிடமிருந்தோ இந்த பிரச்சனைகளும் எழவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் இதுபற்றி மேலும் சில விடயங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே தாங்கள் செய்த குற்றங்கள் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரணைகள் நடத்தப்படும் என்ற அச்சத்தின் காரணமாகவே ஒரு குறிப்பிட்ட குழுவினர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் என்றும் அசோக் மணிகவன் நிரோஷன இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார். நாட்டின் மிக உயரிய பதவியான ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுவதற்கு எந்தவித வயது எல்லையும் நிர்ணயிக்கப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இன்னமும் மூன்றுகோல் உதவியுடன் நடந்தாலும் அரசியலை கைவிட தயாராக இல்லை. அதேபோல் ரணில் விக்ரமசிங்கம் தனது மருத்துவ சிகிச்சைகளை செய்து கொண்டு 70 வயதை கடந்த நிலையிலும் மீண்டும் அரசியல் களத்தில் தீவிரமாக செயற்பட்டு வருகிறார். அவர் நாற்காலியிலோ அல்லது சக்கர நாற்காலியிலோ அமர்ந்தாவது பதவிக்கு வர முடியும் என்ற நிலை இருக்கும்போது நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதில் மாத்திரம் என்ன தவறு இருக்க முடியும் என்பதே இந்த எம்பியினுடைய கேள்வியாக அமைகிறது. எனவே தங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் தலைவர்களின் வயது இலை குறித்து எந்த ஒரு சட்டமும் இயற்றப்படாத நிலையில் நீதித்துறையில் பரிந்துரைகளை எதிர்ப்பதன் பின்னணியில் உள்ள சுயநல நோக்கம் மிக தெளிவானதாக இருக்கிறது. தாங்கள் செய்த குற்றங்கள் சட்டத்தின் முன் கொண்டுவரப்பட்டு அதற்கான விசாரணைகள் தீவிரமடையும் என்ற அச்சமே இவர்களுக்கு இந்த எதிர்ப்புக்கும் முதன்மை காரணமாகும். எனினும் நாட்டில் குற்றச்செயல்களை ஒடுக்கவும் நீதி நியாயத்தையும் நிலைநாட்டவும் அரசாங்கம் தேவையான அனைத்து கடுமையான முடிவுகளையும் எடுக்கும். அத்துடன் இந்த நீதித்துறை சார்ந்த செயற்பாடுகளுக்கும் விசாரணை பணிகளுக்கும் நிதி தேவை ஏற்படுமாயின் அதற்கான நிதியை தாராளமாக ஒதுக்கீடு செய்வதற்கும் அரசு தயாராக இருக்கிறது என்பதே பாராளுமன்ற உறுப்பினர் நிரோஷனவினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: சுயாதீன செய்தி போராடுத்திருக்கின்றோம். தினகரன் பத்திரிகை தந்திருக்கிற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அந்த வகையில் டெங்கு அதி அபாய வலயங்களாக 142 சுகாதார அதிகாரிகள் பிரிவுகள் என்பதான செய்தியை நேற்று வரை 61,060 டெங்கு நோயாளர்கள் இன்னும் காணப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக இந்த தகவல் அமையப்படுகிறது. நாட்டில் இந்த வருடத்தின் நேற்று வரையான காலப்பகுதியில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 61,060 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. புதிய தரவுகளின்படி நாடு முழுவதும் உள்ள 142 சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவுகள் டெங்கு அதி அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதேவேளை கடந்த 24 மணி காலங்களில் மாத்திரம் 2,604 டெங்கு நோயாளிகள் பதிவாகியிருப்பதாகவும் அந்த பிரிவு இவ்வாறு கூறுகிறது. அதிவேகமாக டெங்கு பரவும் அப்பொது சுகாதார அதிகாரிகள் பிரிவை இலக்காக கொண்டு நேற்று முன்தினம் முதல் மீண்டும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அத்துடன் மேல் மாகாணத்தில் உள்ள பல வைத்தியசாலைகளில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அவற்றின் உச்சகொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிவேகமாக அதிகரித்து வருவதால் அவர்களை பராமரிக்கும் நடவடிக்கைகள் கடுமையான அசௌகரியத்துக்கும் அபாயத்துக்கும் உள்ளாகியுள்ளதாக அதன் பதில் பணிப்பாளர் விசேட மருத்துவர் கபில கண்ணங்கர இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பொதுமக்கள் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் அதில் கவனயீனமற்ற நிலையில் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதான தகவல்களும் வெளியாகியிருக்கிற நிலையிலேயே இது தொடர்பான எண்ணிக்கை குறித்தான தகவல் தரப்படுகிறது. எனவே குறிப்பாக 52.5% மேல் வாகனத்திலேயே பதிவாகியிருக்கிறார்கள். நேற்றைய நிலவரப்படி மேல் வாகனத்தில் பதிவாகியுள்ள மொத்த நோயாளிகளின் எண்ணிக்கை 32,054. எனவே ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் பாதிக்கும் மேற்பட்டோர் மேல் மாகாணத்திலே இருக்கிறார்கள். அதேபோன்று தென் மாகாணத்தில் 9,674 நோயாளிகள், சபர்கு மாகாணத்தில் 5,237 நோயாளர்களும் இவ்வாறு பதிவு செய்யப்படுகிறார்கள். மத்திய மாகாணத்தில் 4,123 நோயாளர்களும், கிழக்கு மாகாணத்தில் 2,979 நோயாளர்களும், வடமேல் மாகாணத்தில் 2,778 நோயாளர்களும், ஊவா மாகாணத்தில் 1,550 நோயாளர்களும், வடமத்திய மாகாணத்தில் 1,013 நோயாளர்களும், வடமாகாணத்தில் 957 நோயாளர்களும் பதிவாகி இருக்கிறார்கள். மாவட்ட மட்டத்தில் அதிகளவான நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகி இருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கை 12,445. அதேபோன்று கம்பா மாவட்டத்தில் 12,282 நோயாளர்களும், மாத்திரை மாவட்டத்தில் 4,428 நோயாளர்களும் பதிவாகி இருப்பதோடு களுத்துறை மாவட்டத்தில் 4,092 நோயாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 3,102 நோயாளர்களும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 3,588 நோயாளர்களும் பதிவாகி இருக்கிறார்கள். காலி மாவட்டத்தில் 3,501 நோயாளர்களும், கொழும்பு மாநகரசபை நிர்வாக பிரதேசத்தில் 2,557 நோயாளர்களும், அம்பாந்தோட்டையில் 1,745 நோயாளர்களும் பதிவாகி இருக்கிறார்கள். டெங்கு நோயாளர்களும் அதிகரிப்பு மிகவும் பாரதூரமான மட்டத்தை எட்டியுள்ளதாலும், பெருமளவிலான வைத்தியசாலைகளில் உச்சக்குள்ளளவை எட்டி வைத்திய தொகுதிக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாலும், இந்த நேரத்தில் குறுகிய கால அவசர நடவடிக்கைகளை செயற்படுவதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் வைத்தியர் இவ்வாறு கூறியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே டெங்கு அபாய வலயங்களாக 142 சுகாதார அதிகார பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதான கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே பதில் பணிப்பாளர் விசேட மருத்துவர் கபில கண்ணங்கரை இதுபற்றிய மேலதிக விடயங்களை தந்திருக்கிறார். இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. திரஸ்தவாதின் பிரகார எல்ல கருணவாசே டெங்கு மதுருவன் மற்ற கருணவா என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிற கருத்து அருண பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இது ஒரு பிரதானமான தகவலாக அமையப்படுகிறது. இவ்வாறு டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பில் சுகாதார அமைச்சர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிற நிலையிலேயே பயங்கரவாதத்தை ஒழித்தது போன்று இவ்வாறு டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதான கருத்தினை அமைச்சர் நலிந்த ஜெயதீச முன்வைக்கிறார். இலங்கையில் டெங்கு நோயை ஒழிப்பதற்கான தடுப்பு மருந்தை அறிமுகப்படுத்துவது குறித்தும், டெங்கு நோயை கட்டுப்படுத்த உலகில் பயன்படுத்தப்படும் இயற்கை பாக்டீரியா முறையான வோல்வாச்சியா முறையை பயன்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக பகுஜன ஊடக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச இவ்வாறு குறிப்பிட்டார். டெங்கு நுழம்பு கட்டுப்பாட்டுக்கு உலகில் மிகவும் வெற்றிகரமான மற்றும் நவீன முறைகள் பயன்படுத்தப்படும் தடுப்பூசிகள் மற்றும் ஒல் பாச்சியா மருந்துகளின் பயன்பாடு குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிடுகிறார். மேல் மாகாணத்தில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் தனியார் ஊடக வலிமை போன்றின் பங்களிப்பு நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே சுகாதார அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தற்போது பதிவாகியுள்ள டெங்கு நோயாளிகள் 52.5% மாணவர்கள். மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தவர் மேல் மாகாணத்திலிருந்து 23 டெங்கு அதிக ஆபத்துள்ள சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளை உள்ளடக்கிய விசேட டெங்கு கட்டுப்பாட்டு வேலை திட்டம் நேற்று முன்தினம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன்படி டெங்கு நுழம்பு பெருகும் இடங்களை முற்றாக அளிப்பதே டெங்கு நுழம்புகளை கட்டுப்படுத்துவதற்கும் நிரந்தர தீர்வாக அமையும் எனவும், இந்த செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் அதேவேளை உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளை உலகில் 41 நாடுகளில் பயன்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கிறார். மேலும் டெங்கு நுழம்புகளை கட்டுப்படுத்த உலகில் பயன்படுத்தப்படும் மிகவும் வெற்றிகரமான மற்றும் நவீன விஞ்ஞான இயற்கை பாக்டீரியா முறையான வல்வாச்சியா திட்டத்தில் நுழைய உத்தேசித்துள்ளதாக அமைச்சர் கூறியதோடு தித்வா சூறாவளிக்கு பின்னர் இந்த நாட்டில் மாத்திரமன்றி உலகளாவிய ரீதியில் காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களினால் டெங்கு நுழம்புகள் பரவுவதற்கான சாதகமான சூழல் உருவாகியுள்ளதாகவும் அதற்கு அமைவாக 2009 ஒரு வீதமாக இருந்த டெங்கு இறப்பு வீதத்தை 0.065% குறைக்க சுகாதார அமைச்சு மருத்துவ சிகிச்சைகளை மேம்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் இவ்வாறு கூறியிருப்பது அவதானிக்கத்தக்கது. எனவே டெங்கினை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். நவீனமயப்படுத்தப்பட்ட நாரகம்பேட்டை ரயில் நிலையம் மீண்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு என்பதால் ஒரு தகவலை தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டுவருது. அரசு தனியார் கூட்டு பங்களிப்புடன் நாடு முழுவதிலுடன் 100 புகையிரத நிலையங்களின் வசதிகளை மேம்படுத்தி நவீனமயமாக்கம் ட்ரீம் டெஸ்டினேஷன் திட்டத்தின் கீழ் வசதிகள் மேம்படுத்தப்பட்டு நவீனமயமாக்கப்பட்டு நாராயணபீட்ட புகையிரத நிலையம் மீண்டும் மக்கள் பயன்பாட்டுக்காக கையளிக்க நிகழ்வு போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகரபிருத்தி அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் இலங்கை புகையிரத திணைக்களத்தின் மேற்பார்வையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலாக்கத்தின் நிலைப்புறான திட்டமாக ட்ரீம் டெஸ்டினேஷன் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. கலனிவலி புகையிரத பாதையின் கொட்டா வீதி மற்றும் கிரள பனையுப்ப புகையிரத நிலையங்களுக்கு இடையில் அமைந்துள்ள நாராயணபீட்டை புகையிரத நிலையம் பல வருடங்களாக புனர்வைக்கப்பட்டதன் காரணமாக எந்தவித வசதிகளும் அற்ற பாதுகாப்பற்ற நிலையில் காணப்பட்டது. அரசு மற்றும் தனியார் துறையைச் சேர்ந்த ஏராளமான நிறுவனங்கள் அமைந்துள்ள நாராயணபீட்டை பிரதேசத்துக்கு இந்த புகையிரத நிலையத்தின் ஊடாகவே பெருமளவிலான மக்கள் தமது போக்குவரத்து வசதிகளையே பெற்றுக் கொள்கிறார்கள். அதன்படி கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் மாகா இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிதி மற்றும் நிர்மாண பங்களிப்புடனும் நியூ இன்ஜினியரிங் தொழில்நுட்பம் மற்றும் சேவை வளங்களுடன் இந்த திட்டம் நவீனமயமாக்கல் பணிகள் 2025 செப்டம்பர் மாதம் 27 ஆரம்பிக்கப்படும். அந்த நவீனமயமாக்கல் செயல்முறையின் கீழ் புகையிரத பணிகள் மேம்பாலம் புதிதாக அமைக்கப்படல் புகையிரத நிலையத்தின் கூரை அமைத்தல் 2 பயணிகள் மேடையை விரிவாக்கம் சுகாதார மற்றும் கழிவுநீர் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் உட்புற மற்றும் வெளிப்புறங்களுக்கு வர்ணம் பூசுதல் பயணிகள் அமர்வதற்கான புதிய ஆசனங்களை பொறுத்தல் புகையிரத உத்தியோகபூர்வ இல்லத்தை புனரமைத்தல் மின்விளக்கு கட்டமைப்பை நவீனமயமாக்கல் உள்ளிட்ட புகையிரத உள்பாதையை காப்பற்றிட்டு புனரமைத்தல் உள்ளிட்ட புகையிரத நிலையம் மற்றும் அதனை சூழ பௌதீக புனர்பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்துக்காக மாகா இன்ஜினியரிங் நிறுவனத்தினால் செலவிடப்பட்ட நிதி 40 மில்லியன் ரூபாய் என்று இவ்வாறு அமைச்சின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த தகவலில் பல்வேறு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதனிடம் இன்னும் ஒரு செய்தியை தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகிறது. ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக மௌன போராட்டம் வாசுதேவன் நாணயக்கார உள்ளிட்ட பலர் பங்கேற்பு என்பதாக இந்த செய்தி அமைகிறது. நாம் எழுந்து நிற்க வேண்டும் என்ற தலைப்பிலான அமைதியான மௌன போராட்டம் ஒன்று கொழும்பு கொல்லுப்பிட்டி கால வீதியில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக நேற்று நடைபெற்றிருக்கிறது. வாய்ஸ் ஆஃப் ஈரான் டீம் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த மௌன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஈரானிய ஆன்மீக தலைவர் சையீத் அலி கமேனி அவர்களுக்கு மரியாதை ஊற்றம் மற்றும் நினைவஞ்சலி வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த ஒன்றுகூடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக அதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சரும் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவருமான வாசுதேவன் நாணயக்காரவும் இதில் பங்கேற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க முக்கியமான தகவலாக அமைகிறது. இதே நேரம் வாசுதேவன் நாணயக்காரர் தனது ஆதரவாளர்களோடு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். தூதரகத்துக்கு அருகில் திரண்ட பங்கேற்பாளர்கள் எவ்வித கோஷங்களுமின்றி மௌனமாக ஒன்று கூடி தங்களது செய்தியையும் கூட்டு ஒருமைப்பாட்டையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஒன்றுகூடல் எவ்வித அசம்பாவிதங்களின் முற்றிலும் அமைதியான முறையில் திட்டமிட்டு நடத்தி முடிக்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் கூறியிருக்கிறார்கள். இதே நேரம் மற்றொரு தகவல் தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகிறது. நீரில் மூழ்கும் அபாயத்திலிருந்து 8 பேரை காப்பாற்றிய படையினர் இருவர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என்பதான செய்தியை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தருகிறது. நாட்டின் பல்வேறு கடலோர பகுதிகளில் கடந்த ஜூன் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட உயிர் காப்பு நடவடிக்கைகளின் போது நீரில் மூழ்கும் அபாயத்தில் இருந்த 2 சுற்றுலாப் பயணிகள் உட்பட 8 இலங்கை கடலோர பாதுகாப்பு படையினர் காப்பாற்றியிருக்கிறார்கள். காப்பாற்றப்பட்டவர்களில் 6 உள்நாட்டு சுற்றுலாப் பயணிகளும் 29 மற்றும் 35 வயதுடைய ஐக்கிய ராஜ்யம் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஆண் மற்றும் பெண் சுற்றுலாப் பயணிகளும் அடங்குவதாக இந்த தகவலில் கூறப்படுகிறது. இலங்கை கடலோர பாதுகாப்பு படை 2010 நிறுவப்பட்டதில் இருந்து கடலோர பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு மற்றும் உயிர்காப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த ஜூன் 30 வரையான காலப்பகுதியில் நீரில் மூழ்கவிருந்த 1237 வெளிநாட்டவர்கள் உட்பட மொத்தம் 2654 பேரின் உயிர்களை கடலோர பாதுகாப்பு படையின் உயிர்காப்பாளர்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள் என்பதான முக்கியமான தகவல் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. இத்துடன் நாம் சுயாதீன செய்தி பார்வையாளர்களும் மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சி. ஆக இன்றைய நாள் முழுவதுமாக இடைக்கால பாடல்கள் இனிமையாக உங்களுக்காக வர காத்திருக்கிறது என்பதையும் நான் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. விளையாட்டு நிகழ்வு, ராசி, அதே போல உலக தகவல்கள், எல்லா விடயங்களையும் தாங்கியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய நாளில் சுவாரஸ்யமான ஒரு தலைப்பும் உங்களுக்காக காத்திருக்கு. செவ்வாய்க்கிழமை தானே, கொஞ்சம் கதகலப்ப நாங்கள் போக வேண்டும். சரி, இப்படி இருக்கும்போது நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தலத்துறை சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோரிபுத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3040 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 12, 53, 75, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 12, 53, 75, 76. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள், 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,02,53,920 ரூபாய் பெறுமதியான பணம் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,15,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கன்னிராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 4, 25, 46. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். 4,926 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கன்னிராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 4, 25, 46. 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,63,74,400 ரூபாய் பெறுமதியான பண பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 49 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லப்புக்கான சிவப்பு நிற ராசி அதிர்ஷ்ட டிக்கெட்டினை இன்றே கொலோனோ செய்யுங்கள், அல்லது டிஎல்பி ஸ்ரீ பேப்பூராக நீங்கள் டிஜிட்டல் லோட்டோ டிக்கெட்டையும் கொலோனோ செய்யலாம். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,214 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 35, 36, 43, 49. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 35, 36, 43, 49. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 6, 0, 0, 1. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 6, 0, 0, 1. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள், 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 87,69,080 ரூபாய் பெறுமதியான பண பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,39,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இள நீர நிற சூப்பர் பால் அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட், அல்லது டிஎல்பி ஸ்வீட் பேப்பரோடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,375 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 13, 29, 52, 53. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 13, 29, 52, 53. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 3, 5, 5, 8, 6. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 3, 5, 5, 8, 6. நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,04,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,88,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லப்புக்கான பச்சை நிற சலந்த அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட், அல்லது டிஎல்பி ஸ்வீப் பேப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்ருக்களத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,390 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜெட் சூப்பர் இலக்கம் 17, வெற்றி இலக்கங்கள் 12, 18, 43, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து ஜெட் சூப்பர் இலக்கம் 17, வெற்றி இலக்கங்கள் 12, 18, 43, 60. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,44,35,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,30,97 கோடி வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த இளஞ்சிவப்பு நிற கப்ரிக் லோத்தர் டிக்கெட்டினை அல்லது டிஎல்வி சிபெப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர் டிக்கெட்டினை நீங்கள் கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள், 948வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 2, 0, 6, 4, 0, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 2, 0, 6, 4, 0, 8. நேற்று நாளில் 38,10,580 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,32,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற சுப்பிரிதன அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டினை நீங்கள் இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயசம்பத் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள், 422வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 6, 4, 0, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 6, 4, 0, 8. 250,000 பரிசுகள், பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,19,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெயசம்பத மஞ்சள் நிற அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டினை நீங்கள் இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,044வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ, 3, 41, 45. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள், 3, 41, 45. 2 லட்சம் பரிசுகள், 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 36,87,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான ஊதா நிற சசிரி அச்சிடப்பட்ட டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர் டிக்கெட்டினை இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

காலை இப்பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்திருங்கள். 102.6 102.8 நல்ல வரிசையில் இலங்கை இலங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.org என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு அப்படியே நீங்க டிரைவ் பண்ணி கொண்டிருக்கீங்க. நிறைய சொந்தங்கள் இப்பதான் வீட்டுல எழும்பி இருப்பீங்க, ஒரு கையில ஒரு காஃபியோட இப்பொழுது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பீங்க. சந்தோஷம், வீட்டு வேலையெல்லாம் அவ்வளவு இருக்குது, எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். நாங்கள் இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டேன்னு சொல்லி இப்படியே எந்திரிச்சிருக்கிற வீட்டு தலைவிகளே, உங்களுக்காகவும் இனிமையான பாடல்கள் வர காத்திருக்கிறது என்பதையும் நான் சந்தோஷமாக சொல்கின்றேன். நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். சுபதாச குளத்திற்கான வெற்றி முடிவுகள் முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுபதாச குளத்திற்கான முடிவுகள். 356வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக தனுசு ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 22, 45. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக தனுசு ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 22, 45. சிறப்பு இலக்கங்களாக 8, 9, 6, 4. சிறப்பு இலக்கங்களாக 8, 9, 6, 4. 50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 89,53,020 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோபிசத்தோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ.

50,000 பரிசுகள், 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,63,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சுப பரிசாக 7,12,26,89 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட மகாஜன சம்பத் அலுவலகத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,240 சீட்டிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி, ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 3, 9, 5, 0, 0, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 3, 9, 5, 0, 0, 4. 25,00,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள், 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,37,15,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,19,936 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட தனனி தனலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட 2,270 சீட்டிலப்பு வாரத்துக்கான தனனி தனலோத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்கள் 5, 13, 52, 74. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்கள் 5, 13, 52, 74. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள், 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,83,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,90,44,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,588 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 6 வெற்றி இலக்கங்கள் 37, 50, 62, 63. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 6 வெற்றி இலக்கங்கள் 37, 50, 62, 63. நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 77,55,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 29,70,67,498 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹண்டலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,549 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக ரிஷபராசி தெரிவாகியிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 20, 28, 46. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ராசியாக ரிஷபராசி தெரிவாகியிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 20, 28, 46. நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள், 16 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 93,14,340 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 42,42,167 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 815 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 5, 0, 0, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 5, 0, 0, 4. நேற்று நாளில் மொத்தமாக 45,78,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட ஜாயலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட ஜாயலத்தருக்கான வெற்றி முடிவுகள். 508 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்கள் 0, 9, 1, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்கள் 0, 9, 1, 4. நேற்று நாளில் 5,00,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 34 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 68,71,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 7 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 10:28 மணி முதல் 11:58 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 2:58 மணி முதல் 4:28 மணி வரை, யமகண்டம் காலை 8:58 மணி முதல் 10:28 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சிந்தனை, ரிஷபம் நன்மை, மிதுனம் செலவு, கடகம் எதிர்ப்பு, சிம்மம் உழைப்பு, கன்னி சுகம் துலாம் ஆசை, விருச்சிகம் நிறைவு, தனுசு லாபம், மகரம் பரிசு, கும்பம் பாசம், மீனம் மேன்மை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் சிந்தனை, ரிஷபம் நன்மை, மிதுனம் செலவு, கடகம் எதிர்ப்பு, சிம்மம் உழைப்பு, கன்னி சுகம் துலாம் ஆசை, விருச்சிகம் நிறைவு, தனுசு லாபம், மகரம் பரிசு, கும்பம் பாசம், மீனம் மேன்மை. இவை இன்றைய நாளுக்கான ராசி

தொகுத்த பாடல் சின்னத்தம்பி திரைப்படத்துக்காக இசை ஞானியின் இசையில் பாடல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சி இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். நேரம் இப்போது 8 மணி.

இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. சரி, இந்த நிகழ்ச்சியிலும் அருமையான ஒரு தலைப்பு இருக்குது, சுவாரஸ்யமாக பேச வேண்டும் இல்லையா? அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக சுவாரஸ்யமான தலைப்பு தான் இருக்கிறது. இந்த வடிவேல ஜோக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறது. திடீர்னு அவருக்கு அதிர்ஷ்டம் வந்துடும் இல்லையா? அதிர்ஷ்டம் வந்த பிறகு அவர் கைகால் ஓடுறதே புரியாது. அச்சோ, நான் என்ன பண்ணுவேன்? வசீகரா படத்துல விஜய் திடீர்னு அந்த வீட்டை விட்டு போன பிறகு சொல்வார், திண்ணில கிடந்தவனுக்கு திருக்குன் கல்யாணம்ன்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. சோ, நான் இன்னைக்கு கேட்க போன்ற கேள்வி என்னன்னு, அதாவது இப்படி ஒரு அதிர்ஷ்டமா திடீர்னு உங்களுக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம், ஒரு வாய்ப்பு சொல்லி வச்சுக்கலாம். ஏதோ நினைச்சு போனது இப்படி நடந்துட்டே அப்படின்னு சொல்லி, ஒரு வாய்ப்பு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்ற சம்பவம் உங்கள் வாழ்க்கையில இப்போ நடந்தது என்ன விஷயம்? அதுக்காக உதாரணத்துக்கு, நம்மளோட கையில காசே இல்லாம போவோம் சரியா, சாப்பாடு கூட காசு இல்லாம போவோம். யாரோ ஒரு நண்பன் வந்து, மச்சா வாடா, உன்னதான் ரொம்ப நாள் பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தா, வா சாப்பிடுவோம்னு சொல்லி, இல்ல நீ சாப்பிட்டுதான் சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு, யாரா நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். சில வேலை பார்க்க போனா, நாங்கள் ஒரு வாகனத்தை வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் போவோம், இந்த அமௌண்ட்டுக்குள்ள வந்தா அந்த வாகனத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அதை விட குறைவான விலை அவங்க சொல்லுவாங்க, இதுக்கு குறைச்சி நான் தரமாட்டேன் சொல்லி அதை விட குறைவா சொல்லுவாங்க. ஆஹா, இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைக்காத வாய்ப்புகள் உங்களை வந்து சேர்ந்திருக்கும். சரி, அந்த மாதிரி வாய்ப்புகள் என்னன்னு சொல்லிதான், சந்தோஷமான அதிர்ஷ்டம் என்னன்னு சொல்லிதான் நான் இன்றைய கேள்வியாக கேட்கிறேன். அழைப்பினை ஏற்படுத்துங்கள், 0112 775 0101 அல்லது 0112 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக முடிந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். 102.6 102.8 உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள், இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்னு என்ன சந்தர்ப்பத்தை நீங்க சொல்ல போறீங்க எனக்கு?

0: ஜே பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் சைபர் 71 9 79 76 38.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.

அப்படி தூக்கிட்டு பாடல் அப்படியே கேட்டு ரசித்துக் கொண்டு அப்படியே டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறது எனக்கு தெரியுது. சரிதானே? சரி, நல்லவன் இல்லை நான் கிட்ட வந்தானே அப்படின்னு சொல்லி பாடலாம் அடுத்து எழுந்திருக்கிறது. செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் பாடல்கள் இன்றைய நாள் முழுவதுமாக இனிமையாக இருக்க போகிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருகிறது, நீங்கள் ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு முக்கியமான வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் போது தலைவலி காய்ச்சல் குறுக்க விடுந்த கௌசி குறுக்க வந்தா அப்படின்ற மாதிரி வரும்போது நீங்க என்ன சொன்னா, வாங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெல்டோன் எடுத்துக்கொண்டு சொன்னா தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். எப்படி பறந்து போயிரும்? சோ நீங்க என்ன பண்ணணும், ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மெல்டோல் பாத்தீங்கன்னா ஒரு வகையான பாராசிட்டமால் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதே போல சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் இந்த டே கே வேலை திட்டம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது இந்த டே கே வேலை திட்டம். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த செயல் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக இந்த செயல் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பற்றிய விடயங்களும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதே போன்று நியாயமான விலையில் தரமான பொருட்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மறந்து விடாதீர்கள். காரணம், ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆஹா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? எஸ், உங்களுக்கு கடத்தொழில் சாத உபகரணங்களாக இருக்கலாம், கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், அதே போல உங்களுக்கு தெரியும் பைப்பைகளாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே போய் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் உங்களோட சொல்லுகின்றேன். ஆக இப்போது நீங்கள் செல்லுங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் என்பதை மறந்து விடாதீர்கள். சரி, இந்த இரண்டு நாளாக பேசுகின்ற முக்கியமான விடயம் பற்றி நாங்கள் பேச போகிறோம். காரணம், இந்த விஷயத்தை கட்டாயம் பேசியாகணும். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட இந்த வன்முறை, இந்த வன்முறை தொடர்பாக பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் விரிவான உரை ஒன்று நிகழ்த்திருப்பதாக நீதியமைச்சர் அர்ச்சன நாணயக்கார இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அது பற்றிய விரிவான ஒரு விளக்கம் சொல்வது போதாக சொல்லியிருப்பார். நேற்றைய நாளும் விளக்கம் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த விளக்கு பல கேள்விகள் எழுப்பப்படுது, பல கேள்விகள் அவர் சொன்ன விஷயம் இது முழுமையான தகவலின் அடிப்படையில் நான் சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது சொல்லியிருக்கார். காரணம், அவர் நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது. நாங்கள் நிறைய பேர் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம், சொல்லி நீங்கள் சரியான பதிலை சொல்லவில்லை சொல்லி அவருக்கு அதுக்கும் சொல்லியிருந்தார். அதாவது நாங்கள் முழுமையான விவரங்கள் இல்லாமல் விவரங்களை பிழையாக என்னால் சொல்ல முடியாது. ஆக முழுமையான விவரங்கள் பெறும் வரை நாங்கள் இருந்தோம். அதே போல காலையிலிருந்து எங்களுக்கு காயப்பட்டவர்களை வைத்தியசாலையில் கொண்டு செல்வது, அவர்களுக்கு அவர்கள் வீடுகளுக்கு தகவல்களை அனுப்புவது போன்ற விஷயங்கள் தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்தோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். சரி, அது பற்றிய விரிவான ஒரு விளக்கத்தை இந்த நாள் கொடுப்பதாக சொல்லியிருந்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலை ஏற்பட்ட வன்முறையால் பார்த்தீங்கன்னா அலுவலக கட்டிடங்கள், ஆவணம் காப்பகம், அதே போல உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் தீக்கிரையாயிருப்பதாகவும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறார். இதனால் எவ்விதமான ஆவணங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது போயுள்ளதாகவும் இப்பொழுது நீதியமைச்சர் இந்த விஷயத்தை சொல்லிக்காட்டியிருக்கிறார். அதே போல குறிப்பாக பார்க்கும்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 700 கைதிகள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடன் குடித்த சம்பவத்தில் உடந்த 26 பேரின் உடலங்கள் நீர்கொழும்பு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காயமடைந்த 100 கணக்கானவர்களில் 18 பேர் ராகவ வெலிசர மற்றும் கம்பஹா ஆகிய மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 4 சிறைச்சாலைகள் அதிகாரிகள் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த விஷயம் பொழுது பேசுகின்ற விஷயமாகவும் அதே போல இது பற்றிய கவனங்களை செலுத்த வேண்டிய விஷயமாகவும் மாறியிருக்கிறது. முன்னதாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட மோதலில் 2 பேர் விழுந்ததாக சொல்லப்படுது. சுமார் 34 பேர் வரை காயமடைந்ததாக சொல்லப்படுது. இப்பொழுது இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் பார்த்தீங்கன்னா தீவிரமடைந்த நிலையில் 26 பேர் விழுந்திருப்பதாக சொல்லப்படுது. 100 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. சில வீடியோக்களை பார்க்கும்போது எங்களுக்கும் பதறுகிறது. சரி, இந்த விஷயம் எப்படி இருக்கிறது பார்ப்போம். இன்றைய நாள் முழுமையான விவரங்கள் கிடைக்கப் போகிறது, அதை பற்றிய விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். சரி, இப்பொழுது இனிமொரு விஷயம் பேசுகின்ற ஒரு விடயம் தான் இந்த ஃபீஃபா உலகின் போட்டி. இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்பை பொறுத்த மட்டில் நேற்றைய போட்டியானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு போட்டியாக மாறிவிட்டதான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு போட்டி நடைபெற்றது நேற்றைய போட்டியில். சரி, அதுக்கு வர முன் உங்களுக்கு தெரியும் போர்ச்சுக்கல் அணி நேற்றைய நாளில் தோல்வியை தள்ளிவிடுது. அதுக்கு முன்னதாக பிரேசில் நோர்வே அணிகளுக்கான போட்டியில் நோர்வே 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. அதே போல இங்கிலாந்து மெக்சிகோ அணிகளுக்கான போட்டியில் இங்கிலாந்து அணி 3-2 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. ஆனால் நேற்றைய போட்டியில் எதிர்பார்க்கப்பட்டிருந்த போர்ச்சுக்கல் அணி நேற்றைய நாளில் தோல்வியை தள்ளிவிடுது. 1-0 என்ற கணக்கில் போர்ச்சுக்கல் அணி ஸ்பெயினிடம் தோல்வி அடைந்தது. ரொனால்டோவை பார்க்கும் போதே கவலைக்கிடமாகிறது, ரொம்ப கவலையாகிறது. அவர் ரொம்ப என்ன சொல்றது ஸ்டேட் மூடில் இருந்தார். அதே போல ரொனால்டோ ரசிகர்களும் நேற்றைய நாளில் ரொம்ப கவலைப்பட்டிருந்தார்கள் என்பதும் இங்கே முக்கியமான இன்றைய நாள் கவலைப்பட்டிருந்தார்கள் என்பதும் முக்கியமான விடயமா இருக்கிறது. அதே போல இன்னமொரு போட்டி படுதோல்வியான ஒரு போட்டியாக மாறியது. பெல்ஜியம் மிக சிறப்பான ஒரு விளையாட்டை வெளிப்படுத்தி யுஎஸ்ஏ அணியை தோல்விக்கு தள்ளியதும் 4-1 என்ற கணக்கில் வெற்றி வாகையை சூடியிருக்கிறது. மிக சிறப்பான ஒரு வெற்றியாக இந்த வெற்றி பார்க்கப்படுகிறது. பெல்ஜியமின் கால்பந்து மிக சிறப்பாக இருக்கிறது என்பதும் இங்கே பார்க்க வேண்டிய விடயமாகிறது. மிக சிறப்பான கோல்களை அவர்கள் தட்டிச் செல்வதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. 9வது நிமிடத்தில் மற்றும் 33வது நிமிடத்தில் சார்லஸ் டி
இரண்டு கோல்களை பெற்றுக் கொடுத்தது. அதே போல கேட்டல்ரி இரண்டு கோல்கள் என்றும் பார்க்கும்போது ஹான்ஸ் 57வது நிமிடத்தில் ஒரு கோல், அதே போல ராமன் ப்ளோக்கர்ஸ் 90வது பிளஸ் 3வது நிமிடத்தில் ஒரு கோலை பெற்றுக் கொடுத்தார். யுஎஸ்ஏ அணியின் சார்பாக மாலிக் மாத்திரம் 31வது நிமிடத்தில் ஒரு கோலை பெற்றுக் கொடுத்தார். 4-1 என்ற கணக்கில் மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொடுத்து பெல்ஜியம் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. சரி, அதே போல நாங்கள் இலங்கை மற்றும் மேற்கு தீவுகள் அணிக்கான 2வது டெஸ்ட் போட்டி நடைபெற்றுக் கொடுக்கிறது. இதில் 4வது ஆட்டம் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் 142 ஓட்டுகள் பெற வேண்டும். லீடிங்ல இருக்கிறது இலங்கை அணி. பார்க்கலாம், இலங்கை அணி 92 ஓட்டுகளை பெற்றுக்கிறது, 2 விக்கெட் எடுக்கிறது. முதலினிஸ்காக துருப்படுத்தாடிய இலங்கை அணி 549 ஓட்டங்கள், முதலினிஸ்காக துருப்படுத்தாடிய மேற்கு தீவுகள் அணி 499 ஓட்டங்கள். இப்பொழுது 2வது இன்ஸ்காக துருப்படுத்தாடுகிறது இலங்கை அணி 92 ஓட்டுகள், 2 விக்கெட்கள் இருந்தும் பெரும்பாலும் சமநிலை முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஜிம்பாபே மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கான போட்டிகள் பார்க்கும்போது நேற்று நாளில் ஜிம்பாபே 25 ஓட்டங்களால் வெற்றி வாகை சூடியது.

0: நிகழ்வு பதிவேடுகள். நிகழ்வு பதிவேடுகள்.
1: மீனோட்டம் உள்ள வடிகொடவத்து வெள்ளம்பிட்டிய அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கிரியைகள் ஆரம்பமாகி ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை அன்று எண்ணிக்காப்பு இடம்பெற்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது.
0: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள், இலக்கம் 37, விக்ரமசிங்கபுர, பத்தரமுல்ல. அல்லது 0112-775-110 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள். காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

காலையிலேயே இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷம் உற்சாகம் எல்லாமே இருக்கிறது. சரி, அதாவது நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு கம்பியை பயன்படுத்த வேண்டும். காரணம், அந்த வீடு பரம்பரையாக உறுதியாக இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் சரியான உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். அதான் நான் சொல்வது, இந்த மெல்வா கியூஎஸ்டி கம்பியில நீங்க பாவிச்சீங்கன்னு சொன்னால் எப்போதுமே உறுதியாக இருக்க போகிறது. ஆக உறுதி என்ற சொல்லுக்கு மறுபெயர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பியில வாங்கி பாவித்து பாருங்கள். கட்டிடமாக இருக்கலாம், மதிலாக இருக்கலாம், அதே போல வீடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பியில வாங்கி பாவித்து பாருங்கள். சரி, நான் கேட்ட கேள்விக்கு ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். நான் கேட்டேன்னு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா அப்படின்னு சொல்ற மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கும் வாழ்க்கையில, அதான் நான் கேள்வியாக இருக்கிறேன். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு ஜீவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராம ஒரு சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, அண்ணா எனக்கு திடீர்னு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு விஷயம் நடந்தது. அதாவது நான் ஒரு ஹட்டன்ல வந்துட்டு ஒரு கடவுனு போலான்னு சொல்லி ரொம்ப நாள் பிளான் பண்ணி கொண்டிருந்தேன். ஆனால் என்ன செய்யறது, அதுக்கான சரியான வசதி இல்லையேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போதான் என்னுடைய நண்பரோட சொன்னார், இந்த மாதிரி தான் நண்பா இப்படிதான் என்னுடைய கடவுனை நான் கொடுக்க போறேன், அது இன்னும் நல்ல ஒரு விலைக்கு வரதாட்டியும் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் இப்போ அதுக்கு அவசரமா ஃபாரின் போறேன், அந்த கடையை நீங்க செய், எனக்கு சின்ன ஒரு அமௌண்ட் எடுத்தா போதும், அதுக்கு பிறகு சரி பெரிசா வந்தா நான் கொடுத்துடலாம், இல்லைன்னு சொன்னால் நீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்தார். அந்த கடை தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டது அப்படின்னு சொல்லியிருந்தார். சோ நான் நினைச்சு கொண்டிருந்தது அப்படி ஒரு வாய்ப்பாக மாறியது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லி, இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நல்ல விஷயம் இல்லையா? அன்பு கலந்த வணக்கம்னு சொல்லிக்கொண்டு எங்களோட நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டோம் கிருத்திகா. நிகழ்ச்சியோட எங்களை மன்னித்துக் கொடுங்கள், வத்தலது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறோம்னா எனக்கு கிடைத்த ஒரு விஷயம் சொன்னால், நான் ஒரு நகை வாங்க வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன். நகை வந்து சொன்னால் அது கொஞ்சம் காசு போதாமல் இருந்தது. அப்போ நான் யோசிச்சு கொண்டிருந்தேன் எப்படி நகை வாங்குறது. காரணம், என்னுடைய எங்களுடைய அக்காவின் திருமணம் இருந்தது, அதுக்காக நகை கொஞ்சம் தேவைப்பட்டது. அப்போதான் என்னுடைய ஃப்ரெண்டோடத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோட நகையெல்லாம் ஈடு போக போகுது, என் கையில் காசும் இல்லை, அநியாயம், நான் உனக்கு வேணா துண்ட தரேன்னு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆஹா அப்படின்னு பார்த்தா பெரிய ஒரு லாபத்துக்கு அந்த நகை எடுத்ததாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு வாய்ப்பான்னு சொல்லி நானும் நினைச்சு கூட பார்க்கறேன். எங்களுக்கு தேவை எதிர்க்கும் போது இந்த சூழலை எங்களுக்கு அமைச்சு கொடுக்குறது மாதிரி நான் முடிவு பண்ணி கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்களே, அன்பான வணக்கம் என்று சொல்லக்கூடிய புவனேஸ்வரம் அங்கீகரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். வணக்கம், நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ராஜா மண்டலம் வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் தெய்வ வீட்டில் தயாரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கார். லிங்கன் தர்மலிங்கம் வணக்கம் சிறார், வணக்கம் தர்மலிங்கம். டி கே தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராம் அன்பு கலந்த வணக்கம். நீலமிகம் தேவி வந்திருக்கிறாங்க. அன்பு அறிப்பாளர் புவனேஷ் மற்றும் அபிமான நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய பொத்தவில் 16 AK வீதியிலிருந்து அஸ்ரீனிஷா ஃபஸ்லான் ஃபஸ்லி மாவத்த அஃபான் முஹாஜி தான் கமெண்ட்ஸினை பதிவிட்டிருக்கார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். பேரன்பு மூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கமலஹாசன் யசோதான்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்து. கொட்டகலை டேட்டன் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். பாடல் வருகிறது. திறனைகளை நூறில் இருந்து ஜனா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஃபேஸ்புக் வழியாக அன்பு வணக்கம் வச்சிருக்கா. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதுளை கந்தகளில் இருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன் எப்படி இருக்கிறீங்க? அன்பான காலை பொழுது வணக்கம். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு நினைச்சினால், நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே டீச்சிங் செய்யணும்னு சொல்லி ஆசை ஒன்று இருந்தது. ஆனாலும் அதுக்கான சரியான ஒரு விஷயம் கிடைக்கவில்லை. அதுக்கு பிறகு நான் ஒரு ஷாப்பில் தான் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஒரு கணக்காய்வாளர் அக்கௌண்ட்டாக வேலை செய்து கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அந்த அப்பாயின்மெண்ட்டில் வந்துட்டு நான் குவாலிஃபைட் ஆகிட்டேன். குவாலிஃபைட் ஆகி இன்டர்வெல்லாம் போயிட்டு பாஸ் ஆகி நான் இப்பொழுது ஆசிரியராக இருக்கிறேன். எனக்கு பிடித்த தொழிலில் நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பான்னு சொல்லி தான் எனக்கு இருந்தது. காரணம், எனக்கு அப்போது நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு இந்த தகவல் கூட தெரியாது. எனக்கு என்னுடைய பெரியம்மா தான் கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி போடுறாங்கப்பா ஒரு கப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் கடைசி 2 நாளுக்கு முன்னதாக தான் அந்த அப்ளிகேஷனை நான் போட்டேன். ஸோ அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். மருதமுள்ளிருந்து முனாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்காரு. அன்பான வணக்கம் அவனாசி வைஜந்திமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பலாங்குளந்த நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்காங்க. செங்கலாடி சக்கில சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்பதாக இருந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் போனேஷன் அப்படி இருக்கீங்க. பரமானந்தன் வசீகரன் கிழவட்டன் பிரிவு ஹட்டலந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கதாக சொல்லியிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பிபிடி கந்திரிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய பிரசாந்த் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பூனாகலை யேசுதாஸ் இனிமையான வணக்கம் போனேஷனா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கன். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் பாடல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. வேறுவலை இருந்து சமத் மாவத்திலிருந்து நசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

0: செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வந்திருக்கா?
1: நீ எங்க இங்க வந்த?
0: ஐயா பசியோட இருப்பேன்னு சோறு கொண்டா ரொம்ப தான் சிலுப்பிக்கிறிய.
2: ஐயா இது ரிஜிஸ்டர் லெட்டையா, கையெழுத்துலாம் கொடுத்தா என் சீட்டை கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஐயா அம்மா தாயே இவனோடவே மேரேஜ் அடிச்சிருந்தா மத்த லெட்டர் எல்லாம் எப்ப கொண்டு போய் சேர்க்கறது? நீ ஏன் சொல்லம்மா இது ரிஜிஸ்டர் லெட்டர், கையெழுத்துலாம குடுக்க கூடாதுமா.
0: கையெழுத்தா? ஜிங்க் சக்கா ஜப்பா ஜங்க் சக்கா ஜிங். அப்படி சொல்றா? எங்க அப்புறானே என்னன்னா சோழியம் கொடுமி சும்மா ஆடுமா என்ன? தபால்காரே தபால்காரே.

0: இருக்காரு. இந்த வண்டி இல்ல வண்டி அதுல
1: அடியை அடியை வானத்தை வாங்காதடி.
0: இப்பவாவது என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லு. இல்ல சொல்லி மானத்தை வாங்கிடுவேன்.
1: வாய திறந்த சேத்துல போட்டு மிதிச்சு விடுவேன்.
0: மிதிச்சிருவ
2: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் நடிகை சுகன்யா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 7ஆம் திகதி பிமில யசோதரா தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல்

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதான சீரப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணை ஒன்றை நடத்துவதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணையை நடத்த ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக அதன் ஆணையாளர் நிமால்ஜி பொன்சேவா தெரிவித்துள்ளார். இதற்கமைய நேற்றைய தினம் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு தமது அதிகாரிகள் குழு ஒன்றை அனுப்பிய போதிலும் அங்கு நிலவிய அமைதியற்ற சூழல் காரணமாக விசாரணைகளை முன்னெடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு சென்று குறித்த சம்பவம் தொடர்பான முழுமையான விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக நிமால்ஜி பொன்சேவா தெரிவித்தார். யுக்ரைன் தலைநகர் கியோ மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 46 பேர் காயமடைந்துள்ளனர். யுக்ரைன் நேட்டோ நாடுகளில் இணைவதை எதிர்த்து 2020 ஆரம்பித்த போர் 5 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்தும் நீடித்து வருகிறது. ரஷ்யாவுக்கு சீனா, வடகொரியா மறைமுக ஆதரவை வழங்கி வரும் நிலையில் யுக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் பெருமுதவிகளை வழங்கி வருகின்றன. யுக்ரைனில் சில எல்லைப்பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியுள்ள நிலையில் ரஷ்யாவுக்குள் யுக்ரைன் நடத்தி வரும் ட்ரோன் தாக்குதல்களில் அந்நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பாதிக்கப்பட்டு கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ரஷ்யாவை கோபமூற்றும் செயல் எனவும் நேற்று அதிகாலை வரை யுக்ரைனின் கியவ் நகரில் நடத்திய தாக்குதலில் 20 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் அதில் 46 பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதான சீரப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
4: நிமிர்ந்த நடை.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக இணைந்திருக்கின்றீர்கள். நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் கேட்ட தலைப்பை மறுபுறம் ஞாபகப்படுத்த வேண்டும். இப்படி ஒரு வாய்ப்பா, இப்படி ஒரு சந்தர்ப்பமான சொல்லி நான் கேட்ட கேள்வி, இப்படி திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இல்லையா? நிறைய சொந்தங்கள் அது பற்றிய கமெண்ட்ஸ்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி. சரி, நாங்கள் முக்கியமான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது விளையாட்டு பக்கம் செல்லவிடும். தங்கம், தங்கம், தங்கமே தங்கம்னு சொல்லி பார்க்கும்போது தங்கத்தின் விலை இப்பொழுது வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. சர்வதேச சந்தையில் பார்த்தீங்கன்னா இன்று 7ஆம் தேதி சற்று வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4164.09 அமெரிக்க டாலர்களாக பதிவாகி இருக்கிறது. அதேவேளை வெள்ளி அவுன்ஸ் ஒன்றின் விலை பார்த்தீங்கன்னா 62.03 அமெரிக்க டாலர்களாக இப்பொழுது பதிவாகி இருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்குது. அந்த செய்தியும் நான் ஒன்று பகிர்ந்து கொண்டு, இன்னும் முக்கியமான செய்தியில் இருக்கிறது, மட்டக்களப்பு பசார் வீதியில் ஒரு விபத்து ஏற்பட்டுகிறது. அந்த விபத்து பற்றியும் நான் ஒரு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மட்டக்களப்பு நகரில் பசார் வீதியில் இன்று அதிகாலை ஒரு தீபத்து ஏற்பட்டிருக்கிறது. குறித்த தீபத்தினால் சில வியாபார தலங்கள் அப்படியே பாதிக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தீயணைக்கும் பணிகளில் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் தீபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றிய விஷயங்கள் வரும்போது நான் கட்டாயமங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த தீயணைப்புக்கான தீ விபத்துக்கான காரணம் என்ன, என்ன காரணத்துக்காக தீ விபத்து ஏற்பட்டது போன்ற விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். சரி, இந்த விஷயமும் வடிக்கும் போது, அதாவது முக்கிய விடுமுறை நாட்கள் என்று சொல்லும் போது, குறிப்பாக இலங்கையில் 2027 பொது மற்றும் வங்கி விடுமுறை நாட்கள் அடங்கிய உத்தியோகபூர்வ கால அட்டவணை அதிவிசேட வர்த்தமான இயக்கத்தின் மூலம் இப்பொழுது வெளியிடப்பட்டுகிறது. 1971 29ஆம் இலக்க விடுமுறைகள் சட்டத்தின் கீழ்தான் பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு பேராசிரியர் AHMH அபயரத்னவின் கையெழுத்துடன் இந்த விஷயம் நடைபெற்றிருக்கிறது. 2493.5 இலக்க அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பௌத்த, இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ சமய மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த தினங்கள் உள்ளடக்கிய இந்த விடுமுறை நாட்கள் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், சொந்தங்களே குடிச்சு வச்சுக்கொள்ளுங்க, என்னென்ன விடுமுறை நாள்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, எனக்கு காதுகளுக்கு கேட்கறது. சரி, முக்கிய விடுமுறை நாட்கள் பார்த்தீங்கன்னு தமிழ் தைப்பொங்கல் தினம் ஜனவரி 15, சுதந்திர தினம் பிப்ரவரி 4, சிங்கள தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14, மே தினம் மே 1, வைகாசி விசாக பூரணை தினம் மே 19, தீபாவளி திருநாள் அக்டோபர் 28, நத்தார் தினம் டிசம்பர் 25. இலங்கை நீண்டகால பாரம்பரியத்துக்கு இணங்க அனைத்து பூரண தினங்களுக்கும் பொது மற்றும் வங்கி விடுமுறை நாட்களாக அமையும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுகிறது. நாட்டின் பல்லின கலாச்சாரம் மற்றும் மத விழுமியங்களை மதித்து மத நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தும் வகையில் தான் இந்த விடுமுறை பட்டியல் தயாரிக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது அரசாங்கம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த விடுமுறை பட்டியலில் தொடர்பான முழுமையான விவரங்கள் அரசாங்கம் அச்சு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பார்வையிடலாம் என்ற விஷயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.

வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஏராளமான விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கணும், பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். சரி, ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது, அதாவது ஜனதா ஸ்டீல்ஸ். நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜனதா ஸ்டீல்ஸ் இருங்கள். உங்களுக்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கிறது, அதாவது சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்புவாத நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் தி டேக்யா வேலை திட்டம். மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பாதை சமிஞ்சைகள், அதே போல பாதை விதிமுறைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விபத்துக்களை குறைக்கும் வண்ணம் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் இந்த டேக் கேப் வேலை திட்டம். அதன் வேலை திட்டத்தின்படி நிறைய விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இரண்டாவது கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பற்றிய விடயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்றைய நாளில். சரி, அதே போல உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருகிறது சொன்னால் நீங்கள் ஒரு மெல்டோர் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோர் எடுத்துக்கொண்டு சொன்னால் தலைவலி காய்ச்சல் எல்லாம் அப்படியே பறந்து போயிடும், இப்படி போகும் பறந்து போயிடும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கேட்ட கேள்விக்கு ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நான் கேட்ட கேள்வின்னு சொன்னால் உங்களுக்கு திடீர்னு கிடைத்த ஒரு என்ன சொல்றது, இப்படி ஒரு அதிர்ஷ்டமா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் எது அப்படின்னு சொன்னால் கேள்வியாக கேட்டுக்கிறேன். சரி, அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு முந்தாஸ் பேகம் கொள்ளும் 14 வந்து சொல்லியிருக்காங்க. நேற்றைய நிகழ்ச்சியில வசந்தநிலா நிகழ்ச்சியில பிரசாந்துடைய பாடல்கள் போனதாம். அது நான் எதிர்பார்க்கவே இல்ல, கிட்டத்தட்ட 3-4 பாடல்களுக்கு மேல போனது பிரசாந்துடைய பாடல ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் எதிர்பார்க்க முடியாத அதிர்ஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ராஜேந்திரன் தபால் கந்தூர் வீதியில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற மஸ்கில் இருந்தால் அவர் சொன்னார் 10 வருஷமா கிட்டத்தட்ட இப்போ கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷமா பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாடு போகணும்னு சொல்லி பாஸ்போர்ட் எல்லாம் செய்து வச்சுட்டாராம். அதை கடைசி வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு கிடைக்காமலே போயிடுது. கடைசி வருஷம் இதோட பாஸ்போர்ட் எல்லாம் தூக்கி வீசி போட்டு பேசாம இருப்போம்னு சொல்லி யோசிச்சாராம். சகோதரர் மொழி நண்பர் ஒருவர் அவருக்கு வீசா அனுப்பினாராம். அதுக்கு பிறகு கட்டார் போனாராம். கட்டார் போயிட்டு வேலை செஞ்சு நிறைய சாதனைகளை செய்தாராம். ஸோ திடீர்னு கிடைச்ச எனக்கு சந்தர்ப்பம், நான் நினைக்கவே இல்லை அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதே போல இட்டியாந்தோட்டை இக்கிளாஸ் இருந்து கஜா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறாராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டே தன்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் போனிஷனான்னு சொல்லிக்கொண்டே தனது அம்மா காளிதேவிக்காக பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே, பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். அன்பு கலந்த வணக்கம் சொல்லக்கூடிய வணக்கம் தம்பி, நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க சொல்லக்கூடிய சத்தமாக புதிய கடலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குறோம். வடத்திட்டு ஃபைசர் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குறேன், பாடலாம் சூப்பரா இருக்கு சொல்லுங்க. ஓகே, ஃபைசர் பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா புவனேஷன், அப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க சொல்லிக்கொண்டு தயாபரன் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குறேன் ஃபேஸ்புக் வழியாக. வசந்தகுமார் அன்பு வணக்கம் சொல்லிருக்காரு, வணக்கம் வசந்தகுமார், அப்படி இருக்கிறீங்க. ஆனால் நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. பங்குடாவிலிருந்து சுதாகர் மேகலா, மகள் அக்ஷயா, பார்விகா, சர்வீன், அம்மா காளிமுத்து அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, அன்பு கலந்த காலை பொழுது வணக்கம் புவனேஷனா. சத்திய ஜோதி வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறாங்க. அதே போல மனோகரன் அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்காரு, வணக்கம் மனோகரன், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு உங்களுக்காக பாடல் காத்திருக்கிறது. அதே போல மீனு அன்பு கலந்த வணக்கம், நான் எப்படி இருக்கிறீங்க. மேனக்கை என்று சொல்லியிருக்காங்க, பண்டாரவளந்து நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி சூப்பரா இருக்கண்ணா புவனேஷன், எப்படி இருக்கிறீங்க. தமிழ்நாடு தோட்டம் ஆரம்பம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குறிஞ்சங்கணி அசூர்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முத்தையா காளிமுத்த அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்காரு. தேவி யோகேஸ்வரன் அன்பு கலந்த வணக்கம் சொன்னாங்க, வணக்கம் யோகேஸ்வரன், எப்படி இருக்கிறீங்க. தேவி நிகழ்ச்சியோடு எங்களை விடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க புவனேஷ், நல்லா இருக்கீங்களா. படத்திலிருந்து அருள்மொழி, அதிர்ஷ்டமாக நினைப்பது எங்கள் ஊரில் ஒரு மகளிர் நிகழ்ச்சி நடந்தது, அதில் பாடல் பாட வேண்டும் என்று எல்லோரும் நன்றாக பாட வேண்டும் சொல்லிருந்தாங்க. அதுல பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது, பாடிவிட்டேன். சரி, அதிர்ஷ்டம் தானே, நல்லா இருக்கும். ஓகே, திவான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன், பலாங்குளந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன், தன்னுடைய பேர் குமாரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ரொசல்லகம குசல்ராஜா நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். அன்பான காலை பொழுது வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ரஞ்சனி அன்பு வணக்கம் நினைச்சிருக்காங்க, பாலா கார்த்திகா ஃபேஸ்புக் வழியாக. அது போல நிகழ்ச்சியோடு எடுத்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணசாமி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கார். அன்பான வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க. நானும் நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கிறேன், லண்டன்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக. குமுதராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காலை பொழுது நூற்றியாகும் வணக்கம் வசந்த நிகழ்ச்சியோடு. இப்பொழுது டீக்கா வேலைத்திட்டத்தில் பிபில யசோதரா பெண்கள் பாடசாலையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த 14வது வேலைத்திட்டம் இப்போது அங்கிருந்து எங்களோட அழைப்பின் வழியாக விஜய் இணைந்து கொள்கிறார். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் சொன்னங்களுக்கு மீண்டும் வரும் இனிமையான காலை பொழுது வணக்கம்
0: சொல்லுங்கள் விஜய். நிகழ்ச்சி திட்டங்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறது?
1: மிக சிறப்பாக வேலை திட்டமாக எங்களுடைய சுயாதீன ஊடக வலையமைப்பானது எங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், அதே போல இலங்கை போலீசார், கல்வி அமைச்சர், இலங்கை போக்குவரத்து போலீசார், இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், அதே போல இலங்கையின் முதல் தர காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய ஃபேஃபர்ஸ்ட் காப்புறுதி நிறுவனத்தோடு இணைந்து இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த டேக்கியார் வேலத்தின் 14வது வேலை திட்டமாக இன்றைய நாள் நாங்கள் பிபில்ல கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு பிபில்ல யசோதரா பெண்கள் பாடசாலையில் எங்களுடைய டேக்கியார் வேலை திட்டத்தை இன்றைய நாள் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இலங்கையில் அதிகரித்து வரும் இந்த வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்திக் கொள்ளும் நோக்கோடு பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துக்கள் சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டமாக இந்த வேலை திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளும் பிபில்ல கல்வி வலயத்திற்குட்பட்ட பல பாடசாலைகள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். சுமார் 650 அல்லது 700 மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் வீதி போக்குவரத்து சம்பந்தமாக மிக தெளிவான விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். பாதையில் நாங்கள் நடந்து கொள்ளும் விதம், வாகனங்களை செல்லும் போது நாங்கள் இவ்வாறு வாகனங்களில் செல்ல வேண்டும், வாகனங்களில் செல்லும் போது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், வீதியில் செல்லும் போது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், இலங்கையில் இருக்கக்கூடிய வீதி போக்குவரத்து சம்பந்தமான சட்டத்திட்டங்கள், அதை நாங்கள் எவ்வாறு பின்பற்றுகின்றோம், அதை மீறும் பொழுது எங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கிறது என்பது பற்றி பல தெளிவான விளக்கங்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் காலை பொழுதில் இந்த வீதி நாடகம் மூடாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவான விளக்கங்கள் நேரடியாக வழங்கப்பட்டிருந்தது. அதே போல இப்பொழுது கருத்தரங்கு மூலமாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கங்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலும் குயின்ஸ்ரீநாக்கா செயலகம், அதே போல கல்வி அமைச்சின் அதிகாரிகள், இலங்கை போலீசார், பிபிலை நகர போக்குவரத்து போலீசார், அதே போல இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், எங்களுடைய காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய ஃபேஃபர்ஸ்ட் காப்புறுதி நிறுவனம், அவர்கள் இந்த போக்குவரத்து சம்பந்தமாக ஒவ்வொரு பாடசாலைக்கும் இந்த போக்குவரத்து சம்பந்தமான அங்கிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல சுயாதீன ஊடக வலையமைப்பானது இதில் கலந்து கொள்ளக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு மிக பெருமதியான சான்றிதழ்களையும் வழங்கி கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய நாள் இந்த வேலை திட்டமானது மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 2 மணி வரை எங்களுடைய யசோதரா பெண்கள் பாடசாலையில் இந்த வேலை திட்டமானது மிக சிறப்பாக நடைபெற்றதாக இருக்கிறது. நாளை நாங்கள் 15வது வேலை திட்டமாக பண்டாரவளை சென்ட் தோமஸ் கல்லூரியில் எங்களுடைய வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம்.
0: நன்றி விஜய்.
1: நன்றி.

0: உற்சாகப்படுத்தும் இன்றைய நாள்.
1: இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயத்தை வென்றவருமான மகேந்திர சிங் தோனி அவர்களின் பிறந்த நாள் இன்று. கேப்டன் கூல் என்று அன்போடு அழைக்கப்படும் தோனி, அமைதியான அணுகுமுறை, துல்லியமான முடிவுகள் மற்றும் அழுத்தமான சூழ்நிலைகளிலும் நிதானமாக செயல்படும் தலைமைத்துவத்தால் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கினார். 2007 முதல் T20 உலக கோப்பை, 2011 ஆண்டு 50 ஓவர் உலக கோப்பை, 2013 ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி ஆகிய 3 முக்கிய ICC கோப்பைகளையும் இந்தியாவுக்கு வென்று கொடுத்த ஒரே ஒரு கேப்டன் என்ற பெருமையும் இவருக்கே சொந்தம். இவரது ஹெலிகாப்டர் ஷாட், மின்னல் வேக விக்கெட் கீப்பிங் மற்றும் கடைசி நிமிடத்தில் போட்டியை வெற்றியாக மாற்றும் திறன் ஆகியவை அவரை கிரிக்கெட் உலகின் மறக்க முடியாத நாயகர்களில் ஒருவராக மாற்றின. அமைதியாக இருந்தாலும் சாதிக்க முடியும் என்பதை தனது வாழ்க்கையில் நிரூபித்தவர் மகேந்திர சிங் தோனி. கிரிக்கெட்டில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் அமைதி, பொறுமை, தன்னம்பிக்கை, எளிமை ஆகியவற்றின் அடையாளமாக திகழும் மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு வசந்தத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள்.
0: ஞாபகப்படுத்திய இன்றைய

0: சகோதர உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 7ஆம் திகதி விமில யசோதரா தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு

இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: சண்டை பிடிச்சிட்டு இருக்க.
1: நீ சும்மாரியா? மரியாதையா சொல்லு, கத்திரிக்காய் என்ன விலைக்கு வாங்குற?
0: கிலோ 2 ரூபா.
1: ஏன் கூடையில எம்பிட்டு கிலோ இருந்துச்சு?
0: 8 கிலோ.
1: என்ன ஏன வச்சு நினைச்சியா? குழந்தை விலைக்கு சுமந்துட்டு வந்தவன் நானு. ஏன் கூடையில 12 கிலோ இருந்துச்சு. மறுவாதிலே 24 ரூபா எடுத்து வையு.
0: இல்லை குடுத்துற, அடிச்சு விடுவா. இந்தாத்தா கூட 2 ரூபா இருக்கு, முதல்ல இடத்த காலி ஒண்ணு.
1: நீ யார தொழுங்க பாரு.
0: நீ எல்லாம் சந்த பக்கமா வர.

சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலை இப்பொழுது உற்சாகம். வணக்கம் வசந்தம். ஏராளமான விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். முக்கியமான விஷயங்களும் நான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் நெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே உறுதியான ஒரு வீட்டை கட்டிக்கொள்ள முடியும், உறுதியான ஒரு மதுரை கட்டிக்கொள்ள முடியும், உறுதியான ஒரு கட்டிடங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆக பரம்பரைக்கு உழைக்க வேண்டும் சொன்னால் நீங்க என்ன செய்யணும், நெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள் என்பதை நான் சந்தோஷமாக சொல்கின்றேன். சரி, அதே போல ஒருத்தையும் சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் இந்த டேக்கியா வேலை திட்டம். இன்று விபுலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த வேலை திட்டமானது மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு வேலை திட்டமாக இருக்கிறது. இது இந்த காலகட்டத்துக்கு பொருத்தமான ஒரு வேலை திட்டமாக இருக்கிறது. இரண்டாவது கட்டமாக இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. நீங்கள் ஜனதா ஸ்டீல் செலுங்கள் எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக்கொள்ள முடியும். நியாயமான விலையில் தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களையும் மறந்து விடாதீர்கள். சரி, இந்த டின் நம்பர் விஷயம் எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது கேள்வியாக இருக்கின்ற விஷயம். எப்படி நாங்க பெரிய ஒரு நீண்ட வரிசையாக இருக்கிறது நிறைய விஷயங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. சரி, கடந்த காலங்களில் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்திருக்கின்ற உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின்படி புதிய வங்கி கணக்கை திறப்பதற்கு, கட்டிட திட்ட ஒப்புதலை பெறுவதற்கு, மோட்டார் வாகன பதிவு மற்றும் உரிமை புதுப்பதற்கு, நிலப்பதிவு அல்லது உரிமை மாற்றத்திற்கு மற்றும் கடன் அடிப்படையில் கொடுக்கல் வாங்கலுக்கெல்லாம் இந்த டின் நம்பர் இலக்கம் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு ஆணையாளர் சுட்டிக்காட்டியிருந்த விஷயம் தான் இப்பொழுது பேசப்படுகிறது. நேற்றைய சந்திப்பின் போதுதான் இந்த விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கார். டின் இலக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டே மிக இலகுவாக ஆன்லைன் மூலமாக பெற்றுக் கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொல்லிக்கொண்டே இப்பொழுது ஆணையாளர் ஏ பி குணத்துங்க இந்த விஷயத்தை சொல்லிக்காரு. அவர் தான் மேலும் இந்த விஷயங்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பதிவு செய்திருப்பவர்கள் உள்நாட்டு இறைவர் திரைக்களத்தின் இணையதளத்திற்கு சென்று ஓடிபி இலக்கத்தை பெற்று தங்களது டின் இலக்கத்தை பார்வையிட முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல இதுவரையில் பதிவு செய்யாதவர்கள் பாத்தீங்கன்னா www.ird.gov.lk எல்லாம் சிம்பிள் தான் வரணும், சரிதானே? என்ற இணையதளத்தின் மூலமாக போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிப்பதன் மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக இந்த விஷயங்களும் நீங்கள் செய்து கொள்ள முடியும் என்ற விஷயங்களும் இப்பொழுது சொல்லப்படுகிறதாக. இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. நீங்கள் டின் நம்பர் என்ற விஷயத்தில் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற டின் நம்பர் எப்படி பெறுவது, ஆன்லைன் மூலமாக நீங்கள் இலகுவாக பெற முடியும் என்பது இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. சரி, ஒரு பக்கம் இன்றைய நாளில் இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகள் மோதுகின்ற போட்டியும் இருக்கிறது. மூன்றாவது T20 போட்டி இன்றைய நாளில் 10:00 நடைபெற போகிறது. ஏற்கனவே முதல் போட்டி வெற்றி தோல்வி பெற்ற முடிவாக சென்றது. இரண்டாவது போட்டி இங்கிலாந்து அணி 4 வெற்றியாக சூழியது. மூன்றாவது போட்டி இன்று. ஆனால் மொத்தமாக இந்த தொடரை பொறுத்த மட்டில் 5 T20 போட்டிகள் இருக்கிறது. 5 T20 போட்டிகள் இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு நாள் போட்டிகளும் இருக்கிறது. ஒரு நாள் போட்டிகள் பொறுத்த மட்டில் 3 ஒருநாள் போட்டிகள் தொடராக முழுமையான ஒரு தொடராகத்தான் இந்த போட்டி தொடர் இருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக. இதாக ஏற்கனவே இன்றைய வெற்றி என்பது இந்திய அணிக்கு மிக முக்கியமான ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இல்லை என சொன்னால் இந்திய அணிக்கு சிக்கலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. சரி, நாங்கள் வளமையாக சொல்லுகின்ற விடயத்தை நாங்கள் சொல்லிவிட்டு செல்லலாம். இந்த டெங்கு பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். டெங்கு நோயின் அபாயம் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. ஆக இதை பற்றிய விஷயங்கள் நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது டெங்கு நோய் குறித்து வெளியான அறிக்கைகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரும் 4 மிக அவதானத்துடன் செயற்படுமாறு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயசிசா இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு போதான் இவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். உரையாற்று போதான் இந்த முக்கியமான விடயங்கள் பலவற்றை அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல டெங்கு நோய்க்கான உருவாக்கப்பட்ட தடுப்பூசியை நாட்டில் அறிமுகப்படுத்தியுள்ளதாக இவர் இந்த போது இந்த விஷயத்தில் சுட்டிக்காட்டி பேசியிருக்கார். நல்ல விஷயம் தான். நாட்டில் பாத்தீங்கன்னா இதுவரையில் பாத்தீங்கன்னா டெங்கு நோயால் 61,060 பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 39 உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் முதல் 5 மாத்திரம் 5,663 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறதாக. இந்த டெங்கு நோய் பாதிப்பு என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் முடிந்தவரை சுற்றுச்சூழலை சரியான முறையில் பாதுகாப்பான முறையில் வைத்துக் கொள்ள வேண்டியது எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்பதை சகோதரர்களை சொந்தங்களை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. காரணம் சுற்றுப்புறச்சூழல் எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாக நீர் தேங்காமல் இருக்கிறதோ அதே போல எங்களுடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது. ரொம்ப சந்தோஷம். நான் இன்று கேட்ட கேள்விக்கு ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க, பதில்களை சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. காரணம் அதிர்ஷ்டம் என்பது எதிர்பாராமல் வருவதுதான் அதிர்ஷ்டம் இல்லையா? திடீரென்று வரும். அப்படி வரும்போது நாங்கள் நினைக்காத விஷயங்கள் பலவற்றும் நடந்துவிடும். அதுபோலதான் நாங்கள் இன்றைய கேள்வியாக கேட்டதும் சுவாரஸ்யமாக நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள், அனுபவங்களை சொல்லியிருந்தீர்கள். ரொம்ப சந்தோஷம், நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்து ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ML கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.
3: நேரம் காலை 10 மணி.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கம்பஹா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விஜயராம வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் விசேட அதிரடிப்படையினர் நடத்திய சோதனையில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட அதிரடிப்படையின் கோனஹின முகாம் விசேட செயற்பாட்டு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கடவத்து சூரிய பாலுவ பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய பெண்ணொருவரிடமிருந்து 52 கிராம், 500 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும், 156 கிராம், 30 மில்லிகிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கம்பஹா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான அடுத்த சுற்று அமைதி பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் நடுவர்களாக செயல்படும் இப்பேச்சுவார்த்தையில் ஈரானின் அணுசக்தி திட்டம், தடைகள் விலக்கு மற்றும் ஹோமுஸ் ஜலசந்தி பாதுகாப்பு குறித்து முக்கிய தீர்மானங்கள் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே ஈரானின் அதி உச்சத்தலைவர் ஆயத்துல்லா அல்குமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் தற்போது நடைபெற்று வருவதனால் இந்த பேச்சுவார்த்தை எதிர்வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை இன்று நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் நீங்கள் கேட்க முடியும். அந்த வகையில் இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நான் மருதமுனைந்து பதீதீன் பேசுறேன்.
0: எப்படி சோமா இருக்கிறீங்களா பதூதீன்? நானும் நல்ல உற்சாகமாக உங்களுக்கு நல்ல பாடல்களை தர வேண்டும் என்ற ஆவலோடு ஓடி ஓடி வந்திருக்கிறேன். கேட்கின்ற பொழுதே அவ்வளவு ஒரு சிரிப்பு. நினைச்சு சிரிக்கிறது எனக்கு புரியுது. இதே சிரிப்பு இந்த நேரம் இருக்கணும் என்ற ஆவலம். சரி சொல்லுங்க பதில்.
1: பத்தி ஆரம்பத்தில் பாடலை தந்தீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது இந்த பாடலை அடுத்த பாடலை கேட்பதற்காக
0: நன்றி. நிகழ்ச்சி
1: வணக்கம்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளலாம். அந்த வகையில் ராஜா பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். மங்கையரசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறதே வேளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாகராஜன் கிறிஸ்டீன் ஆனந்துக்கிறாங்க. வட்டவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு நிற்பதாக குறிப்பிடுகிறதே வேளை இந்த நிலையிலிருந்து அரசு வந்திருக்கின்றார். இனிமையான இடைக்கால பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கழுதாவளையிலிருந்து ஜீவ பிழையா இணைந்திருக்கிறதே வேளை இனிமையான வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நான் யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து ராஜன் உமா இணைந்திருக்கின்றேன். அன்பு மகள் சச்சின் சாய்க்கு வேண்டி ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். திருமதி வரலட்சுமி இணைந்துக்கிறாங்க குட்டாஞ்சேனையிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். தி ஆரியம்பதி இதே ரத்தினம் அமர்ந்திருக்கின்றார். இனிமையான இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கும் வசந்தம் வானொலியின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜனா வந்திருக்கின்றார். மனைவி பாமினி மற்றும் மகன் துசாதரன் ஜஸ்வீத் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் இணைந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் கிருமா அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை கருதாவளையிலிருந்து சுந்தரம் இணைந்திருக்கின்றார். சசிகலா மற்றும் கோகுலன் ரமணா கிஷாந்தன் ஜீனு ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை அண்ணா வணக்கம், உங்கள் தொகுப்பு சிறப்பு, நானும் நிகழ்ச்சியோடு தான். முகமது சாலி மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறதே வேளை தொண்டைமானவர் செல்வச்சனதே சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். நசூர் வந்திருக்கின்றார். இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் கிருபான் அப்படின்னு சொல்லி தெமோதரையிலிருந்து ரூபா வந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கம், ரொசலையிலிருந்து லங்கேஷ் இணைந்திருக்கின்றேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. நம்பிக்கை கிராமத்திலிருந்து ஹரல் சந்திரா வந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சி பாடல்கள் அத்தனையும் சூப்பர்பு, இணைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. ஜெயந்தி மாலா வந்துக்கிறாங்க பலாங்குடையிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிற இதேவேளை மணியன் இணைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. கோயம்புத்தூர்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியன் வந்திருக்கின்றார். செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. வத்தளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் கிருபான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகுமார் வந்திருக்கின்றார். ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிடுகிறது இவளை. சீலன் கௌரி இணைந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. நசார் வந்திருக்கின்றார். வளமை போல் இன்றும் வேர்வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. ஹரோலினா ஆகாஸ் வந்திருக்கின்றார். வாழ்க வளமுடன், அருமையான பாடல் தெரிவுகள். நான் மருதமுனையிலிருந்து ராஃபி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கும் இந்த பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் அவருடன் இருந்து வாணி ஜெயராம் பாடிய பாடல். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

0: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.
1: தின்னா தின்னா தேந்திருக்கிட்டு தேந்து நாக்கு தேந்திருக்கிட்டு தின்னா தின்னா தேந்திருக்கிட்டு தேந்து நாக்கு தேந்திருக்கு.

0: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.
1: ஜகன ஜகன ஜம் ஜம் டக ஜகன ஜகன.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:32. இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: சத்தியாந்தோட்ட பனாவத்தை முதலாம் பிரிவில் இருந்து சரோஜினி.
0: சரோஜினி எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கேன் சார். நீ எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன்.
1: உங்களை கண்டுக்கவே கஷ்டமா இருக்கு சார். பேசவே லைன் எடுத்து எடுத்து எனக்கும் வேணாம்னு போட்டீங்க சார்.
0: ஐயோ, அவ்வளவு தூரம் கோபிச்சிட்டீங்களா? அவ்வளவு தூரம் வெறுத்து போயிருச்சா? சரி, இப்ப ரொம்ப சந்தோஷம். அடே அப்பா,
1: சந்தோஷம் கிடைச்சதே சந்தோஷம்.
0: சரி சரி, அப்ப அதே சந்தோஷத்தோட இப்ப வந்து நல்லா சாப்பிட்டாச்சு. இனி மதிய நேர சாப்பாட்டுக்கு தயார் பண்ண வேண்டி இருக்கு. அதோ ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வசந்தத்துல லைன் கிடைச்சிருச்சு
1: தானே.
0: ஆமா ஆமா ஆமா. சரி சொல்லுங்க சரோஜினி, இந்த நேரத்துல நீங்க உங்க குரல் ஒரு பாடல குறை இல்லாம பாடுங்களேன்.

0: விஞ்ஞானம் அமுத நீங்க ரெடி பண்ணி வச்சா நிலவு கட்டாயம் வந்துடும். சரி சொல்லுங்க, இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? சரோஜினி,
1: கவிதா, ஸ்ரீதர்சனி, பிரவணிசாய், நிதிசன், ஆட்டம் சோனாதன், சோமஸ்ரீ, இவர்களுக்காகவும் அன்புள்ள அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் சொந்தங்கள் எல்லோருக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்க

0: டாக்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி பிமில யசோதரா தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டுவரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

பாடு. ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை எடுத்துக் கொள்ளலாம். பட்டித்தடலில் இருந்து கமலஹாசன் யசோதா இணைந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம் அப்படி இருக்கிறீங்க. மட்டக்களப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு முகவந்தலாவில் இருந்து கருப்பையா கலைச்செல்வன் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிவா நோவூடில் இருந்து வந்திருக்கின்றார். சிங்க ராஜா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை செவ்வாய் ராகம் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சத்திய ரூபன் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம் அப்படி இருக்கிறீங்க. சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 இருந்து முந்தாஜ் பேகம் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று தர்ஷினி இணைந்திருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பாடல்கள் அத்தனையே அருமை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள். நான் மீனகி இணைந்திருக்கின்றேன் பண்டாரவளையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் மாத்தளை அம்மன் கங்கையிலிருந்து சுப்பையா ஆகாஷ் இணைந்திருக்கிற இதேவேளை என்னைய நிகழ்ச்சியில் எடுத்து நடந்த பாடல் தாருங்கள் கிருபான்னா அப்படி இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புலட்சிங் அளவிலிருந்து ரஜினா வந்திருக்கிறாங்க. அதே போன்று இந்த நேரம் நாராயண் பிடியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக செல்வா குறிப்பிடுகின்றார். இனிமையான இடைக்கால பாடல்கள் என்று சொன்னால் அது வசந்தம் தர வேண்டும், ராகம் சுகமானது ப்ரோ அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா குறிப்பிட்டுகின்றார். நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மனோ வந்திருக்கின்றார். கிருபான் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை குதூகலமாக நகர்த்தி கொண்டு போறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மேப்பிட்டி கந்தையிலிருந்து பிரசாந்த் இருந்திருக்கின்றார். என்னைய நிகழ்ச்சியை நினைத்து நடந்த பாடல் தாருங்கள். நான் ஏராவூர்ல இருந்து தாசன் பிரியா அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மெல்டன் வந்திருக்கின்றார். கருங்காலிச்சோலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் புத்தூரில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக

பிபிஎஸ் தையல் நிலையத்தில் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குகன் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று தர்சினி வந்திருக்கிறாங்க, இன்று பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். தர்சினி அவங்களையும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவிதா குணசீலன் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று அருமையான பாடல்களை வசந்தத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம், சூப்பர் செலெக்ஷன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். கவிஷா வந்துக்கிறாங்க, அதே போன்று நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி ராஃபி குறிப்பிட்டிருக்கின்றார். சமன் இணைந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை திருகோணமலை கஸ்தூரியிலிருந்து, திருகோணமலையிலிருந்து கஸ்தூரி வந்திருக்கிறார். கணவர் ஸ்ரீதரன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அருள்மொழி எனதுக்கிறாங்க. பருத்தித்துறையிலிருந்து இனிமையான பாடல்களோடு சிவஸ்ரீ தர்ம குலராஜா வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: இனிமையான காலை நேரம் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நிகழ்ச்சிக்கு
0: ஓடோடி வந்தாச்சு. சேர்ந்து நல்லதொரு பாடல் கேப்போமா?
1: ஆமா கேப்போம்.

0: செவிகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனடி தானே சீர்ப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மட்டக்களப்பு நகரின் பசார் வீதியில் இன்று அதிகாலை தீ விபத்தொன்று ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த தீ விபத்தினால் சில வர்த்தக நிலையங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தீயணைப்பு படையினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். எனினும் தீ விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: உலக சந்தையில் இன்று மசகு எண்ணெய் விலை மேலும் உயர்வை காட்டுகிறது. இதற்கமைய WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 69.06 அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளது. இதேவேளை உலகில் அதிகளவில் கொள்வனவு செய்யப்படும் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 72.55 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனடி தானே சீர்ப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
4: நிமிர்ந்த நடை

0: வாழ்வே மாயம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், பாடலுக்கான இசை கங்கை அமரன். சரி, இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: யார் பேசுறீங்க?
1: கலகால வந்து கமல் பேசுறேன்.
0: கமல், கலகா பூராவே வசந்த மதுரதுன்னு சொல்லி கேள்வி, அப்படி சத்தமா கேக்குறீங்களா? உண்மையா? சரி சொல்லுங்க, பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் என்று ஒரே குதூகலம் தான்.
1: நல்ல பாடல்.
0: சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நான் வீல் பாக்கல சரண் இருக்காரு, கோடீஸ்வரன், ஜெயசீலன் இருக்காரு, பிரபு, சரத்பாபு, இப்போதைக்கு அவ்வளவு பேர் தானே இருக்கும்.
0: சரி, திருவீல் பாக்கிலேயே தான் கோடீஸ்வரனும் இருக்கிறாரு பாத்தீங்களா? நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி அண்ணா, நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். லிந்துலையிலிருந்து ஸ்ரீதாஸ் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் இணைந்திருக்கிறார். இதேவேளை ஞானமுருகன் இணைந்திருக்கின்றார். இதயத்திற்கு இதமான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க சபாஸ் கை தட்டல்கள் அப்படின்னு சொல்லி பதிவுகளை பதிவு செய்திருக்கின்றார். அதே போன்ற ராஜன் என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே கிருஷ்ணசாமி, ரொம்ப சந்தோஷமாக நாவலப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே எஸ் பரமானந்தன் வசீகரன் நடந்திருக்கிறார். ஹட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஜெயகாந்த் வந்திருக்கின்றார். ரம்போடையிலிருந்து இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கடுவலையிலிருந்து கண்ணா இணைந்திருக்கிறது. இவளை பிரிதோஸ் இணைந்திருக்கின்றார். மூதூரிலிருந்து அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான். நிக்கவேரட்டியாவிலிருந்து சரீஃபா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 14 நந்தினி இணைந்திருக்கிறாங்க. அருமையான பாடல்கள் இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியில் அம்மா புஷ்பராணியையும் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கேசவன் இணைந்திருக்கின்றார். புஸ்தல்லாவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் விதுஷன் இணைந்திருக்கின்றேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து பாடலில் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிறது. இவளை என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க, ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மாங்கோவன் இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் கலை இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும். இன்று 86வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் தாத்தா சுப்பையா பிள்ளையை வாழ்த்தி நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அதே போன்ற சுப்பையா பிள்ளை அவர்களை வசந்தம் சார்பில் நாங்களும் வாழ்த்துகிறோம். அதே போன்று விஜயகுமார் இணைந்திருக்கின்றார். மேப்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். திவான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சரூஜ் இணைந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக நானும் மீண்டும் மீண்டும் வசந்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ராம் வந்திருக்கின்றார். இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டுமென்னா நான் கினிகத்தனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். இதேவேளை ஒஸ்போன் விஜயகுமார் இணைந்திருக்கின்றார். சசிகலா வந்திருக்கிறாங்க. புஸ்தல்லாவிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இதேவேளை காளிமுத்து கொட்டக்கலையிலிருந்து வந்திருக்கின்றார். துவா, ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு குசல ராஜா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள். நான் ஜெயந்தன் இணைந்திருக்கிறேன் அண்ணா. ரொம்ப சந்தோஷமாக வசந்தத்தை சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜெகன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொட்டக்கலையிலிருந்து சந்தானம் இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 101.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:31. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: வணக்கம் குருபாண்டா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ரொம்ப சந்தோஷமா வந்துக்கிறீங்க நஃபீர்.
1: ஆமா, இந்த செவ்வாய் ராகம் கடையில ரொம்ப சத்தமா போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ராகம் சுகமான நிகழ்ச்சியே
0: எதிர்பாராத அளவில் ரொட்டி வந்து சேருதுன்னு சொல்லாம சொல்றீங்கன்னா
1: சமாளிக்கிற அளவுக்கு ரொட்டி அடிச்சு உரைக்கிட்டே இருக்காரு.
0: சரி சொல்லுங்க, அவர் போ அதாவது வந்து உங்களுக்கு ஓடருக்கு அதீதமா செய்துடாம. சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: நிகழ்ச்சியில ரொட்டி வேலை செய்யற சப்னாக்காகவும் மற்ற நண்பர்களுக்காகவும் ராகம் சுகமான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன் கிரிபாண்ணா. உங்களுக்காகவும் நம்மட ரொட்டி மேக்கருக்கு ஒரு பிடிச்ச பாட்டு இருக்கீங்கண்ணா.
0: சார் சொல்லுங்க, என்ன பாடல் அவருக்கு பிடிக்குமா?
1: அவருக்கு பூவே வருக பூஜை தொடங்க காதல் அந்த பாடல் கேட்க சொல்றாரு.
0: அப்படியா?
1: ஆமா,
0: இந்த மாதிரி அப்படி அடி அடிய நடிச்சா எங்க பூ வாரது? அதுக்கு கொடுக்கற அடி இருக்கே கடவுளே. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட எடுத்துருங்க. அந்த பாடலையும் தருவதற்கு முயற்சி செய்றேன். நன்றி.

60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான். ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். ஹவுஸ் தலாவ நாவலப்பட்டியவிலிருந்து சசி கௌரி இணைந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நான் பலாங்குடையிலிருந்து என்கே வேணி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு யாழ்ப்பாணம் வளவட்டியிலிருந்து சர்மிளா வந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் மாளிகாவத்த சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். தேவி ஜோகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. நினைத்த பாடல்களை அத்தனையுமே தந்து கொண்டிருக்கும் வசந்தம் வானொலியின் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே ஹரோலினா ஹரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். கவிஷா வந்துக்கிறாங்க. இன்னைய நிகழ்ச்சி நினைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை முறையின் இணைந்துக்கிறாங்க. ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை குறிஞ்சங்கணி அசுருதீன் இணைந்திருக்கின்றார். பண்ணைபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சத்திய ரூபன் இணைந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் புத்தளம் வடிவேல் பள்ளி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபசாத் இணைந்திருக்கின்றார். ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அக்கறைப்பற்று பாப் ட்ரெய்லர் நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜகிரியவிலிருந்து கலைவாணன் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் மனைவி சந்திரகலாவையும் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வட்டவழியிலிருந்து நாகராஜன் கிறிஸ்டீனா இருந்திருக்கிறாங்க. மாலம்ப நிசா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நிர்மலா பாலா இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஓல்கோட் மாவட்ட மேக்மிலன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கிறார். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் சுபாஷ் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். எட்டம்பலவத்தையிலிருந்து வத்தளையிலிருந்து வந்திருக்கின்றார் தனுஷ் கோடி. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நிகழ்ச்சியின் இறுதி. நேயராக இணைந்திருப்பது யார்? வணக்கம். எப்படி இருக்கிறீங்க முஸ்தகீம்? நானும் நல்லா இருக்கிறேன்னு இறுதி நேரா ஓடு ஓடி வந்திருக்கிறீங்க. அதுதானேனா? சரி, அதே உற்சாகத்தோடு இப்போ நிகழ்ச்சியில் யார் யாரை எல்லாம் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள இருக்கிறீங்க?
1: எனது வாழமனை அனைத்து நண்பர்களுக்கும், வசந்த அனைத்து உறவுகளுக்காகவும், அன்பு தோழன் கல்மனை மாதவன் அன்பு ருஷ்டானுக்காகவும் உங்களோடு எப்போமே

இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரோஃபினா. மற்றபோர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினர்.

நன்றி வாசகர்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான வணக்கம். தொடர்ந்து மனிதர்களாம் வசத்தின் செவ்வாயாகங்கள் கொண்டு வரும் மதிய நேர புதுகளும் நிகழ்ச்சியோடு நேரம் 12 மணி 1 நிமிடம்.

இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

அன்னை வயல் திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு அருமையான பாடலோடு சந்தோஷமாக இன்றைய மதிய நேரத்தில் நிகழ்ச்சியோடு ஆரம்பித்திருக்கிறோம். டெனால் முழுவதும் பாத்தீங்கன்னா வசனத்தில் உங்க மனதுக்கு பிடித்த இனிமையான இடைக்கால பாடல்கள், அதுவும் மதிய நேர குதுகலம் நிகழ்ச்சியில வந்து உங்க மனதுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த உங்களுக்கு நெருக்கமான பாடல்கள் வந்து இன்றைய நிகழ்ச்சியில் வலிமை போலவே தயாரா இருக்கு விளம்பரம். ஏவே நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துக்குள்ளதான் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பாடல்களை விரும்பி கேட்க வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். 0121-725-0001 or 0121-725-111 அதே நேரத்தில் எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியின். அடுத்த நிகழ்ச்சியில் ஒழிக்க வருகின்றது மாநகர காவலன் திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு அருமையான பாடல்.

0: ஒரு சூப்பரான பாடலோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகள் நிகழ்ச்சியோடு நேரம் 12:12 நிமிடம். தினம் வணக்கம்,
1: அன்பான மதிய நேர வணக்கம்.
0: அன்பான வணக்கம், யார் இதா?
1: நான் தப்புமால் கண்டு பெரிய சூரியானிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார், வசந்தமா இருக்கிறீங்களா? நடிகர் இல்ல நடிகை
1: இடைக்கால நடிகர் ரேவதியா?
0: ரேவதியோட மிகப்பெரிய ஒரு தீவிர ரசிகர் நீங்க. வசந்தகுமார், சரி ஓகே. அப்புறம் சொல்லுங்க, அடுத்து ஒரு அருமையான பாடல் தயாராக யாருக்காக?
1: அனைவருக்காகவும் கேட்போம்.
0: சரி, எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் தயாராக. ரொம்ப நன்றி வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

0: பிரசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

ஒற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: விட்டு ஒரு வந்து திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றது. வசனத்தின் மதிய நேரம், மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரம் 12:29 நிமிடமாகிற நேரம். அடுத்தும் ஒரு அன்பு சந்தம் அழைப்பில் இருக்கிறாங்க, இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: எப்படி
0: இருக்கிறீங்க?
1: நல்லா சுகமா இருக்கேன்.
0: சரி, ஓகே. ஊர் எல்லாம் எப்படி இருக்கு? சொந்தங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? தர்ணிகளில
1: எல்லாம் நல்லா இருக்காங்க.
0: சரி, ஓகே. இதுவரை கேட்ட பாடல்கள் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்க.
1: எல்லா பாடலும் நல்லா பிடிச்சிருக்கு.
0: சரி, அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க? சமைச்சிட்டு இருக்கீங்களா இல்லன்னா ஃப்ரீயா இருக்கீங்களா? இப்ப வேலை எல்லாம் முடிச்சிட்டு என்ன மாதிரி?
1: வீட்டுல வேலை தான்.
0: வேலைதான், ஓயாத
1: வேலை.
0: அப்படியா? சரி, என்ன பெயர் அவருக்கு?
1: தர்மா.
0: சரி, ஓகே. யாரெல்லாம் வாழ்த்துறீங்க?
1: மகன் சஞ்சீவன், மகள் நிரோஷா, மகள் மதுசாலனி, வெளிநாட்டுல இருக்கிறாங்க அக்கா ஸ்ரீமதி, அக்கா தங்கச்சி ஸ்ரீதேவி, எல்லாம் சேர்ந்து வாழ்த்துறோம்.
0: சரி, நாங்களும் இனிமையான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை உங்களுடைய அன்பு கணவருக்கு நிகழ்ச்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா? ஓகே, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருகின்றது பாண்டியன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல்.

காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: சேரன் பாண்டியன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் சந்தோஷமாக நாங்களும் நிகழ்ச்சியின் வாயிலாக எடுத்து வந்திருக்கிறோம். செவ்வாய் நாங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இணைந்திருக்கிற இந்த நேரம் அடுத்த ஒரு சொந்தம் அழைப்பில் இணைந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அக்கா.
0: வணக்கம். யார் பேசுவீங்க?
1: நான் நீர்கொழம்புல நிசாம் பேசுறேன்.
0: நிசாம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். வேலையா?
1: ஓ அக்கா, கடையில இருக்கிறேன்.
0: சரி, பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது என்று? யாருக்காக சொல்லுங்க? நிசாம், சரி, ஓகே. அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு எனது கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்து கேட்க போறது இந்த மனதேலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை சுகன்யா.
2: திரை உலகின் நட்சத்திரம்.
3: கர்ச்சிப் எடுக்கிறவன் நல்லவனா கெட்டவனா, கல்யாணம் ஆனவனா ஆகாதவனா தெரிஞ்சுக்க வேண்டாமா?
4: நான் என்ன பைத்தியமா? இவனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு மனசுக்குள்ள ஒரு பட்சி சொல்லும். அவனை பாப்பேன், நல்லா விசாரிப்பேன், லவ் பண்ணுவேன், கல்யாணம்
5: கட்டிப்பேன். பைக் கொண்டிருக்கான் பாலகிருஷ்ணன். தேங்க்யூடா. அந்த பிளட் டொனேஷன் போஸ்டர் எல்லாம் வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துரு. ஓகே
6: ஓகே கிருஷ்ணா, வரேன்.
4: அங்க பாரு, சொன்ன மாதிரி ஒருத்தன் வந்துட்டான் பாத்தியா? என்ன டிகிரி கவுன் எல்லாம் போட்டிருக்கான்?
3: ஃப்ரெஷ் பீஸ் போல இருக்குடி.
4: ஃப்ரெஷ் பீஸா? காலேஜ்க்கு போயிட்டு வரான்னு சொல்ற. இதத்தான் இப்படி சொன்னியா?
3: ஒருவேளை நம்ம முரளி பேச்சா இருக்குமோ?
4: அதான் கவுன் இவ்வளவு பழசா இருக்கு.
3: என்ன அவன் கையில பிளாஸ்டர்? பிளட் டெஸ்டா இல்ல பிளட் டொனேஷனா?
4: பிளட் டொனேஷன் தான். சோஷியல் சர்வீஸ். ஓகே.
3: என்னடி அவன் எத்தில ரத்தம் வருது?
4: முட்டாள். அது குங்கு

ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து ரைடெக் சீல் கோட். காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள்.

இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு

0: விதிகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனும். ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன முன்னிலையில் கையளிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் பிரதிவாதிகளை நீதிபதி விடுதலை செய்தார். அத்துடன் குற்றம் சுமத்தப்பட்ட பிரதிவாதிகளுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதித்த நீதிமன்றம் அவர்களின் கைரேகை அடையாளங்களை பெற்று அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டது. மேலும் இந்த வழக்கின் பூர்வாங்க விசாரணை எதிர்வரும் August 5 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த குற்றப்பத்திரிகையில் சேபாலிகா சமன்குமாரி மற்றும் கீர்த்தி பண்டார கொட்டகம ஆகியோர் ஏனைய பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்காவில் 5 லட்சம் சிறுவர்களுக்கு அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வங்கிக் கணக்கிலிருந்து முதல் நிதி வைப்பாக தலா $1000 நிதி வைப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். புதிதாக பிறக்கும் அமெரிக்க குழந்தைகளுக்கு பங்குச்சந்தையில் ஒரு பங்கை வழங்குவதுடன் அவர்களின் ஆரம்ப பருவத்திலேயே சொத்து இருப்பை கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60.

0: ராகங்கள் கொண்டு வரும் வசனத்தில் சந்தோஷமாக இணைந்திருக்கும் மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு நேரம் 1:09 இந்த நேரம் அழைப்பில் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இருந்தாலும்
0: வந்து நிகழ்ச்சியோட
1: இணைந்திருக்கிறீங்க.
0: பாடல் யாருக்காக அடுத்த பாடல்?
1: எனக்கு ஒரு பாடல் தரணும்.
0: என்ன பாடல்?
1: தொடர்ந்து
0: நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அருமையான பாடல்கள் தொடர்ந்து உங்களை மகிழ்விக்கும். சரியா? ஓகே நசீர். சரி, எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் தயாரா இருக்கு. இதே போல சந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல்கள் விரும்பி கேட்க அதே நேரத்தில் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள தொடர்ச்சியாக எங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தலாம். 01212 1005 அல்லது 01212 1111 அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிக்ரோசி.

கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: கோட்டை வாசல் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் வசனத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர புதுகளும் நிகழ்ச்சியில் நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். ஞாபகப்படுத்துகின்றோம், டேக் கேர் வேலை திட்டம் தொடர்பாக, அதாவது விதி விபத்துகள் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வோட்டும் விஷேட வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். இன்றைய தினமும் வந்து வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். நாங்களும் வந்து வீதிகளை பயணிக்கிற நேரங்களில் மிக மிக அவதானத்தோடு நாங்களும் வீதிகளை பயணிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அழைப்பில் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல்?
1: நட்சத்திர போராட்டம் படத்துல ஓ பிரியா பிரியா.
0: சரி, அந்த பாடல் தொடர்ந்து கேட்கலாம், தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. சரியா? நன்றி
1: நன்றி, வணக்கம்.
0: சரி, நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் இதோ.

காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர்ணம் வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள் செவ்வாய் ராகங்கள்.

0: கவிதை பாடும் மலைகள் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர புதுகள் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது 1:43 நிமிடம். இந்த நேரம் அழைப்பிலோர் சொந்தம் நினைத்துக் கொள்ளலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் இது? வணக்கம், யார் பேசுறீங்க? சரி, ரேடியோ சவுண்ட கொஞ்சம் குறைப்பமா? நன்றி நிகழ்ச்சியோடு எனது கொண்டமைக்கு இந்த நேரம் அளிப்பில். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் இது? உதயா, ரேடியோ சவுண்ட கொஞ்சம் குறைக்கலாமா? சரி, ஓகே. ஆனாலும் இன்னும் ரேடியோ ரொம்ப சத்தம் போடுதே. சரி, ஓகே. உதயா, நீங்க யாருக்காக எல்லாம் பாடல் விரும்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையா வந்தீங்களோ, சரி, எல்லோருக்காகவும் நாங்க பாடல் தர தயாரா இருக்கோம். இந்த நேரம் எங்களோடு வந்து பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சரி, எங்களோடு வந்து நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னு சொன்னா மொனராகலையிலிருந்து வந்து ஜெயந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உறவுகளுக்காக நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்களோட வந்து நிகழ்ச்சியில பாடல்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அசுருடீன் இணைந்திருக்கிறாங்க. குறிஞ்ச அக்கணியிலிருந்து தியாகுச்சனா இணைந்திருக்கிறார். பரமானந்தன் வசீகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். ஹட்டன்ல இருந்து லோகநாதன் இணைந்திருக்கிறாங்க. அதே போல திபிகா செலவு ஸ்டீபன் இணைந்திருக்கிறார். ஆஸ்போர்ல இருந்து விஜயகுமார் உறவுகளுக்காக பாடல் விபி கேட்டிருக்கிறார். புஷ்பராஜா சுதன் இணைந்திருக்கிறாரு. இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா தங்களுடைய அன்பு தாத்தா சுப்பையா 86வது பிறந்த நாளை வந்து சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறதா சொல்லி உறவுகள் எல்லாம் வாழ்த்துறதா சொல்லி இருக்கிறாங்க. நாங்களும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை வசந்தத்தின் சார்பாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. பூனாகளிலிருந்து ஜெய்தாஸ் இணைந்திருக்கிறார். தியாகு ஜனா இணைந்திருக்கிறாங்க ராபூர்ல இருந்து. அதே போல வந்து தாசன் கிருதிக்கு இணைந்திருக்கிறாங்க உறவுகளுக்காக பாடல் விபி கேட்டு. கருப்பையா கலைச்செல்வன் பகவந்தலாவிலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். அதே போல ஜெயகாந்த் ஆகாஷ் இணைந்திருக்கிறார். சரோஜ் இணைந்திருக்கிறார். கொதுகலமா நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுராதபுரத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தார். அனைவருக்காகவும் அடுத்த பாடல் தயாரா இருக்கு. அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனத்திலத்தின் ஸ்டார் ஆஃப் திரை பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை சுகன்யா. பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 8ஆம் திகதி பண்டாரவள சென்ட் ஜோசப் வித்யாலயத்தில் காலை 7 மணி முதல்

0: ஆஃப் தி டே.
1: எனக்கு மருமகன் என்ன சொல்றா? அடியே, நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சனா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பு நம்ம கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறது
2: கேட்டுச்சா? உன் இடுப்பு எலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா?
3: ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே, உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதித்து நூல்ல கொத்து மாலைய போட்டுக்குவேன், ஜாக்கிரத.
1: ஐயோ, என்ன பயமா இருக்கு.
0: என்ன பண்றது, ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா.
1: என்றா முணுமுணுக்குறா?
0: உன் முதுகெலும்பு

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லொத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் காரணமாக மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களையும் 2 வார காலத்திற்கு மூடுவதாக துணைவேந்தர் அறிவித்துள்ளார். இதற்கமைவாக பல்கலைக்கழக நிர்வாகம் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் வளாகத்திற்குள் நடைபெறும் செயல்பாடுகளை 2 வாரங்களுக்கு இடைநிறுத்த தீர்மானித்துள்ளது. பல்கலைக்கழக பரீட்சைகள் தற்போது நடைபெற்று வருகின்ற நிலையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பல மாணவர்கள் அந்த பரீட்சைகளில் கலந்து கொண்டதாக தகவல்கள் வெளியானதை அடுத்தே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களையும் தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் கல்விசார் செயல்பாடுகள் எதிர்வரும் ஜூலை 21 மீள ஆரம்பிக்கப்பட உள்ளது.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: இந்தியாவின் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் இன்று காலை ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி பலர் காணாமல் போயுள்ளனர். வயநாடு மாவட்டம் செம்பாடிக்கு அருகிலுள்ள கல்லாடியில் மலப்புரம் மற்றும் வயநாடு ஆகிய மாவட்டங்களை இணைக்கும் அணக்கோம்போயில் இரட்டை சுரங்கப்பாதை சாலை திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடுமையான மழை காரணமாக சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறும் மீனாட்சி பாலம் பகுதியில் திடீரென இந்த மண் சரிவு அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. அனர்த்தம் ஏற்பட்டதையடுத்து மீட்புப் படையினர் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சுரங்கப்பாதை அமைக்கும் பணியாளர்கள் தங்கியிருந்த தற்காலிக குடியிருப்புகள் மற்றும் சில வீடுகள், வாகனங்கள் இந்த மண் சரிவில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லொத்தர் சபை.
4: நிமிர்ந்த நடை.

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: புலி இது திரைப்படத்தை காக்கணம் பெற்றவர் அருமையான பாடல் வசனத்தின் சிவாயிரங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதகளும் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 2:09. இப்போது வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? அசீம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, வேலையா என்று?
1: இல்ல அக்கா, செவ்வாயிரம் தானே, செவ்வாய்க்கிழமை வேலை செய்ய மாட்டேன், வீட்டுலதான் இருக்கேன்.
0: வீட்டுலதான் எப்பவுமே. சரி, லீவ் எடுப்பீங்களா? அப்படி இல்லன்னு சொன்னா உங்களுக்கு லீவ்
1: தருவேன் அக்கா. செவ்வாய்க்கிழமை பழைய பாடல் போடுறதுனால அந்த முழு நாளுக்கு மட்டும் கூட போக திருவீரோட போக மாட்டேன், வீட்டுலதான் இருக்கேன்.
0: சரி சரி, ஓகே. சாப்பிட்டீங்களா மதியம்? சரி, ஓகே. அசீம் சொல்லுங்க, பாடல் யாருக்காக அடுத்த பாடல் கேட்கலாம்?
1: பாடல் எனக்காகவும் உங்களுக்காகவும் அசமிக்கும் அனைவருக்காகவும் அக்கா எனக்கு ஒரு பாடல் தருகிறார்.
0: என்ன பாடல்?
1: எனக்கு அக்கா அதோ அந்த நதியோரம் ஒரு அத காதல பாடம் ஒரு பாடல் உண்டு.
0: சரி சரி, ஓகே. அந்த பாடல் கேட்கலாம், தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. சரியா? நன்றி அக்கா. ரொம்ப நன்றி.

0: தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: ரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ரைடெக் சீல் கோட்.
2: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிரைகளின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 2:25. இந்த நேரம் அழைப்பில் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம். மற்றும் ஒரு சொந்தம், வணக்கம். வணக்கம், யார் இது?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சரோஜினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? என்ன செய்றீங்க? அடுத்த பாடல் யாருக்காக?
1: இவர்களுக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் அடுத்தும் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப நன்றி.

0: அருண் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து வைந்தது. செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். நேரம் 2:40. இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமா இணைந்திருக்கிறாங்க. ஸ்டான்லி இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கங்கள், நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிங்கிரியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறதா சொல்லி இருக்கிறார். அதே நேரம் எங்களோடு வந்து மீண்டும் தமிழ்நாடு பன்னிபுரத்திலிருந்து மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லி இருக்கிறார். கஜேந்திரன் இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சியில இன்றைய தினமும் வலிமை போலவே எல்லா பாடல்களும் ரொம்ப அருமை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பசறையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே போல எங்களோடு வந்து இணைந்திருக்கிறாங்க இன்ஹாம் அன்சாரி, கொழும்பு 12 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். தினேரம் சுரேஷ் இணைந்திருக்கிறார் செங்கலடியிலிருந்து. ஹாப்டான்லிருந்து நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. தாசன் கிருத்திக்கு இணைந்திருக்கிறாங்க அன்பான வணக்கங்களோடு. சரி, இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சிந்தனைகளுக்காகவும் அடுத்து ஒழிக்க வருகின்றது இந்த மனிதத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை சுகன்யா.
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
2: ஏ பெருசு, வீட்டுல ஆரம்பம் இல்லையா?
3: ஏண்டி குத்துக்கல்லு மாதிரி நான் வரத்து உட்காந்துருக்கணும்லோ, உன் கண்ணுக்கு தெரியலையாக்கா?
2: நான் கல்லுங்க கூட எல்லாம் ஒண்ணும் பேசுறது இல்ல.
3: ஆடியன் சீமச்சிருக்கி சீரங்க பருப்பி எம்பட வீட்டுக்குள்ளேயே வந்து எனியவே கல்லுங்கறியா? போன்ற ஆத்த ஆவட இருந்தாலே வாயில்லா பூச்சி. நீ என்றா ஓட்டல் அடியோ முழுங்கின மாதிரி லொடலடன்னு உறுத்திக்கிட்டு நிக்கிற. வாருவிங்க வாராங்க சித்த இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு. அதான் அந்த புதிச்சிருக்கு.
2: அவனு சிரிக்கி இல்ல என்று தங்கச்சி டீச்சரு.
3: என்ன சரு
2: இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது? நான் பாக்க வேண்டியவங்கள பாத்து பேச வேண்டியது பேசிக்கிறேன். கவுண்டரே கவுண்டரே
3: மதப்புதான்.
4: இங்க வந்து அலை கொட்டிக்கிட்டு இருக்க.
2: நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன். அப்படி ஒரு வேச்சல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா.
4: நீ கெடுக்கறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கறதுக்கு இவ வேறையா?
2: இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல, எங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா. அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு.
4: ஏன் புள்ள போய் சொல்ற? எப்ப நீ சொன்ன?
3: தவசி இவ பேச நம்பாதீங்கடா. இவ தொல்ல தாங்க முடியாம போய்தான் அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு. இவங்க சாவகாசமே நம்மளுக்கு ஆகாது.

0: சொந்தம் 102.6 102.8.
1: ஒளிக்காரமிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற சில போகிறேன். தொடர்ந்து மினந்திருக்கலாம் வசனத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி மற்றும் ஜி ஆர் இருவரும் தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: ரசீதுகளுக்கு
1: அனுசரணை வழங்குவது.
2: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை 62,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் மாத்திரம் 7,038 தொற்றாளர்கள் பதிவாகியிருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணாங்கர் தெரிவித்துள்ளார். இதேநேரம் மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்தில் 12,663 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் கம்பஹா மாவட்டத்தில் 12,582 தொற்றாளர்களும், களுத்துறை மாவட்டத்தில் 4,191 டெங்கு தொற்றாளர்களும் பதிவாகியுள்ளனர்.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: கியூபாவின் தேசிய மின்சார கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு சீர் செய்யப்பட்டு மின்சாரம் மீண்டும் வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆற்றல், எரிபொருள் மற்றும் மருந்து பொருட்களுக்கான கடும் தட்டுப்பாட்டினால் ஏற்கனவே பல சிக்கல்களை சந்தித்துள்ள அந்நாட்டிற்கு இது ஒரு புதிய பின்னடைவாக அமைந்துள்ளது. எனினும் மின் கட்டமைப்பு முடங்கியதற்கான காரணத்தை அதிகாரிகள் இன்னும் அறிவிக்கவில்லை என அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பழுதடைந்த மின்கட்டமைப்பு மற்றும் தீவின் எரிபொருள் விநியோகத்தை துண்டிக்கும் வகையில் அமெரிக்கா விதித்துள்ள எண்ணெய் தடையின் காரணமாக கியூபா பல மாதங்களாக மணித்தியால கணக்கிலும் நாள் கணக்கிலும் மின்வெட்டுக்களை சந்தித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கங்கள். இன்றைய தினமும் பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகங்களோடு உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். வணக்கம் ஜிஆர்.
1: வணக்கம் ஆனந்தின். நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்றும் உங்கள் அனைவரையும் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 5 மணி வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் உங்க கூட பேச போறோம். குறிப்பாக ஆனந்தி, நேற்றைய தினம் பரபரப்பாக எல்லாருமே பேசிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் தான் நீர்கொழும்பு பிரச்சனை இல்லையா? சிறைச்சாலையில இடம்பெற்ற அந்த மோதல், இரு கைதிகளுக்கு இடையில மோதல், அதனால் உயிரிழப்புகள், அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நடந்திருந்தது அப்படிங்கிற அப்டேட் நீங்க நேற்றைய தினம் தெரிஞ்சிருப்பீங்க. இன்றும் நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். குறிப்பாக உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்களை சுற்றி என்னென்னலாம் நடக்கிறது அப்படிங்கிற மட்டுமல்ல, பக்கத்து வீட்டுல தெரிஞ்ச புதுமையான விஷயங்கள், தொழில்நுட்பம், வெளிநாட்டுல நடக்கிறது எல்லாமே சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்கள் இன்று உங்களோடு 102.6 102.8 வசனத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்க போறீங்க. குறிப்பாக இந்த நீர்கொழும்பு பிரச்சனை கட்டாயம் பேசியாக வேண்டும். நீர்கொழும்பு சிறைச்சாலையில ரெண்டு கைதிகள் குழுக்களுக்கு இடையில ஏற்பட்ட அந்த மோதல் தீவிரமடைந்த நிலையில இன்று பார்லிமெண்ட்லயும் பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. காரசாரமாக போய்க் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை, ரெண்டு குழுக்களுக்கு இடையில என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த உலக பாதாள குழுக்கள், போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட குழுக்களுக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனை தான் ஆனந்தி. குறிப்பாக அந்த சிறைச்சாலையில பாக்குற போது 10,000 கைதிகளுக்கான இடம் தான் இருக்கிறது, ஆனால் 29,000 மேற்பட்ட கைதிகள் அதுல வந்து திணிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம், அந்த சன நெருக்கடிகள் கொண்ட சிறைச்சாலையில வந்துட்டு இப்படியான சம்பவங்கள் இடம்பெறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது.
0: இது கூடுதலாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியார், இந்த சண்டை வர்றதுக்கு முதல் காரணம் வந்து கைதிகள் வந்து ஒன்றாக சேரும் போதுதான் இந்த சண்டை வந்து கூடுதலாக இடம்பெற்றிருக்கு. உணவு வழங்கும் போதுதான் இந்த சண்டை வந்து முதலாவதாக தொடங்கி இருக்குன்னு கூட சொல்லலாம்.
1: அது மட்டுமல்ல, இந்த உயிரிழப்புகள், இந்த மோதல்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 27 அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கிட்டத்தட்ட 734 மேற்பட்டோர் வந்து வேறு ஒரு சிறைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா? கண்டியில இருக்கின்ற சிறைக்கு, கண்டி பல்லைகளையில உள்ள போகம்பர சிறைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறாங்க.
0: அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த சிறைச்சாலையின் மோதலின் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதிரடி படையின் தொப்பியை அணிந்து போலீஸ் சீருடையில வந்து ஒரு சந்தேக நபர் வந்து சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயில இருந்து தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க. தேவையா இதெல்லாம்? அந்த மாதிரி இதை எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த எரியில நெருப்புல எண்ணெயை ஊத்துறது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய அந்த போராட்டம் வந்து இதை இதோட முடிக்கணுமே தவிர இன்னும் தொடர்ந்துகிட்டு போற மாதிரி தான் இது விளங்குது.
1: அது மட்டும் இல்ல, நிதி அமைச்சர் பேசின ஒரு விஷயமும் இடம்பெற்றிருந்தது. 2 குழுக்களுக்கு இடையில இந்த மோதல்கள் அதிகரிச்சிருந்தாலும் ஆயுதங்களை எப்படி அவங்க பெற்றிருந்தாங்க, ஆயுதங்களை பெற்று இரும்பு கதவை உடைச்சிருக்கிறாங்களா, உடைச்சு கொண்டுதான் வெளியேற முயன்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 23 சிறைச்சாலை அதிகாரிகள் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. 54 மேற்பட்ட கைதிகள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? பாக்கலாம் பொறுத்து இருந்து இதுக்கான தீர்வுகள் உடனடியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மனித உரிமை ஆணைக்குழு இணைந்து இதுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சிசிஐடி மற்றும் சிஐடி இணைந்து விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வெளியில் வரும், அதே நேரத்தில் நல்லதும் நடக்கும்.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா இலங்கையில இன்னும் ஒரு பிரச்சனை வந்து தலை தூக்கிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, டெங்கு. எங்கு பார்த்தாலும் டெங்கு, சரியா? இப்ப அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குப்பைகளை கொட்டினால் கடும் தண்டனை, சரியா? எங்கேயுமே போயிட்டு நம்ம குப்பைகளை வந்து அனாவசியமாக வந்து கொட்ட முடியாது, சரியா? அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்டி மாநகர சபை எல்லையில வந்து 7 மண்டலங்கள் டெங்கு அதீத அவதான வலயங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கு. கண்டில மாத்திரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 108 டெங்கு நோயாளர்கள் வந்து பதிவாகி இருக்காங்க, சரி? அதனால வந்து அனாவசியமாக வந்து குப்பைகளை வந்து கண்ட கண்ட இடங்கள்ல போடுறவங்களுக்கு வந்து அபதாரம், சரியா? கட்டணம் தண்டனையும் இருக்குதுன்னு வெளிப்படுத்தப்பட்டு.
1: அது மட்டும் இல்ல, குறிப்பாக எல்லா நோய்களுக்கும் மருந்துண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி டெங்கு தடுப்பூசியை அறிமுகப்படுத்த இலங்கையில வந்து பரிசீலனை நடந்து கொண்டிருக்கானது. நவீன தொழில்நுட்ப முறையில் விரைவில் இந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி, இப்ப டெங்கு பரவலை எப்படியாவது கட்டுப்படுத்த உலக சுகாதார அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட டெங்கு தடுப்பூசியை அறிமுகப்படுத்தத்தான் நவீன நுழும்பு கட்டுப்பாட்டு முறையை பயன்படுத்தும் அரசாங்கம் இப்ப ஆலோசித்து வருகிறது. அதுல பெயர் என்னன்னு சொன்னா, தடுப்பூசி தான். 41 நாடுகளில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிறது இந்த தடுப்பூசி. தற்போது முதற்கட்டமாக ஒரு கலந்துரையாடலும் இடம்பெற்று இருக்கிறது ஆனந்தி. சுகாதார அமைச்சினுடைய சுகாதார அமைச்சர் நலிந்தன் ஜெயசிஸ் தெரிவிச்ச ஒரு விஷயமாக இருக்கிறது. 39 மேற்பட்ட மரணங்கள் பதிவாயிருக்கு இல்லையா?
0: ஏன்னா அந்த டெங்கு நோய் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நுளம்புகளால பரவக்கூடிய ஒரு நோய் சரியா. அதனால வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப அவதானமாக இருக்கணும். ஒரு நல்ல முயற்சி தான் இந்த தடுப்பூசி போடுறது அப்படிங்கிறது. அது வரும் வரைக்கும் சரி நம்ம ரொம்ப அவதானத்தோடு இருக்க வேண்டும். அதனால பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை.
1: கட்டை நல்ல ஒரு விஷயம். அது மட்டுமல்ல இந்த டெங்கு நோய் அதிகரித்திருக்கிறது காரணமாக மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. நேற்று முதல்ல இருந்து அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. அங்க வந்து தொற்றுக்கள் இப்போ பல்கலைக்கழக விடுதியில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான தொற்றுக்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் வருகிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.
0: தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: யாழ் மண்ணில் தமிழ் மணக்கம் வசந்தம் எஃப்எம் 102.8 ஜிஐ பைப் சரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல் பிராஞ்சஸ் மற்றும் கடற்கொள்ளி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் சைபர் 71 9 79 76 38.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 8ஆம் திகதி பண்டாரவள செயின்ட் ஜோசப் வித்யாலயத்தில் காலை 7 மணி முதல்.
0: பாதுகாப்பான பயணத்திற்கு இன்றைய நாள் முழுவதும்
2: இன்றைய நாள் முழுவதும்
0: இதமான இடைக்கால பாடல்களோடு

0: தாக்கவாசல் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலோடு அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள இணைந்திருக்கும் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: செவ்வாய் ராகங்களோடு இணைந்து நல்ல பல பாடல்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்து, அது மட்டுமல்ல www.vasanthfm.in பக்கம் கூடாக இணைந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த இன்னைக்கு வந்துட்டு உலக மன்னிப்பு தினம் இல்லையா? யாரெல்லாம் நம்ம சண்டை பிடிச்சிருந்தோமோ இல்ல மன்னிக்க முடியாத அவங்களை எல்லாம் மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா உலக மன்னிப்பு தினம் தானே இன்னைக்கு. சரி, ஓகே. இதே விட இருக்க நேரத்துல இன்னைக்கு வந்துட்டு நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள தொல்பொருள் இடங்களை வந்து பாதுகாக்கும் ஒரு தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தொல்பொருள் பாதுகாப்புக்கான 2 வார காலம் இன்று முதல் ஆரம்பமாக இருக்கிறது. நல்ல விஷயம் இல்லையா? ஏன்னா இலங்கையில இருக்கின்ற இந்த எங்களுடைய பொக்கிஷங்கள், வரலாற்று சிறப்பு மிக்க பொக்கிஷங்களை எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு நாங்க பாதுகாத்து அப்படியே எடுத்துக்கொண்டு போகணும் இல்லையானது.
0: இப்போ
1: ஆமா, எங்களுடைய மூதாதையர்கள் பார்த்த விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அது கதைகளிலும் அது புகைப்படங்களிலும் நாங்க பாக்குறதுல எந்த வேலையும் இல்லை இல்லையா? நேரடியாக கொண்டு போய் நாங்க அதை பார்த்து அதில் இருக்கிற நல்ல பல விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளும் போது இருக்கிற சந்தோஷம், அதனுடைய அந்த தேடல் எங்குமே கிடைக்காது. எனவே 2 வார காலமாக இந்த தொல்பொருள்களை பாதுகாக்கின்ற திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை வரலாற்று தொல்பொருள் மதிப்பு மிக்க இடங்கள் இனங்காணுதல், அகழ்வாராய்ச்சி, ஆய்வு, பாதுகாப்பு, இதனை இந்த பணிகளை விரிவுபடுத்தணும் அப்படிங்கறதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது.
0: இப்ப அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, காலாவதியான மற்றும் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற சீனியை வந்து புதிய பொதிகளில் வந்து அடைக்கப்பட்டு மதுபான உற்பத்திக்காக விற்பனை செய்த ஒரு கும்பலை வந்து கைது செய்திருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காலாவதியான சீனி, சரி, அந்த சீனியை வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, புதிய பொதிகள்ல வந்து பெக் பண்ணி அதுல உள்ள அந்த
1: ஃப்ரெஷ்ஷான மாதிரி காட்டுக்கிறது
0: காட்டி டேட்டெல்லாம் மாத்தி சரியா விற்பனை செய்திருக்காங்க. சரியா விற்பனை செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதுபான உற்பத்திக்கும் அதை விற்பனை செஞ்சிருக்காங்க. அதனால வந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு கும்பலை வந்து இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போலீசார் வந்து கைது செய்திருக்காங்க.
1: கட்டாயம் கைது செய்து அதுக்கான சிறந்த ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி கொள்ளணும். அது மட்டுமல்ல, இலங்கையில வந்துட்டு வருடாந்தம் வந்துட்டு கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் விபத்துக்குள்ளால வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சு சொல்லியிருக்கிற ஒரு விஷயமும் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, 3 மில்லியன் பேர் இதுக்காக சிகிச்சைக்காக வைத்தியசாலை நாடுகின்றார்களாம். ஒவ்வொரு நிமிடமும் 6 முதல் 8, அதாவது 6 முதல் 8 பேர் விபத்துக்களால், அதாவது விபத்துக்கள் ஏற்பட்டு அதனால வந்துட்டு சிகிச்சை பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டின் மொத்த மரணங்களில் 8 விதமானவர்கள் வந்துட்டு இந்த விபத்துக்கள் தான் ஏற்படுகின்றதாம். 8 விதமானவருக்கு எப்படி என்ன மரணம் அப்படின்னு சொன்னா, விபத்தால் ஏற்படக்கூடிய ஒரு மரணமாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுலேயும் இந்த நாட்டினுடைய உற்பத்தி திறன் கொண்ட வயதினரான 15 முதல் 44 வயதுக்குட்பட்டவர்களால் தான் அதிகமான விபத்துக்கள் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த 11வது தேசிய விபத்து தடுப்பு வாரம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்துட்டு 10ஆம் தேதி வரையும் நடைமுறையில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொள்கின்றோம்.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கம்பகா பகுதியில வந்து ஒரு பெண், சரியா 33 வயதுடைய வந்து ஒரு பெண் வந்து போதைப் பொருள், சரியா, போதைப் பொருளை கடத்திய ஒரு குற்றச்சாட்டுல வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 156 கிராம் 30 மில்லிகிராம் ஹெரோயினோடு அந்த பெண் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க.
1: தன் வசம் வைத்து இந்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசலாம். முக்கியமாக இந்த விபத்துக்கள் சொல்லுறதுனால வந்துட்டு இந்த குறிப்பாக விபத்துக்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள், இதுக்கெல்லாம் காரணமானது பார்க்கின்ற போது வீதி விதிமுறைகளை ஒழுங்கா கடைபிடிக்காதது, அதை தெரிந்து கொள்ளாததுனால தான் இந்த விபத்துக்கள் அதிகரிக்கிறது நாளுக்கு நாள் இல்லையா? இந்த வீதி விதிமுறைகள், அது எதிர்காலத்தில் அந்த விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைக்காகத்தான் கிளீன் ஸ்ரீலங்காவின் கீழ் இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது டேக் கேர் வேலை திட்டம். இப்போ வந்து 2ஆம் கட்டம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் வீதி விதிமுறைகள், வீதி விபத்துக்கள் இருந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்கு அனுசனை வழங்கி கொண்டிருக்கிறாங்க சுயாதீன தொலைக்காட்சியான ITN, லக்கன் எஃப்எம், வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம் அனுசரணியுடன் இவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் அந்த வீதி விபத்துக்களை குறைத்து உங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதே நோக்கமாக இருக்கிறது. தொடர்ந்து முடிந்திருக்கலாம்
0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க.
1: நேரம் மாலை 3:32.
2: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM
3: இது மக்கள் சூடிய மகுடமே.
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நல்ல பாடல் அவதாரம் திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் நல்ல பாடல் வந்து கேட்டு வந்திருக்கிறோம். செவ்வாறகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஓர்மோஸ்ட் ஜலசந்தி அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நேற்று வந்து ஏவுகணை தாக்குதல்ல வந்து இரு கப்பல்கள் வந்து தீப்பிடித்து இருந்திருக்கு. இரு கப்பல் வர்த்தக கப்பல் வந்து இந்த வாரம் தீப்பிடித்து இருந்ததில் வந்து சேதம் அடைந்திருக்கு. ஈரான் தலைவர் ஹலிஃப்கான் இறுதி சடங்கின் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு இறுதி சடங்கிற்காக ஒரு வாரம் விடுப்பு என கிண்டலாக பேசியிருக்காரு. சரியா, இதனை தொடர்ந்து ஓர்மோஸ்ட் ஜலசந்தியில் சென்று கொண்டிருந்த வணிக கப்பல் மீது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஈரான் வந்து தாக்குதல் நடத்தி இருக்குது.
1: சரி, இது எப்படி இருக்கிற நேரத்துல ஓமான் வளைகுடாவிலையும் இந்த நீரினை கடந்து சென்ற வணிக கப்பல் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அதனால வந்து கொஞ்சம் பதட்டம் ஏற்பட்டிருக்கு இல்லையா மத்திய கிழக்குல. இதே போலதான் சீனாவினுடைய கான்சு மாகாணத்தில் மலைப்பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவுல வந்துட்டு 16 பேர்கள் வந்து காணாமல் போயிருக்கிறாங்களா, 33 பேர் இருந்திருக்கிறாங்களா மானந்தி, 17 பேர் வந்துட்டு உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறாங்க. காணாமல் போனவரை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் வந்து இறுதி சடங்கில் கலந்து கொண்ட நிறைய மக்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய உருவப்படத்தின் மீது வந்து கூழாங்கற்களை வந்து வீசி வந்து சாத்தானே கல்லெறிதல் அப்படின்னு சொல்லி குறியீட்டு வந்து சடங்குகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு.
1: எப்படி எல்லாம் கோபத்தை வெளிப்படுத்துறாங்க என்ன. சரி, ஒருத்தர் மேல கோவம் இப்படி எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு இப்படியும் ஒரு உத்தி.
0: ஏன்னா அது என்ன காரணம் அப்படின்னா, நம்மளால வந்து நேரடியா வந்து அந்த கல்களை வந்து எரிய முடியாது. அதனால நம்ம கோபத்தை வந்து போட்டோ மூலியமா தீர்த்து கொள்வோம் அப்படின்ட்டு உருவப்படத்துக்கு வந்து கல்களை வந்து
1: அதான் கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளே திட்டிக் கொள்ளும் லேசி கொள்ளும்ல, அது மாதிரி தான் இது ஒரு சம்பவம். ஓகே, இதே போலதான் நிறைய இடங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் இயற்கை ரீதியான பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. நிலச்சரிவுல இப்ப கேரளா மாநிலம் பக்கம் போகணும்னு சொன்னா, கேரளா மாநிலம் வயல்நாடு பகுதியில வந்துட்டு ஒரு பாலம் அருகே சுரங்கப்பாத பணியில ஈடுபட்டிருந்த பேர் வந்துட்டு நிலச்சரிவு ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதனால 2 பேர் வந்துட்டு நிலச்சரிவுல சிக்கி உயிரிழந்திருக்கிறாங்க. 5 பேர் வந்துட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. திடீரென அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது அந்த பாலத்துக்கு அடியில. பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம் இன்னும்.
0: தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 102.6 102.8 அலைவரிசை.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: சொல்லிட்டீங்க. கவுண்டர் வேற சொன்னா கைலாசி வேலைக்கு வாங்கி போடலாம்னு சொன்னாங்க. அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுதான் இந்த சேலை எடுத்தேன்.
1: கண்ட பொண்ணுக்கு சேலை எடுத்துக்காளுங்க, காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா. போடடே போ.
0: கவுண்டரே, திரௌபதிக்கு கிருஷ்ண சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நீட்டி எடுத்துட்டேன். ஏதோ எட்டு முழுத்து ஒரு சேலை எடுத்துட்டேன். பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா? நீ மட்டும் மரியாதை அந்த சேலை காசு கொடுக்கல. போறது என்ற மானம் இல்ல, ஒன்ற மானம். ஏ துணிக்காரே, இந்த சேலை கையோட ஆத்து.

இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை சுகன்யா. ஒலிக்கும் பாடல் இது செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: காங்கசன் துறை கொழும்பு புகையிரத சேவை வாரத்தில் 4 நாட்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. புகையிரத பெட்டிகள் இன்மையால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் கொழும்புக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையிலான யாழ்தேவி புகிரத சேவை மே 11 முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிலையில் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன் துறைக்கான புகையிரத சேவைகள் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அத்துடன் காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கான சேவைகள் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரமே முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அருகே வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சிரியாவின் தலைநகர் டமஸ்காஸில் அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அருகேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த குண்டுவெடிப்பை தொடர்ந்து வீதிகள் பல மூடப்பட்டதுடன் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தேள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: 102.6 வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டிருக்கிறீங்க. சூப்பரான இனிமையான பாடல்கள் ஒலித்தோய்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து முடிந்திருக்கலாம். 5 மணி வரைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த மணி தளத்தில் நாங்க உங்க கூட பந்து கொள்ள போறோம்.
1: இப்ப பாத்தீங்கன்னா ஜியார், நான் வந்து அமெரிக்கா போறதா ஒரு முடிவுல இருக்கிறேன்.
0: அப்படியா வளர்த்துக்கிறேன். அங்கே போயிட்டு எனக்கு
1: முடிவில் வருங்காலத்துல.
0: சரி, அவ நம்ம நாட்டிலே இருக்கலாம்.
1: சரி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 500,000 சிறுவர்களுக்கு வந்து அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து வங்கி கணக்கில் வந்து நிதி வைப்பு தலா $1,000 சரியா நிதியை வைப்பிலிட முடிவு செய்திருக்கு. பாத்தீங்களா, புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு,
0: புதிதாக பிறகும் குழந்தைகளுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. அதுக்காக தான் போறேன்னு முடிவெடுத்தீங்களோ? வேற மாதிரி வேணும்னா போகலாம், ஆனா இந்த மாதிரி போகலாம். சரி, நல்ல விஷயம் என்ன? ஏற்கனவே அந்த அவர்
1: இல்ல, அந்த வகையில அவரை வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்.
0: எதுக்கு புதிதாக பிறகு குழந்தைகளுக்கு $1,000 கொடுத்துட்டு இன்னும் சனத்தொகை அதிகரிக்கிறதுக்கா? ஓகே, நல்ல விஷயம் தான். ஓகே, இதே போல ஐரோப்பா பக்கம் நான் போக போறேன். என்ன விஷயம்னு சொன்னா, இப்போ வெப்ப அலைகள் தீவிரமாக ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது, உயிரிழப்புகள் ஒரு பக்கம் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஐரோப்பா நாடுகள்ல இந்த நிலவு வந்த கடும் வெப்ப அலைகளை தொடர்ந்து அங்க இருக்கின்ற பல நாடுகள்ல இப்ப காட்டுத்தீ மிக உக்கிரமான முறையில பரவி இருக்கிறதாம். 20,000 hectare பரப்பளவான நிலங்கள்ல எரிந்து இப்போ சாம்பலாகிருக்கு காட்டுத்தீ. 700க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர. 10,000க்கும் அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. பாருங்களேன்
1: என்ன. இப்ப அதே நேரம் பாத்தீங்கன்னா அச்சியா, இரட்டை நிலநடுக்கம் அப்படிங்கும் போது நிறைய சோகம் தான். நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தந்தை ஒருவர் என்ன பண்ணிருக்காரு, 11 நாட்களாக தனது வெறும் கையால் இடிபாடுகளை தோண்டி உயிரிழந்த தனது 12 வயது மகனின் உடலை வந்து மீட்டெடுத்திருக்காரு. இந்த சம்பவம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வெனிசுலாவில் வந்து குவைரா பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கு. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மீட்பு படைகள் வந்து தன்னுடைய முயற்சியை வந்து செய்து கொண்டுதான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தந்தையின் கவலை வந்து சரியா தன்னுடைய மகன் வந்து இல்லை அப்படிங்கும் போதே தன்னுடைய கைகளால் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்கு இடிந்து விழுந்திருக்கக்கூடிய சுவர்களை எல்லாம் தோண்டி தன்னுடைய மகனை வந்து உயிரிழந்த நிலையில வந்து மீட்டு எடுத்து ரொம்ப கட்டி அணைத்து ரொம்பவுமே அழுதுருக்காரு.
0: உருக்கமான ஒரு பதிவு இல்லையா அது, உருக்கமான சம்பவம் கூட. ஓகே, இதுவும் அப்படி இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஹொங்கோ அண்டார்டிகாவில் வந்து கடற்கடையில் வந்துட்டு என்னன்னு சொன்னா, சுமார் 12 டன் பிரம்மாண்டமான ஒரு ராட்சச திமிங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த திமிங்கலம் வந்துட்டு இறந்த நிலையில கரை ஒதுங்கி இருக்கிறான். 2 நாள் ஆயிடுச்சு. எப்படியாவது அந்த திமிங்கலத்தை அங்கிலிருந்து அப்புறப்படுத்தலான் விட்டு போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா முடியல. ஆனா இன்னைக்கு ஒரு மாதிரியாக அதை அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்காக 42 டன் இடையுள்ள ஒரு பார ஊர்தியை பயன்படுத்தி நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி ஒரு மாதிரியாக அதை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. பலத்தூர் போராட்டத்துக்கு மத்தியில் அங்க குடியிருந்தவர்களால கொஞ்சம் பதட்டமும் ஏற்பட்டிருந்தது. ஒரு ராட்சச திமிங்கலம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த மனத்தேலத்துல வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும்
1: போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: ஒளித்தோய்கிறது. நேரம் மாலை 4:17.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: இந்த மனதில் குட்டி ஸ்டோரி என்ன அப்படிங்கறத நீங்க கேட்கலாம்.
2: ஒரு காட்டில் வந்து ஒரு காகம் வந்து வாழ்ந்து வந்திருக்கு, சரியா? அதற்கு வந்து தன் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய குறை இருந்துச்சான். நான் ஏன் இவ்வளவு கருப்பா இருக்கேன், என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது என்று எப்போதும் வருத்தப்பட்டுட்டே இருக்கும், சரியா? ஒரு நாள் என்ன பண்ணிருக்கு, ஒரு அழகான வெள்ளை அன்னப்பறவைய கண்டிருக்கு, சரியா? உடனே அந்த பறவையிடம் போயிட்டு, நீ எவ்வளவு அழகா இருக்க, வெள்ளையா இருக்க, நீ தான் இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியான பறவை என்று சொன்னிச்சான். அதுக்கு அந்த அன்னப்பறவை சொன்னிச்சான், அட நானும் அப்படித்தான் நினைச்சேன், ஆனா என்னைய விட அந்த பச்சை நிற கிளி இருக்கு, அத பார்க்கும் போதே ரெண்டு வர்ணங்களோட இருக்கு, என்னை விட அழகு அப்படின்னு சொல்லியிருக்கு, சரியா? உடனே காகம் என்ன பண்ணிருக்கு, பறந்து போயிட்டு கிளியிடம் கேட்டிருக்கு, சரியா? கிளி சொன்னதான், எனக்கு இரண்டு நிறங்கள் இருக்குன்னு நான் பெருமைப்பட்டேன், ஆனா அந்த மயிலை பார்க்கும் போது என்ன அழகு எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதற்கு எத்தனை நிறங்கள், என்ன அழகு அப்படின்னு இருக்கு. கடைசியா காகம் என்ன பண்ணிருக்கு, மிருக காட்சி சாலையில போயிட்டு அந்த மயிலை பார்த்து பாக்குறதுக்காக போயிருக்கு. அங்க வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, மயிலின் அழகை வந்து பாராட்டி புகைப்படம் எடுத்து டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, சரியா? அப்ப மக்கள் சென்ற பிறகு காகம் மயிலிடம் போய் கேட்டிருக்கு, நீ இவ்வளவு அழகா அழகா இருக்க, உன்னை பார்க்க இவ்வளவு கூட்டம் வருது, இந்த உலகத்திலேயே நீ தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லியிருக்கு. மயில் சோகமா பெருமூச்சு விட்டு சொன்னா, என் அழகு எனக்கு சாபம், சரியா? இந்த அழகுனாலதான் நான் இன்னைக்கு வந்து இந்த கூட்டுல வந்து அடைப்பட்டிருக்கேன், சரியா? இங்க இருக்க நான் எல்லாரையும் பார்த்தேன், எல்லாருமே அடைப்பட்டிருக்காங்க, ஆனா காகம் மட்டும் அடைப்பட்டு இல்ல, சரியா? நீ நானே ஒரு நேரத்துல நான் நினைச்சிருக்கேன், நான் காகமா பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு மயில் சொல்லிருக்கு, சரியா? நீ சுதந்திரமா திரியற அப்படின்ட்டு. இத கேட்ட காகம் என்ன பண்ணுச்சான், தன் சுதந்திரத்தின் மதிப்பை உணர்ந்து கடவுள் தனக்கு கொடுத்த வாழ்க்கை சிறந்தது என்று புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ தொடங்கி இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அடுத்தவர்களோடு நம்மை வந்து ஒப்பிட்டு கவலைப்படக்கூடாது, சரியா? நமக்கு கிடைச்ச வாழ்க்கை வந்து எப்போதுமே வந்து அழகானதாக
1: பொக்கிஷமானது,
2: வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வேண்டும்.
1: நமக்கு கிடைச்சது நமக்கான ஒரு பொக்கிஷம், அதை சந்தோஷமாக அனுபவிச்சு வாழும் போது இன்னும் எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இல்ல.
0: என்னென்ன சொல்றா பாருங்க.

0: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 8ஆம் திகதி பண்டாரவள செயின்ட் ஜோசப் வித்யாலயத்தில் காலை 7 மணி முதல்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு
4: முதல்வன்
5: வசந்தம் எஃப்எம்

0: தங்க மனசுக்காரன் திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
1: ஓகே, நல்ல பாடலாம் போல தோய்ந்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் ராகங்களோடு இணைந்து கொண்டுட்டு இருக்கிறீங்க. அதாவது அதிகமான விஷயங்கள் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலக கோப்பையினுடைய சாம்பவான்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டியானோ ரொனால்டோ உத்தியோகபூர்வமாக அதிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்கிற ஒரு விஷயம். அந்த போட்டியின் இறுதியில் அவர் சொல்லிட்டு போறது கண்கலங்க வைத்திருக்கிறது. அவரும் கண்கலங்கி ஒரு பதிவே விட்டிருக்கிறாரு. அந்த காணொலிகளை எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ரசிகர்களாக எங்களுக்கும் தான். ஒரு சகாப்தத்தின் முடிவு, 2026 உலக கோப்பை எனது கடைசி தொடர் அப்படின்னு சொல்லிட்டு உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் ஃபீஃபா உலக கோப்பை 2026 தனதுடைய கால்பந்து வாழ்க்கையின் கடைசி உலக கோப்பையாக இருக்கும் என்பதை போர்த்துக்கல் கால்பந்து வீரரான சாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. அவர் இப்போ ஓய்வு பெற அதிலிருந்து இனி எந்த ஒரு தொடரிலையும் விளையாட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு. ரசிகர்களான இங்கே எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய இழப்பாகவே பார்க்கப்படுகிறது.
0: அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிரான்சில் அருங்காட்சியகம் ஒன்றிலிருந்து பல மில்லியன் கணக்கான யூரோக்கள் மதிப்புடைய நகைகளை வந்து கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடித்து சென்ற விடயம் வந்து அந்த நாட்டை வந்து இப்போ வந்து பரபரப்பை வந்து உருவாக்கி இருக்கு. பிரான்ஸ் நாளையத்தில் வந்து பாரியில் உள்ள அருங்காட்சியகத்தில் சில மாதங்களுக்கு முன்பு தான் கொள்ளையர்கள் சில பேர் வந்து 88 மில்லியன் யூரோக்கள் மதிப்புடைய வரலாற்று சிறப்பு மிக்க நகைகளை வந்து கொள்ளையடித்து சென்று இருந்தாங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து இப்பயும் பதிவாகி இருக்குது.
1: அதே போலதான் தொழில்நுட்ப ரீதியாக பார்க்க போகின்ற போது இனி வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் இருப்பது போல வாட்ஸ்அப்பிலும் ஒரு புதிய ஒரு அம்சத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே வாட்ஸ்அப் அடுத்தடுத்து ஒவ்வொரு அம்சங்களையும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது ஆன்லைனில் இருக்கிற பயனாளர்கள், இங்கே எல்லாரும் நாங்கள் ஆன்லைனில் இருக்கிறோம்னா அது ஆஃப் மாடல் அப்படின்னு நாங்கள் எப்படியெல்லாம் திருட்டுத்தனம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொண்டிருப்போம். இனி கிரீன் டாட் அம்சம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இது வந்துட்டு சோதனை கட்டம் வெற்றிகரமாக அமைந்திருக்கிறதுல வரும் மாதங்களில் அனைத்து வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கும் இது கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் தான் இருந்தது, இப்போ வாட்ஸ்அப்லேயும் கிரீன் டாட் அம்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
0: இப்போ பார்த்தீங்கன்னா ஜியா, இந்த உலகத்தில் வந்து மடிக்கு கணினி வந்து பாவிப்பவர்களின் எண்ணிக்கை வந்து கூடுதலாக இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் வந்து வீட்டில் வேலை செய்யும் போது வந்து இந்த மடிக்கு கணினியை வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லேப்டாப் வந்து மடியில் வச்சு சில பேர் வந்து பயன்படுத்துவாங்க. சில பேர் வந்து படுத்துக்கொண்டு வயிறின் மீது வைத்து சில பேர் வந்து பயன்படுத்துவாங்க. சரியா, இப்படி பயன்படுத்தும் போது வந்து அதில் வந்து வரக்கூடிய சில சூடான
1: அந்த கதிர்வீச்சுக்கள்னால
0: சில அபாயங்கள் வந்து சருமத்தை வந்து பாதிக்கிறதாக வந்து சொல்லப்படுது. வீட்டிலிருந்து வேலை செய்யும் போது பெரும்பாலான மக்கள் வந்து நம்ம லேப்டாப்பை வந்து பாவிக்கும் போது வந்து இதில் இருக்கும் கதிர்வீச்சுகள் வந்து புற்றுநோயை வந்து ஏற்படுத்தக்கூடும் அபாயம் வந்து உருவாகி இருக்கு. ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரேஸ்டேட் புற்றுநோய் வந்து ஏற்படக்கூடிய அபாயம் வந்து அதிகரிக்கும் எனவும் சொல்லப்படுகிறது.
1: அதிகமான பேர் வந்துட்டு எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் அதை வந்துட்டு மடியில் வச்சுட்டு படம் பார்க்கறது, அவர் தேவையான ப்ரொஜெக்ட் விஷயங்களை செய்கிறது, போனையும் தான் எவ்வளோ ஹீட்டை நாங்கள் பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை நாங்கள் பாக்கெட்டில் இல்லை எங்களை உடலில் ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் வச்சுருவோம் இல்லையா, அதனால கூட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஜெர்மனியில் இப்போல்லாம் நாங்கள் வீடு ஒரு லீவ் ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு லீவ் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் ஜெர்மனியில் லீவ் எடுக்கிறதுக்காக கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வருவாங்க ஆஃபீஸுகளில். இப்போ ஜெர்மனியில் வந்துட்டு ஒரு நாள் நீங்கள் லீவ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இனி எந்த ஒரு தில்லாலங்கடி வேலையோ அல்லது பொய் சொல்லியோ இனி விடுமுறை எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் லீவ் எடுக்கணுமா, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அரச மருத்துவ சான்றிதழ் கட்டாயமாக இருக்கணும், அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு லீவ் தரும். இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கு போங்க. சாதனை படுத்திருக்கிறது கட்டா குஸ்திட்டு பாடெல்லாம் சக்கப்போடு போட்டு கொண்டு இருக்கிறது. ஆனந்தி கூட அந்த பாடெல்லாம் போட்டுட்டு டான்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் காட்சி கனவுல வருது. நேர்லயும் பாத்துருக்கிறேன், ஷாக்க காரங்க, நேர்லயும் பாத்துருக்கிறேன். ஓகே, அதிகமாக அந்த பாடல் வந்துட்டு ரொம்ப ஹிட் ஆகிட்டு இருக்கு. எந்த சோஷியல் மீடியா போனாலும் அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஹிட்டாக இருக்கும். விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் வழியான கட்டா குஸ்தி 2 3 நாட்களில் 22 கோடிக்கு மேல் வசூல் சாதனை படிச்சிருக்கு. கேக்கெல்லாம் வெட்டி பெரிய ஆடம்பரமாக கொண்டாடி இருக்கிறாங்க. பாருங்களேன் வேற லெவலில்னு.
0: இப்போ அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜியார், ஒரு சோகமான சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, குஜராத் மாநிலத்தில் வந்து முச்சக்கர வண்டி வாங்குவதற்காக வந்து பெற்றிருந்த 1 லட்சம் ரூபாய் கடனை வந்து திருப்பி செலுத்த முடியும் காரணத்தால் வந்து 1 மாத குழந்தையை வந்து கடத்தி சென்றிருக்காங்க. கடத்தி சென்று 1.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்திருக்காங்க. அதுல வந்து 4 சந்தேக பெண்களை வந்து இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கைது செய்து விசாரணை நடத்திட்டும் வந்துட்டு இருக்காங்க.
1: சட்டம் தன் கடமையை செய்யும், கொடூரமான தண்டனைகள் கொடுக்கணும் இப்படியான ஆக்களுக்கு. இனிமேல் அந்த தப்பு நடக்கக்கூடாது இல்லையா? சரி, தொடர்ந்து மனிதன் இருக்கலாம். நல்ல பாடல் வரும் உங்க வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும்
0: போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
2: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
3: என்னங்க அது?

0: நேரம் 4:47.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: Take care. பாதுகாப்பான பயணத்துக்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களின் விழிப்புணர்வூட்டும் அடுத்த செய்கை திட்டம். ஜூலை மாதம் 8 பண்டாரவள சென்ட் ஜோசப் வித்யாலயத்தில் காலை 7 மணி முதல்

ஒலைக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றோம். தொடர்ந்து நீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் ஆர்ஜே சிவானி வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி, மற்றும் இந்த நாளில் மலர்ந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற நான் ஜி ஆறு தொடர்ந்து வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டேடியன் மக்களே.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீர்த்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை மோதலில் உயிரிழந்த 7 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 20 கைதிகள் உட்பட 27 பேரின் உடலங்களையும் பிரேத பரிசோதனைக்குட்படுத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீர்கொழும்பு தலைமை நீதவான் சிலானி பெரேரா இன்று உத்தரவிட்டுள்ளார். நீர்கொழும்பு பொது மருத்துவமனையின் விசேட சட்ட மருத்துவ அதிகாரி WSR விக்ரமரத்னவுக்கு நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து நீர்கொழும்பு தலைமையக தலைமை போலீஸ் துறை பரிசோதகர் தெலீன தம்சித் ஹெட்டி ஆராய்ச்சி மற்றும் நீதிமன்ற போலீஸ் துறை அதிகாரி சாஜன் பண்டார் ஆகியோர் நீதிமன்றில் விவரங்களை முன்வைத்த போதே இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ கூட்டணிக்கு எதிராக உருவாகி வரும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க அட்லாண்டிக் பெருங்கடலை அண்மித்த நாடுகளுக்கிடையில் பாதுகாப்பு தொழில்துறையில் ஒரு புதிய புரட்சி அவசியம் என தெரிவித்துள்ளார். மேலும் பாதுகாப்பு தொழில்துறை நிறுவனங்கள் ஒதுக்கப்படும் நிதியை விரைவாக ஒப்பந்தங்களாக மாற்றுவதற்கும் அதிக ஆபத்துக்களை ஏற்று செயல்பட தயாராக இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இப்போது நாம் இன்னும் அதிகமாகவும் இன்னும் வேகமாகவும் ஒன்றிணைந்தும் செயல்பட வேண்டும் என்று மார்க் ரூட்டே அழைப்பு விடுத்தார். இந்த மனித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான அனைத்து மனித்தியாள செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீர்த்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: நல்லா பேசுங்க, நல்லது பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே சிவாடி வந்தாச்சு. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 அலைவாசலில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். செவ்வாயிராகம் கொண்டு வரும் வாசந்தா மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நேர்மாலை 5 மணி கடந்து 9 நிமிடம் ஆய்கொண்டு தரச்சாக 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். எங்கிருந்தாலும் இந்த பக்கமும் வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அதே போன்று 80s 90s வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள் இந்த வாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, 80s வெளிவந்த தொழிலிசை பாடல்களோடு தான் இன்றைய நாள் நான் வந்திருக்கிறேன் உங்களை சந்திக்கிறதுக்காக. ஆரம்பமே பாத்தீங்கன்னா அண்ணாமலை திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் அப்படியே நிகழ்ச்சி ஒழித்து ஓய்ந்திருக்குது. இதே போன்ற பாடல்கள் 9 மணி வரைக்கும் உங்களுக்காக தரதுக்கு நானும் காத்திருக்கின்றேன். அதே போன்று உங்கள் மனதுக்கு பிடித்தமான 80s பாடல்கள் என்னவா இருந்தாலும் அதை நீங்க எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க அப்படின்னா அதையும் நான் நிகழ்ச்சி தரதுக்கு தயாராகவே இருக்கிறேன். எனவே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-2-5-0-0-3 அதே போல 0-2-7-1-1-1 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று நிகழ்ச்சி எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் வாசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு
1: உங்களுக்கு
0: சரி ஓகே கண்ணா, பாடல்கள்லாம் உங்களுக்கு காலையில இருந்து எப்படியே செவ்வாய் கேட்டுட்டு இருப்பீங்க இல்லையா?
1: காலையில இருந்து எங்கிட்டுமே போல ரேடியோ விட்டு அசையவே இல்ல.
0: சரி ஓகே, உங்களுக்கு 80s பிடித்த பாடல்கள் நினைவுகள் அப்படின்னு சரி இருக்குதா? அதெல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியுமா?
1: குரு சிஷியன்ல கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன், காதல் நோயை கண்டுபிடிச்சேன்.
0: காதல் நோயை கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி ஓகே ஓகே, ஏன் அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்?
1: ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு, நல்ல பாடல்.
0: அப்ப அதனால உங்களுக்கு பிடிக்கும் அப்படியா? பர்சனலா என்ன சரி காரணங்கள் இருக்குதா, இல்ல நீங்க காதல் ராகத்தை கண்டுபிடிச்சீங்களா என்ன?
1: அப்படியெல்லாம்
0: அப்படியெல்லாம் சொல்ல இல்ல அதுங்க ஒப்பனா இல்லையா? சரி ஓகே, தொடர்ச்சியா இணைந்துங்க அந்த பாடல் தர முயற்சி. சரியா?
1: ஓகே நன்றி.
0: ஓகே ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வைக்கு. இதே போன்று நீங்களும் இணைந்து கொண்டு தொடர்ச்சியா பாடல் கேட்கலாம், அதே போல நீங்களும் பேசலாம். பாண்டியன் திரைப்படத்துக்காக

0: தமிழகம் கண்டுவரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். பாண்டியன் திரைப்படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் மனோ பாடிய ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சி வழங்கி சென்றிருக்கிறது. இந்த நேரம் மிக முக்கியமான விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கின்றேன். அதாவது நாடளாவிய ரீதியில பாத்தீங்கன்னா இந்த வீதி விபத்துகளோட எண்ணிக்கை வந்து அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இதனை தவிர்க்கும் முகமாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த டே கேர் வேலைத்திட்டமானது நாடுதழுவிய ரீதியில் காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாத்தீங்கன்னா வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வு நாடகங்கள் அதே போன்ற செயலமர்வுகள் கருத்தரங்கள் வழியாக மாணவர்களை தெளிவூட்டும் செயற்பாடு வந்து மிகவும் சிறப்பான முறையில வந்து இரண்டாவது கட்டமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன ஊடக வளையம் போது பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா ITN, லக்கண்டா, வசந்தம் FM, வசந்தம் டிவி ஆகியன இணைந்து இந்த செயற்பாடினை மிகவும் சிறப்பான முறையில் செய்துட்டு வராங்க அப்படின்றது நானும் இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்து கொள்கின்றேன். நேரம் மாலையே 5 மணிக்கு இருந்து 17 நிமிடம் ஆய்கொண்டிருக்கு. தொடர்ச்சிகளுக்கும் இது வசந்த காற்றலையில் செவ்வாயகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8
2: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரமாலை 5 மணி கடந்து 24 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. எஜமான் திரைப்படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரல்ல ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றிருக்கிறது. துர்ஷக நீங்களும் எங்கிருந்தாலும் இந்த பக்கம் வாங்க, சந்தோஷமாக பேசலாம். இப்போ அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பிரியா,
0: எப்படி இருக்கீங்க பிரியா?
1: இடைக்கால
0: பாடல்கள் பிடிக்குமா?
1: என்ன அக்கா,
0: மலையகம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். அதுலயும் நீங்க மஸ்கேலியா ப்ரவுன் ஷேக் தானே சொன்னீங்க?
1: ப்ரவுன் லோக்கா.
0: சரி ஓகே, அந்த ஊரோட ஸ்பெஷல் என்ன?
1: ஊரோட ஸ்பெஷல்
0: அப்படியா? நான் கூட நினைச்சேன் அக்கா நான் இருக்கிறேனேக்கா, என்னை விட ஸ்பெஷலா யாசிரி தேவையாக்கா அப்படின்னு சொல்லுவீங்களோன்னு எதிர்பார்த்தேன்.
1: அப்படியாக்கா?
0: ஆமா. சரி ஓகே பிரியா, சொல்லுங்க. அடுத்த நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வர காத்திருக்குது. யார் யாரும் இணைந்து கொள்ள போறீங்க?
1: அந்த
0: பாடல் நான் வந்து ஒரு 7 பிறகு தரவா? இப்ப நாங்க ஒரு ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கோம், 7 பிறகு நான் தரேன். சரியா? ஓகேமா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொண்டு வைக்கு. நன்றி. திருச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு இந்த நேரத்துல இந்த பாடல் கேட்டா ஓகேவா இருக்கும். நான் போடுற பாடல்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பிளேலிஸ்ட் நீங்களும் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பாடல் தர்றதுக்கு நானும் முயற்சி செய்வேன். என்ன அங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பீட்ல ஒரு துள்ளல் இசையில 80s வந்த பாடல் அப்படியே கேட்டுட்டே இருக்கிறோம். அதுக்கு ஏத்த மாதிரி பீட்டோட நீங்களும் வந்தீங்கன்னா அந்த பாடல் தர்றதுக்கு இன்னும் எனக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பரா இன்னும் அழகா கொண்டு போறதுக்கு ஒரு வழியாகவும் இருக்கும் அப்படின்றத நானும் ஞாபகப்படுத்திக் கொண்டு கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க. இது உங்களோட வாசந்தமே கொண்டு வரும் வசந்தமே எக்ஸ்பிரஸ் உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்க விஷயம்.

0: ராகம் கண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நீரமாலையா இந்த மணி கடந்த 31 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: GI பைப் சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 01919 9 86 38.
1: இன்றைய நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் செவ்வாய் ராகங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: நினைவுகளையும் சரி, ஓகே. இன்று நாள் லைன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா. அப்ப ஒரு கிழமைக்கு பிறகு உங்க லைன் கிடைச்சிருக்கு இல்லையா? அப்படி இல்லையா? சரி, ஓகே. கிருஷ்ண பக்தன் எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க?
1: எல்லாரும் சூப்பரா இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க.
0: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நினைவுகளை மீட்டி பார்க்கக்கூடிய அந்த 80s பாடல் என்ன ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்குதா?
2: ராஜேந்திரன்மார் நாகசேன சம்மகநாதன்
0: கரகாட்டக்காரன் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் வருகிறது பாடல். இந்த பாடலை கேட்டுட்டு அப்படியே உங்க மெமரிஸையும் நீங்க அப்படியே மீட்டி பாருங்கள்.

0: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 8ஆம் திகதி பண்டாரவள செயின்ட் ஜோசப் வித்யாலயத்தில் காலை 7 மணி முதல்
1: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM. வசந்தம் FM பறக்குதா திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: என்ன மாமா குழந்தைகிட்ட கடுதாசு வந்திருக்கா?
2: நீ எங்க வந்த?
1: ஐயா பசியோட இருப்பேன் சோறு கொண்டா ரொம்ப தான் சிலுப்பிக்கிறிய.
3: ஐயா இது ரிஜிஸ்டர் ஐயா கையெழுத்துலாம் கொடுத்தாயா சீட்டை கிடைச்சி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஐயா அம்மா தாயே இவனோடவே மேரேஜ் அடிச்சிருந்தா மத்த லெட்டர் எல்லாம் எப்ப கொண்டு போய் சேர்க்கறது? நீ ஏன் சொல்லம்மா இது ரிஜிஸ்டர் லெட்டர் கையெழுத்துலாம கொடுக்க கூடாதுமா?
1: கையெழுத்தா ஜிங்க் சக்கா ஜங்கா ஜங்க் சக்கா ஜிங்க் அப்படி சொல்றா? எங்க அப்புறானே என்னன்னா சோழியம் கொடுமி சும்மா ஆடுமா என்ன? தபால்காரரே தபால்காரரே என் மாமா இருக்காரு இந்த வண்டியில வண்டி அதுல.
4: அடியே அடியே மானத்தை வாங்காதடி.
1: இப்பவாவது என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லு. இல்ல சொல்லி மானத்தை வாங்கிடுவேன்.
4: வாய திறந்த சேத்துல போட்டு மிதிச்சு விடுவேன்.
1: மிதிச்சிருவேன்.

அன்பின் அறிவிப்பாளினி சிவானி மற்றும் அபிமான நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கங்களோடு பாடல் விரும்பி கேட்டு தர்ஷினி வந்திருக்கிறாங்க அதே போல தங்கை சதர்ஷினி நவமினி அதே போல பிரசாந்தி ஆகியோர் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கமாக்கா, நான் தர்ஷினி. என்னுடைய அன்பு தங்கை சதர்ஷினி, தவமணி மற்றும் பிரசாந்தி ஆகியோர் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரே நீங்களும் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதின வாழ்த்துக்களை வாசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல அன்பான வணக்கம் சிவானி, பாடல் தெரிவுகள் அருமை, எங்களுக்கும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ஹட்டனிலிருந்து அமல் வந்திருக்கிறாங்க. வீர்ஜினி, அக்ஷிகா, யூஜின் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா, மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், கொடுக்கலை ட்ரைட்டன் சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தைய காளி முத்து நிகழ்ச்சி இணைந்திருக்கிறாரு. அன்பான மாலை நேர வணக்கங்களோடு படித்திருந்த கமல்ஹாசன், யசோதா வந்திருக்கிறாங்க, தொண்டைமான செல்வ சிநிதி சுதன் வந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பகவந்தலா விழுந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக கற்பையா கலைச்செல்வன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கம், மேப்படி கந்தையில இருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். மகள் தக்ஷிக்காகவும் மனைவி அபிராமிக்காகவும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கங்களோடு ஃபசால் வந்திருக்கிறாங்க. இனிமையான மாலை நேர வணக்கம். அன்பான அறிவிப்பாளர் சிவானி சிஸ்டர், நானும் செவ்வாய் நகம் கொண்டு வரும் வாசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பாடல் தெரிவுகள்லாம் அருமை, சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மீதுவலை சமுத்மாவத்தை நசார் வந்திருக்கிறாரு. இனிய பொன்மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சென்னையிலிருந்து சிங்கர் சிவராமன் வந்திருக்கிறாங்க. அதே போன்ற அன்பான மாலை நேர வணக்கங்களோடு நிரன்ஸ் வந்திருக்கிறாரு. அக்கா அன்பான வணக்கம், நான் ஈரவுல நான்கிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல இனிய மாலை நேர வணக்கம், மீப்பிடி கந்தையிலிருந்து சுது, கலா, சுஜிதன், பிரதீப், பிரியா, அதே போல ஹன்ஷிகா, அதே போல வதுஷான், தினேஷ்குமார், விஜிதா, அதே போல மோனிஷன் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. விஜயகுமார், அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு புவனேஸ்வரம் அங்கீகரிசி வந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? சிவாயிராகம்

படத்திற்குலாம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக ராம்போடில இருந்து ஜெய்காந்த் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. புசனாவிலிருந்து சசிகலா சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வளமை போன்ற கொழும்பு 14 மும்தாஜ் பீகம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. பாடல் எல்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். பாடல்கள் மிக அருமை. கொட்டக்கலையிலிருந்து சந்தனம் வந்திருக்கிறாங்க, ரொம்ப நன்றி சந்தனம். துஷகணியங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொன்னங்களும் பாடல் விரும்பி கேட்கலாம். அதே போன்று கால் பண்ணி சந்தோஷமா பேசலாம். கேளுங்க கேளுங்க, கேட்டுட்டே இருங்க. இது உங்கள் வாசந்தம் எஃப்எம்.ல் செவ்வாயகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ். உங்களோட பேசிருக்கிறது உங்கள் சிவானி. உழைக்கும் பாடுறது உன்னை நினைச்சி பாட்டு படிச்சேன் திரைப்படத்துக்காக இசை ஞானிகளே ராஜாவின் இசையில் வருகிறது பாடல்.

0: என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
1: யாரோட அக்கா மக டாய்?
2: அண்ணனோட அக்கா மக. அது நடந்து வந்தா
1: நம்ம பஸ் ஸ்டாண்டு வள வள வளக்கும்
2: அண்ணனோட பச்சை கேளு. அது பர

0: நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். 102.6 102.8 அலைவரிசையூடாகவும் அதே போன்று www.vasanamfm.lk என்ற இணையதள பக்கமூடாகவும் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தா இந்த முகமா வாங்க சந்தோஷமா பேசலாம். மலைப்பின் ஏற்படுத்துகள் 0127 7750 3 அதே போல 0127 7750 3 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. கடவீதி எல்லாம் பட்டி தொட்டி எங்கும் இன்றைக்கு செவ்வாயிலாகும் அப்படின்றனால வேண்டி அப்படியே களைகட்டி இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு தொடர்ச்சியா நீங்களும் கால் பண்ணுங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்று முகநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்க. நேரம் மாலை 6 மணி கடந்து 5 நிமிடம் ஆய்கொண்டிருக்கு. தொடர்ச்சியா இணைந்துக்கலாம். 9 மணி வரைக்கும் இது வாசந்தம் எக்ஸ்பிரஸ் உங்களோட பேசிட்டு இருக்கோம். உங்கள் சிவானி இப்போ 2வது மணித்திரத்தின் முதல் நேர யாருந்தகன் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: உங்களுக்கு ஒரு சகட்டும். நான் போப் தோட்டத்திலிருந்து தவப்புதல்வன்.
0: தவப்புதல்வன், எப்படி இருக்கீங்க தவப்புதல்வன்?
1: சுபமா இருக்கேன். சந்தோஷம். இனிதான பாருங்கள்.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. தவமாய் தவம் இருந்து வரமாய் வரம் இருந்து பெற்ற பிள்ளையா நீங்க?
1: ஓ, அப்படி ஒன்று எங்கட அம்மா அப்பா சொன்னாங்க.
0: ஆ, அதனாலதான் உங்களுக்கு தவப்புதல்வன் அப்படின்ற பெயரே வைத்துட்டாங்க போல இருக்கு.
1: ஓ, அப்படிதான் போல.
0: சரி, ஓகே. என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா அம்மா கிட்ட, அம்மா இந்த பெயர் எதுக்காக நீங்க எனக்கு வச்சீங்க அப்படின்னு சொல்லி?
1: ரொம்ப நன்றி.
0: இதே போன்று நீங்கள் தொடர்ச்சியாக எங்கிருந்தாலுமே இந்த பக்கமா வாங்க சந்தோஷமாக பேசலாம். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் வாசந்தம் எஃப்எம் செவ்வாயிலும் கொண்டு வரும் வாசந்தம் எக்ஸ்பிரஸ்.

102.8 இது மக்கள் சூடிய மகுடமே. அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவ

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையோடும் அதே போன்று www.vasantham.fm.lk என்ற இணையதள பக்கமாகவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த மாணவியல் செவ்வாயகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ். நீளமான 6 மணி கடந்த 18 நிமிடம் ஆய்கொன்று தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் மனதுக்கு பிடித்தமான 80களில் வெளிவந்த இனிமையான பாடலாம் கேட்டு சந்தோஷப்படலாம். அதே போன்று துள்ளிசை பாடல் தான் தொடர்ந்து நான் தந்துகிட்டே இருக்கிறேன். அதற்கு ஏற்ற மாதிரியான பாடல்கள் கேட்டீங்க அப்படின்னா அதையும் நிகழ்ச்சி தர்றதுக்கு நானும் கொஞ்சம் தயாராகவே இருக்கேன். கொஞ்சம் தயாரா அப்படின்னு அப்படின்னு யோசிக்க கூடாது, கண்டிப்பா நீங்க கால் பண்ணணும். அதுக்காக நான் கொஞ்சம் தயாரா அப்படின்னு சொன்னேன். இதுல நான் பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: சந்தோஷமான மாலை நேரம். வணக்கம். யாருது
1: அக்கா? நான் பூனாவில இருந்து சஞ்சீவன் பேசுறேன்க்கா.
0: சஞ்சீவன், எப்படி இருக்கீங்க சஞ்சீவன்?
1: நல்ல சுகமாக்கா, நீங்க எப்படி அக்கா?
0: சந்தோஷமா இருக்கிறேன் சஞ்சீவன். பூனாக்கள பக்கம் எல்லாம் எப்படி இருக்குது?
1: சரியான வெயில் அக்கா.
0: அப்படியா? இப்போ வெயிலா
1: அக்கா?
0: இப்போ வெயிலா?
1: இப்போ வெயில் அக்கா.
0: சரி, ஓகே ஓகே, அதான் பாத்தேன். என்னடா இது, மாலை ஆகிருச்சே, இன்னும் இரவா போகுது, இது கூட எங்க இருந்து வந்தது இந்த வெயில் அப்படின்னு சொல்லி. மாலை நேரம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஆமா அக்கா, டீ தான் குடிச்சேன்.
0: சரி ஓகே, என்ன செய்துட்டீங்க? படிக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா?
1: வேலை தான் அக்கா.
0: வேலை செய்துட்டு இருக்கீங்க. சரி ஓகே, சொல்லுங்க. அடுத்து நிகழ்ச்சி பண்ண பட வர காத்திருக்குது. யார் யாரு எடுத்துக் கொள்ள போறீங்க
1: அக்கா? இன்னைக்கு அன்பு பெரியப்பாவுக்கு பர்த்டே அக்கா.
0: ஓகே, கண்டிப்பா விஷ் பண்ணலாம். சொல்லுங்க.
1: உதயகுமார் அவரோட பேரு. அன்பு மகன் சஞ்சீவன், மனைவி சாந்தி, பிள்ளைகளான உதயகுமாரி, இந்துமதி, சத்யபிரியா, பவிஷான், பேரப்பிள்ளைகள் பிரசாந்த், ராகுல், சிவன், ஆதித்யா ஆகிய எல்லாரும் அவரை வாழ்த்துறோம்க்கா.
0: நாங்களும் சந்தோஷமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்களோட அப்பா அவர்களுக்கு வாசந்த மயக்கம் சார்பாக பகிர்ந்து கொள்ளும். சரி, அன்பான மாலை நேர வணக்கங்களோடு சுதன் புஷ்பராஜ் இருக்கிறாங்க. பகவானிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்களாம். பகவந்தலாவ பகவானிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். தன்னுடைய அன்பு தாத்தா சுப்பையா பிள்ளை தன்னுடைய பிறந்த நாளை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக மனைவி ஜெகதம்பாள் மற்றும் மகன் புஷ்பராஜ், திருச்செல்வம் சுதாகர், மகள் சுமதி, மருமகன் கமலநாதன், அதே போன்று மருமகள் நிர்மலா, அனுஷா, நிர்மலா, அதே போன்ற பேர பிள்ளைகளான தசாந்தினி, மயூரன், சாகித்யா, சுதர்ஷன், மிருன், அதே போல ஷாகர், ஷயூக்ஷன் மற்றும் பவனித், அதே போல மகிலாஷினி, அனுஷிகா, மிதுஷிகா, அதே போல அபீஷ், கொல்லப்பேரனான ஜிதி ஆகியோர் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வசந்த மேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல அன்பன மாலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பாடல் தெரிவுகள்லாம் அருமை என்று பகிர்ந்து கொண்டே அமல் வந்திருக்கிறாங்க. ஹேட்டன் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சந்தியாகவும் வந்திருக்கிறாங்க. கட்டக்கலை ட்ரைட்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அதே போல அன்பான மாலை நேர வணக்க மக்கள், இடைக்கால பாடல்கள் எல்லாம் சூப்பராக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு மீனகை வந்திருக்கிறாங்க. பண்டார வள எல்லையில இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். துரிசாக நீங்களும் இணைந்து கொள்ளலாம். இது வாசந்தம் எஃப்எம்மின் செவ்வாய் ரகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ்.

0: செவ்வாய் ராகம் கண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மாலை 6 மணி கடந்த 30 நிமிடம்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி.

0: சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். செவிகளுக்கு விருந்தாய் அதே போன்று இனிமையான பாடல்களும், அதே போன்று செவ்வாய் ராகம் தரும் இனிமையான பாடல்களும், தொழிலிசை பாடல்களோடும் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் மாலினியத்து கொண்டாட்டம் வாசந்தா மேக்ஸ்மஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறோம். நேரம் 6:36 இந்த விலை நிகழ்ச்சியில் அடுத்தும் பேசுறதுக்காக வணக்கம். சந்தோஷமான வணக்கம் ஆட்டோ விஸ்வநாதன், கரெக்டா?
1: ஆமா மேடம், உங்களுக்கு நலமா உச்சாமத்து, உங்கள் நலத்துக்கு உங்கள் குடும்பத்தார் நலத்துக்கு இறைவன் துணை மேடம்.
0: கேள்வி கேக்குறதுக்கு முதல்ல பதில் வந்துரும் இல்லையா?
1: அது உச்சாவந்தானம், சுபாணி வந்தா உச்சாவந்தானம் இருக்கும்.
0: அப்படியா, ரொம்ப
1: நன்றி. எடுத்து எங்களுக்கும் ஒரு உச்சாவம் வந்துடும் மேடம்.
0: அப்படியா, ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
0: சரி, ஓகே, சொல்லுங்க, யார் யாருக்காக நீங்க
1: பாடம்? ஒரு பாடல் உங்களுக்கு தெரியுமா மேடம்?
0: என்ன பாடல்?
1: ராஜாவுக்கு ராஜா தான் எனக்கு மந்திரிகள் யாரும் படிக்க வந்துட்டு.
0: ஓகே, இந்த பாடல் நான் தர முயற்சிறேன். சரியா
1: மேடம், பாடல் கேட்டு மேடம். காவத்து நீலகாந்தர்கள் மர்ம கம்பி கண்ணன் பாலா பிள்ளையார் ரகான் சித்துமா அபிகுட்டி சுவேதா திருப்தன் மாநிலம்பர் அருள்மொழி முந்தஸ்பதம் ஓயதன் நீடன் மசூப் சின்ன மகாதேவன் இதயசாமா மாநில மூர்த்தி மினவலியா சோமசி தயாலன் உமாச்சந்திரன் பாபு சித்தம்பன் சிரிகான் பாதுகோ சின்னதாம்பி பேண்டிக் சங்கத்துறை மற்றும் பனாவத்த சரோஜனம்மா முகந்தலாவ தாரணி அம்மா பவந்தலாவ ரேகாவும் அன்பான் அரிப்பால் சிபானி மேடம் உங்களுக்கான பாடல் கேட்கும் மேடம்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வைக்க.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: நன்றி தர்ஷக, நீங்களும் எங்கள் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். இது வாசனம் எக்ஸ்பிரஸ் உங்களோட பேசிருக்கிறது முஷிவாணி நேருமாலியா. 6:37 நிகழ்ச்சியில் அடுத்த முழுக்கி விழுக்கும் பாடல் ஆட்டோ விஸ்வநாதன் கேட்ட பாடல்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: இதெல்லாம் இருக்கு இந்த அப்படி 8 2 16 ரூபாய்
2: பொறுப்பா நீ பாட்டுக்கு நெருக்காம கொள்ளாம உருட்டு கண்டட்ட 16 ரூபான்னு சொல்லிட்ட இதுல எம்பட்டு கிலோ இருந்துச்சு கிலோ என்ன வேலைன்னு விவரத்தை சொல்லுப்பா
1: என்ன நீ வக்கீலோட கரத்துக்கெல்லாம் கேட்டுக்கவா அந்த பொம்பளை வாங்கி விட்டு வாங்கி போலாம்
2: அவளுக்கு எங்கேயாச்சும் களை வெட்டு வந்திருப்பாருங்க இது தோட்டத்து காட்டுல வெயில காஞ்சி நானும் எங்க அப்பனும் கெடுப்பொடியே பாடுபட்ட முதலு கணக்கு சரியா சொல்லு
1: சொல்ல முடியாது
2: சொல்ல முடியாதா கடவாப்பல் அத்தனையும் கைக்கு வந்துட்டு போடுவா
1: என்ன ஆம்பளை கூட சண்டை பிடிச்சிட்டு இருக்க
2: நீ சும்மாரியா ஏ மரியாதையா சொல்லு கத்திரிக்காய் என்ன விலைக்கு வாங்குற
1: கிலோ 2 ரூபா
2: ஏன் கூடையில 80 கிலோ இருந்துச்சு
1: 8 கிலோ
2: என்ன ஏன வச்சு நினைச்சியா உடனே விலைக்கு சுமந்துட்டு வந்தவன் நானு ஏன் கூடையில 12 கிலோ இருந்துச்சு மறுவாதியே 24 ரூபா அடிச்சு வையு
1: இல்லை குடுத்துற அடிச்சு விடுவா இந்தாத்தா கூட 2 ரூபா இருக்கு முதல்ல இடத்த காலி ஒண்ணு
2: நீ யார தொழுங்க பாரு
1: நீ எல்லாம் சந்த பக்கமா வர
3: வசந்த மிகமின் இன்ட்ரெஸ்ட் ஆராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை சுகன்யா.

இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. இன்றைய நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் செவ்வாய் ராகங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் ஆராய விசேட குழு. சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட அமைதியின்மை குறித்த உண்மைகளை பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்திய அமைச்சர் ஹர்ஷன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் டெங்கு நோயாளர்களின் மரணம் குறித்தான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்கின்றார் அமைச்சர் நலிந்த. மொரட்டுவ பல்கலைக்கழகம் டெங்கு அபாயம் காரணமாக மூடப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 62,000 கடந்துள்ளது. ஜூலை 13 தேதியிலிருந்து நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெட் கொள்வனவு. காசாவின் நேரடி நிர்வாகத்திலிருந்து விலக ஹமாஸ் அமைப்பு தீர்மானம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 2 தினங்களாக ஏற்பட்ட கலவரம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அங்கு அமைதியான நிலையை காணப்படுவதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள சிறை கைதிகள் வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சிறைச்சாலை மோதல் குறித்து நீர்கொழும்பு சிறைச்சாலை மற்றும் கொழும்பு குற்றவிசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் அடுத்தகட்ட விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினூடாக முன்னெடுக்கப்படும். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் அமைதியின்மை ஏற்பட்டது. அதன்போது 2 கைதிகள் உயிரிழந்த நிலையில் அன்று மாலை நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. எனினும் நேற்று காலை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கலவரம் ஏற்பட்டது. அதனை கட்டுப்படுத்த சிறைச்சாலை அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைக்கமைய போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினரின் ஒத்துழைப்பு பெறப்பட்டது. அதன் அடிப்படையில் சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட கலவரம் நேற்று மாலை அளவில் கட்டுப்படுத்தப்பட்டது. மோதல்களினால் சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேரும் சிறை கைதிகள் 20 பேரும் உயிரிழந்தனர். மேலும் 80 அதிகமான சிறை கைதிகள் காயமடைந்த நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆபத்தான கட்டத்திலிருந்த சிலர் ஹெலிகாப்டர் மூலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் தொடர்பிலான மரண விசாரணைகளுக்காக 5 சட்ட வைத்திய அதிகாரிகள் கொண்ட குழுவினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நேற்று மாலை நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டார். அத்துடன் நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு சென்ற அமைச்சர் காயமடைந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் நலன்களை கேட்டறிந்தார். குறித்த அதிகாரிகளுக்கு தேவையான சிகிச்சைகள் மற்றும் வசதிகள் தொடர்பில் வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை பணிக்குழாமினருடன் அமைச்சர் கலந்துரையாடினார். சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின்போது சொத்துக்களுக்கு பெருமளவு சேதம் ஏற்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் மற்றும் ஊடக பேச்சாளர் ஏ சி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். சிறை கைதிகள் சிலரினால் மில்லியன் கணக்கான சொத்துக்கள், பாடி ஸ்கேனர் இயந்திரங்கள், சிசிடிவி கட்டமைப்பு என்பன முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நீர்கொழும்பு நீதவான் சம்பவ இடத்துக்கு சென்று இன்றைய தினம் பார்வையிட்டுள்ளார். சிறைச்சாலையில் ஏற்பட்ட குறித்த மோதல் நிலையை அடுத்து 700 அதிகமான சிறை கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சிறை கைதிகள் மாற்றப்பட்டுள்ள விடயம் தொடர்பிலான தகவல்கள் புதுப்பிக்கப்பட்டு உறவினர்களுக்கு அறிவிக்கப்படும் என சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஏ சி கஜநாயக்க குறிப்பிட்டார். அத்துடன் உயிரிழந்த மற்றும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கைதிகள் தொடர்பிலான தகவல்களும் வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதுவரை கைதிகளின் உறவினர்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகத்திற்கு வருகை தருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்நிலையில் குறித்த மோதல் சம்பவம் ஏற்படுவதற்கு சுரேஷ் எனும் நபர் காரணம் என்றும் அவர் பூச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. குறித்த சந்தேக நபர் போதைப்பொருள் வர்த்தகம் உள்ளிட்ட குற்றச்செயல்கள் தொடர்பில் பல சந்தர்ப்பங்களில் சிறை தண்டனை அனுபவித்தவர் என்றும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த 7 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 20 சிறை கைதிகள் தொடர்பிலான மரண விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அதற்கான காரணத்துடன் கூடிய மரண விசாரணை அறிக்கை வெவ்வேறாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என நீர்கொழும்பு பிரதான நீதவான் விசேட சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் சம்பவம் தொடர்பில் போலீசார் முன்னெடுக்கும் விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என நீர்கொழும்பு தலைமையக போலீஸ் பரிசோதகர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் உத்தரவுக்கமைய மேல்மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் சஞ்சீவ மெதவத்தவின் ஆலோசனைக்கமைய சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. டெங்கு நோய் வேகமாக பரவி வரும் நிலையில் மொரட்டுவை பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதேவேளை டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 62,000 கடந்துள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 7 நாட்களில் 7,038 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். டெங்கு நோய் அதி அபாயமிக்கதாக பரவி வரும் பின்னணியில் நாட்டில் 62,422 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 21,543 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். மேல்மாகாணத்தில் டெங்கு நோய் அபாயம் அதிகம் உள்ள நிலையில் இதுகுறித்து தெளிவுபடுத்தும் கலந்துரையாடல் உள்ளூராட்சி அமைச்சில் இடம்பெற்றது. மேல்மாகாணத்தில் அதி அபாயமிக்க பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் அவசர நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை டெங்கு நோய் பரவும் அபாயத்துக்கு மத்தியில் மொரட்டுவை பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. 2 வாரங்களுக்கு பல்கலைக்கழகம் மூடப்படுவதுடன் கல்வி நடவடிக்கைகள் மீண்டும் எதிர்வரும் 21 தேதி ஆரம்பமாகும். டெங்கு நோய் அதி அபாய நிலையில் பரவி வருவதால் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு நாள் முழுவதும் சேவையை முன்னெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். பத்திரமுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நேற்றைய தினம் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நுழம்பு பரவக்கூடிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் நிலைமையை அரசாங்கம் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடவில்லை என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சுட்டிக்காட்டினார். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் இன்று அவர் பாராளுமன்றத்தில் விசேட உரை நிகழ்த்தினார். சிறைச்சாலை பொறிமுறையை சீர்குலைப்பதே இந்த மோதலில் ஈடுபட்ட குழுக்களின் நோக்கம் என்றும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இது துரதிருஷ்டவசமான சம்பவத்தின் ஊடாக அதிகாரிகள் 7 பேரும் சிறை கைதிகள் 19 பேரும் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களின் குடும்பத்தினருக்கு தனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். 23 சிறைச்சாலை அதிகாரிகளும் 54 சிறை கைதிகளும் காயமடைந்துள்ளனர். அவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுமென தான் பிரார்த்திப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது இடம்பெற்றிருக்க கூடாதொரு சம்பவம், ஒரு பேரழிவு. எந்த தாயும் தனது பிள்ளை சிறைக்கு சென்று சவப்பட்டியில் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார். எவரும் தனது கணவன் அல்லது சகோதரன் தொழிலுக்கு சென்று உயிர் நீத்த நிலையில் சவப்பட்டியில் வீட்டுக்கு வருவார் என எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இவ்வனைவருக்கும் இருக்கும் வேதனை அவர்களின் எண்ண ஓட்டங்களை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். தானும் தனது அரசாங்கமும் இந்த சம்பவத்தை குறைமதிப்பீடு செய்யவில்லை என்றும் சிறிதாக பார்க்கவில்லை என்றும் இந்த சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணை தற்போது இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிலைமை ஏன் ஏற்பட்டது, சிறைச்சாலையில் நெருக்கடியா, வேறு காரணங்கள் உள்ளனவா என்பதை கண்டறிந்து இது மீள இடம்பெறாத வகையில் நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை ஊடாக ஓய்வு பெற்ற நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதி சட்டத்தரணி மொஹான் வீரகோன், சட்டம் அதிபர் திணைக்களத்தின் முன்னாள் சிரேஷ்ட அதிகாரி மிலிந்த குணத்திலக்க ஆகியோர் அடங்கிய குழுவொன்று ஜனாதிபதி செயலாளரினால் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மேலதிகமாக சிறைச்சாலைகள் திணைக்களம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்து சிஐடியும் அதுகுறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கு மேலதிகமாக சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இங்கு சிறை கைதியா, போதைப்பொருளுக்கு அடிமையானவரா, அப்பாவியா என்பதை விட இங்கிருப்பது மனித உயிர்கள். அவை இவ்வாறு அழிவடைவை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். அந்த நிலைப்பாட்டிலேயே தாம் இருப்பதாகவும் இது கைதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கிடையில் ஏற்பட்ட மோதல் அல்ல, சிறை கைதிகளுக்கிடையில் ஏற்பட்ட மோதலாகும். அதில் தாம் தலையிடுவதாகவும் அந்த பிரச்சினை தீர்க்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே அடுத்த நாள் காலை அவர்கள் திடீரென வழமையான செயல்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தபோது இவ்விரு தரப்பும் மீண்டும் மோதிக்கொண்டதாகவும் இந்த மோதலானது போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுவுடன் தொடர்புடைய நபர்களுக்கிடையில்தான் ஏற்பட்டதென்பதை விருப்பமின்றி ஏனும் குறிப்பிட்டாக வேண்டும் என்றும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். அங்கு சில கைதிகள் நிர்வாகிகளுக்கு தகவல் வழங்குவதாகவும், அவ்வாறு தகவல் வழங்கிய கைதிகளே முதலில் தாக்கப்பட்டார்கள் என்றும், இது போதைப்பொருள் பாதாள உலகம் தொடர்பிலான தகவல் வழங்கியதால் ஏற்பட்ட மோதலாக இருக்கலாம் என்றும் தாம் சந்தேகிப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தான் குறிப்பிடும் இந்த விடயங்கள் அனைத்தும் விசாரணைகள் மற்றும் அமைக்கப்பட்டுள்ள குழுவின் அறிக்கையின் பின்னரே உறுதியாக தெரியவரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இங்கு முன்வைப்பது தனக்கு இதுவரை கிடைத்துள்ள தகவல்களே என்றும், எதிர்காலத்தில் விசாரணையூடாக இந்த விடயங்கள் மாறவும் வாய்ப்புள்ளதாகவும், இதில் சில நோக்கங்களை பற்றி பலர் குறிப்பிடுவதாகவும், மருந்து கிடைக்காத பிரச்சினை உணவு பிரச்சினை என்று கூறப்படுவதாகவும், அதனை தாம் விசாரணைகளூடாக தெரிந்து கொள்வதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். ஆனால் இங்கு நடந்த சில விடயங்களை பார்க்க வேண்டும். இந்த மோதலின் போது முதலாவதாக அவர்கள் சிசிடிவி கேமராக்களை அடித்து நொறுக்கியுள்ளார்கள். அதன் பின்னர் மில்லியன் ரூபாய் பெறுமதியான பாடி ஸ்கேனரை சேதமாக்கியுள்ளனர். இதனூடாக தெரிய வருவது என்ன? அவர்கள் சிறைச்சாலைக்குள் நாகோடிக் மற்றும் ஏனைய விடயங்கள் இயங்குவதை தடுப்பதற்கான இயந்திரங்களை இயக்க விடாமல் செய்ய திட்டமிட்டு செயல்பட்டமையே தெரிய வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 7ஆம் தேதி ஆயுதமில்லாத அதிகாரிகள் இருவர் தாக்கப்படுகின்றார்கள். அவர்கள் தாக்கிய போது அந்த அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காகவே குறித்த அதிகாரிகள் அங்கு செல்கின்றார்கள். சிறை கைதிகளின் தாக்குதலுக்குள்ளாகியே 7 அதிகாரிகள் உயிரிழந்தனர். அதன் பின்னர் அவர்கள் இரும்பு கதவை உடைத்துக் கொண்டு வெளிப்புற கதவை நோக்கி வருகின்றார்கள். அங்கிருந்து அவர்கள் வெளியில் வந்திருந்தால் அவர்கள் பாரிய அழிவை ஏற்படுத்த வாய்ப்பிருந்தது. அவர்களின் கைகளுக்கு சில ஆயுதங்கள் கிடைத்தமை தெரிய வருகின்றது. அது எப்படி நடந்தது? களஞ்சியத்திலிருந்து எடுத்தார்கள் அல்லது சிறை அதிகாரிகளின் கையிலிருந்து பறித்தெடுத்தார்களா? இது தொடர்பில் விசாரணை இடம்பெறும் என்றும் நீதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள தகவல்களின் பிரகாரம் சிறைச்சாலை அதிகாரிகள் தமது சிறைச்சாலை கட்டளை சட்டத்தின் கீழுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி உயிரை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை மற்றும் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இங்குள்ள அனைவரும் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகியா உயிரிழந்தார்கள் அல்லது ஏனைய சிறை கைதிகளின் தாக்குதலுக்குள்ளாகியா உயிரிழந்தார்கள் என்பது தொடர்பில் பிரேத பரிசோதனை இடம்பெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் இதுகுறித்து தெரிந்து கொள்ள முடியும் என்றும், சம்பவம் ஏற்பட தலையிட்டவர்களை தெரிவு செய்து, அதாவது 734 பேரை தாம் வேறு சிறைச்சாலைக்கு பாதுகாப்பாக மாற்றியுள்ளதாகவும், தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், சம்பவம் நடக்கும் வரை தாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் என சிலர் தம் மீது குற்றச்சாட்டு முன்வைப்பதாகவும், அது அவ்வாறு அல்ல என்றும் நீதி அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் டெங்கு நோய் தொற்றுக்குள்ளான கைதிகள் 40க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் தகவலில் எவ்வித உண்மையும் இல்லை என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதீச தெரிவித்தார். டெங்கு நோய் காரணமாக 40 பேர் உயிரிழந்திருந்தால் அவர்களின் உடல்கள் இருந்திருக்க வேண்டுமல்லவா? இது முற்றிலும் பொய்யான தகவல். அப்படியொன்றும் இடம்பெறவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டார். எந்தவொரு நோயாளருக்கும் தேவையான சிகிச்சை வழங்கப்படுகின்றன. அதற்கான வைத்தியர்களும் பணிக்குழாமினரும் இருக்கின்றார்கள். இதற்கு முன்னர் ஒரு காய்ச்சல் நோயாளி பதிவாகியிருந்தார். அவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதுகுறித்து எவ்வித முறைப்பாடுகளும் தமக்கு கிடைக்கவில்லை என அமைச்சர் தெரிவித்தார். வைத்தியர்கள் அல்லது தாதியர்கள் பற்றாக்குறையினால் சிறை கைதிகள் உயிரிழக்கவில்லை. சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்க முடியாவிட்டால் அவர்களை அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். அதற்கு தேவையான சுகாதார பணியாளர்கள் வைத்தியசாலையில் இருக்கின்றார்கள். எப்படியும் சிறைச்சாலைக்குள் சாதாரண மக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகளைப் போன்று வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். அது தெரிந்த விடயம். 5ஆம் தேதி காணப்பட்ட மோதலை அதிகாரிகள் தலையிட்டு ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் அவர்கள் மருந்து களஞ்சியம் உள்ளிட்டவற்றை உடைக்கும் நிலைக்கு வந்துள்ளனர். அதனை கட்டுப்படுத்த சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் கீழுள்ள அதிகாரத்துக்கமைய போலீசார் விசேட அதிரடிப்படையினர் உள்ளே இருந்து பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். வெளிக்கட சம்பவத்துக்கு இணையான சம்பவம் இதுவல்ல. அப்போது நடந்த விடயம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவ்வாறான அதிகாரத்தை இங்கு பயன்படுத்தவில்லை. சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேர் கொல்லப்பட்டு 4 தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதீச தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தை கட்டுப்படுத்த சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் இவ்வாறு செயல்பட்டிருக்காவிட்டால் இதனைவிட பாரிய அழிவுகள் ஏற்பட்டிருக்கும் என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்தகுமார் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் எவ்வித புலனாய்வு தகவல்களும் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அப்பகுதியின் பாதுகாப்புக்கு சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கைதிகள் போதை மாத்திரை பயன்படுத்தியிருந்ததனால் கட்டுப்பாட்டை இழந்திருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். பெண் கைதிகளும் இதனை பயன்படுத்தியிருந்தனர். இதனை அறிந்துவிட்டே பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரவே கடமையிலிருந்த அதிகாரிகள் தமது உயிரையும் பணையும் வைத்து செயல்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அவர்கள் இவ்வாறு செயல்பட்டிருக்காவிட்டால் மோதல் மேலும் அதிகரித்து மரண எண்ணிக்கை இதனையும் விட அதிகரித்திருக்கும் என்றும் 5ஆம் தேதி மாலை தான் இந்த சகல கைதிகளையும் அழைத்து ஒலிபெருக்கியூடாக விடயங்களை தெளிவுபடுத்தியதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்தகுமார் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு வசதிகளை வழங்கி அரசாங்கம் எதிர்வரும் 13ஆம் தேதி முதல் நெற்கொள்வனவு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாயதீச தெரிவித்தார். அரசாங்கத்தின் 143 களஞ்சியங்களில் நெல் கொள்வனவுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக 39,900 மெட்ரிக் டன் நெல் இந்த போகத்தில் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கப்படுவதாகவும் திங்கட்கிழமை கொள்வனவை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அதற்கமைய இதற்கான களஞ்சியங்கள் வடமேல் மாகாணம், வடமாகாணம், தென் மாகாணம், அனுராதபுரம், அம்பாறை, புறநறுவை ஆகிய மாவட்டங்களிலும் புத்தளம் வடக்கின் 5 மாவட்டங்களிலும் அனுராதபுரம், திருகோணமலை, பதுளை, கண்டி, அம்பாறை, ஹம்பாந்தோட்டை, மொனராகலை, ரத்தினபுரி, புறநறுவை, மாத்தளை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் 143 களஞ்சியங்கள் ஊடாக நெல் கொள்வனவு இடம்பெறவுள்ளது. ஜூலை 13ஆம் தேதி இந்த நடவடிக்கை ஆரம்பமாகும். நெல் கொள்வனவுக்கு சிறு மற்றும் மத்தியதர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் நிவாரணக் கடன் வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக 10 பில்லியன் ரூபாவை அரசாங்கம் வழங்கியுள்ளது. அவர்களும் நெல் கொள்வனவு செய்வார்கள். நாடு 120 ரூபாவுக்கும் சம்பா 130 ரூபாவுக்கும் கீரி சம்பா 140 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்படும் என அமைச்சர் நலிந்த ஜாயதீச தெரிவித்தார்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: சுமார் 20 வருடங்களின் பின்னர் காசா முனையத்தின் நேரடி நிர்வாகத்திலிருந்து விலகுவதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது. ஐக்கிய அமெரிக்கா மற்றும் ஐக்கிய நாடுகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும் பலஸ்தீனத்தின் தொழில்நுட்ப குழுவிடம் அதிகாரத்தை வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் பெறப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் ஹமாஸ் அமைப்பு இதுவரை அவர்களின் ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரத்தை உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. காசா நிர்வாகத்துக்காக தேசிய குழுவுக்கு நாளாந்த செயல்பாடுகளை ஒப்படைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சிவில் நிர்வாகத்திலிருந்து விலகினாலும் அவர்களின் அரசியல் மற்றும் ஆயுத செயல்பாடுகளை கைவிடுவதற்கு அவதானம் செலுத்தப்படவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த செயல்பாடு ஐக்கிய அமெரிக்காவின் ஒத்துழைப்புடன் யுத்த நிறுத்தத்துக்கு செல்வதற்கான சந்தர்ப்பம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் ஆராய விசேடக்குழு. சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட அமைதியின்மை குறித்த உண்மைகளை பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்திய அமைச்சர் ஹர்ஷன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் டெங்கு நோயாளர்களின் மரணம் குறித்தான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்கின்றார் அமைச்சர் நலிந்த. மொரட்டுவை பல்கலைக்கழகம் டெங்கு அபாயம் காரணமாக மூடப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 62,000 கடந்துள்ளது. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெட் கொள்வனவு. காசாவின் நேரடி நிர்வாகத்திலிருந்து விலக ஹமாஸ் அமைப்பு தீர்மானம். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்தி நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.8.
1: நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அதக்கு ஓட்டுபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3040 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 12, 53, 75, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 12, 53, 75, 76. நேற்றைய நாளில் மொத்தமாக 200,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. 20,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,53,920 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,15,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். 4,926 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கன்னிராசி தெளிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 4, 25, 46. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கன்னிராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 4, 25, 46. 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,63,74,400 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 49,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,214 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 35, 36, 43, 49. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 35, 36, 43, 49. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 6, 0, 0, 1. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 6, 0, 0, 1. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 87,69,080 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,39,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,375 சீட்டிலப்பு வாரத்துக்கான சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள். இதோ ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 13, 29, 52, 53. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 13, 29, 52, 53. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 3, 5, 5, 8, 6. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 3, 5, 5, 8, 6. 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,440 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,88,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,390 சீட்டிலப்பு வாரத்துக்கான கப்பர் குளத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜெட் சூப்பர் இலக்கம் 17, வெற்றி இலக்கங்கள் 12, 18, 43, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் சூப்பர் இலக்கம் 17, வெற்றி இலக்கங்கள் 12, 18, 43, 60. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,44,35,160 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 30,97,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள். 948 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 2, 0, 6, 4, 0, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 2, 0, 6, 4, 0, 8. நேற்று நாளில் 38,10,580 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,32,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாய சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள். 4,22,00,000 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 6, 4, 0, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 6, 4, 0, 8. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,19,640 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள், 1044 சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், 3, 41, 45 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 3, 41, 45 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 36,87,000 760 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
0: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும்

0: நினைக்கின்றேன். அதாவது நாடளாவிய ரீதியில் இந்த வீதி விபத்துகளோட எண்ணிக்கை வந்து அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இதனை தவிர்க்கும் முகமாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த டேக் கேர் வேலை திட்டமானது ஜனாதிபதியோட நேரடி கண்காணிப்பின் கீழ் நாடளாவிய ரீதியில் காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில பாத்தீங்கன்னா வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வு நாடகங்கள், அதே போன்று செயல் அமர்வுகள் வழியாக இந்த வீதி விபத்துகளை தடுப்பதற்கான வழிமுறைகள் வந்து சிறப்பான முறையில இரண்டாவது கட்டமாகவும் முன்னெடுத்துட்டு வராங்க. ஐடிஎன் லக்கண்ட வாசந்தம் எஃப்எம் வாசந்தம் டிவி ஆகியன இணைந்து இந்த செயற்பாடை ஒரு சுயாதீன ஊடக வலையமைப்பு, ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில மிகவும் சிறப்பான முறையில முன்னெடுத்துட்டு வராங்க அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சந்தோஷமா ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்கலாம். அதே போன்று எங்கிருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312-77-5001. அதே போல 0312-77-5111 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சியை வந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் கமெண்ட்ஸ்கள் பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இப்போ அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? சுந்தர். எப்படி இருக்கீங்க சுந்தர்? தங்க சுந்தர் பாடல் தெரியல,
1: கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க.
0: இல்ல, அதாவது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரும்ப நாம பேசிருந்தனா கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியல,
1: கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு.
0: ஆனா நீங்க ஊர் பேர் சொன்னீங்க, சரியா சொல்லிட்டேன். சரி, ஓகே சுந்தர், எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க?
1: நலமா இருக்காங்க? இல்ல, நலமா.
0: இரவு நேரம் சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் இல்லம்மா, இரவு வேலை தானேமா.
0: வேலை செய்துட்டு அப்படியே ஷோ கட்டிங்களா?
1: சந்தோஷமாக
0: பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் இது வில்லு பாட்டுக்காரன் திரைப்படத்துக்காக இசைஞானி இளையராஜவனிசில் வருகின்ற பாடல்.

0: உத்தியோகபூர்வமான மோகனால் வழியாக இணைந்து கொண்டு உங்களோட கமெண்ட்ஸ் கிளப் பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ் கிளை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். இப்போ நிகழ்ச்சியில் நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம். வணக்கம், ஹலோ, வணக்கம். சரி, ஓகே, மற்றும் ஒரு சொன்ன வந்திருக்கிறாங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். யார் இது? விலங்குல என்ன பெயர் உங்களுக்கு? ஃபாரூக். எப்படி இருக்கீங்க ஃபாரூக்? முதல் தடவையா பேசுறீங்களா? அப்படியா, சரி, ஓகே. ரொம்ப பயமா இருக்கலாம் உங்களுக்கு. சரி சரி, அப்பெல்லாம் பயப்படாதீங்க, நான் ஒன்னும் செய்ய மாட்டேன்
1: உங்களை.
0: சரி, ஓகே ஃபாரூக், யார் யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க? சரி, உங்களுக்கு மட்டுமா? சரி, ஓகே, ரொம்ப நன்றி. முதல் தடவை வந்து நம்ம பேசும் போது கொஞ்சம் தடுமாறதான் செய்வோம் இல்லையா? சரி, ஓகே, அந்த நர்வஸ் எல்லாம் நீங்க விடுத்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி என்னோட பேசுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு நீங்க கேட்கற மாதிரியான பாடல்கள் எல்லாம் தரதுக்கு தயாராகவே இருக்க. இப்ப நம்மளோட முகநூல் வழியாக இருக்கும் சொந்தங்களையும் இணைந்து கொள்வோம். அன்பான இரவு நேர வணக்கம் மக்கள், நிகழ்ச்சியுடைய பாடல் திரைகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல விரும்பி கேட்டு மங்களேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. தெய்மோதரையில இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அப்பா ராமசாமி, அம்மா மகேஸ்வரி, மனைவி அரியமலர், மகள் அனன்யா, அதே போன்று சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கோங்க. அழகா இருக்கீங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அன்பான இரவு நேர வணக்கம், வணக்கம், நான் தர்ஷினி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. பகவந்தராஜன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? அன்பான இரவு நேர வணக்கம், நான் கேரளினாலிருந்து சுகந்தி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று மாத்திலிருந்து வாரிய போல நீல மேகம் தேவி வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான இரவு நேர வணக்கம் மீப்பிடி கந்திலிருந்து சுது, கலா, சுஜீதன், பிரதீப், பிரியா, அதே போன்று சந்தன், அன்ஷிகா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல அன்பான இரவு நேர வணக்கம் சிவானி, நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்குது, பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக மனோகரி வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி மனோகரி. அதே போல கஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இரவு நேர வணக்கம் அக்கா, நான் போடேஸ்ல இருந்து விதுஷன், வளமை போலவே நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா. அம்மா அனோமா, அப்பா ராஜா, தம்பி சபிலாஸ், உறவினர்கள், அதே போன்று சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி விதுஷன். அதே போல சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு ஆரம்பத்தில் இதே ரத்தினம் வந்திருக்கிறாங்க. சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பின் அறிவிப்பாளினி சிவானி மற்றும் அபிமான நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான இரவு நேர வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வளமை போன்ற நிகழ்ச்சியோடு பொத்துவில் 16 ஏகே வீதியில் இருந்து அர்னிஷா மற்றும் வஸ்லான் வஸ்லி மற்றும் பவாத், அதே போல அஃபான் மற்றும் முஜாஹிர் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவிளையமான இரவு நேர வணக்கங்களோடு சுப்பையா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. இது செவ்வாய் ரகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ்.

0: வணக்கம்.
1: யார் இது?
0: இருக்கீங்களா?
1: ஓகே நிக்லஸ், சொல்லுங்க அடுத்த மாசமான பாடல் வர போகுது. யார் யாரை எடுத்துக்கலாம் போறீங்க?
0: மனைவி ரெட்டினா, மகன்மார்கள் பிரதீஷ்வதி, மருமகன் பிந்துஜன் கமல், பேரப்பிள்ளை லட்சுமாவேலியும், பக்கத்துல அருள் இருக்காரு, இதுல மெக்கானிக் சிக்மா இருக்காரு, பக்கத்து ஹோட்டல்ல சரஸ் இருக்காரு, சிவா டெய்லர்ஸ்ல சிவா இருக்காரு, சலூன்ல ராஜ் இருக்காரு, சரவண பவன் இருக்காரு, சுசாந்த் பிரசாந்த் மற்றும் மக்கள் வசந்த உறவுகளுக்காக வேண்டியும், நம்மளுக்குள்ள ஜோஸ் மோட்டர்ஸ்ல இருக்காங்க அவங்களுக்காக வேண்டியும், லூகா சாஸ்திரியருக்காக வேண்டியும், மற்றும் மெக்கானிக் ரஞ்சிக்காக வேண்டியும், சகிலாவுக்காக வேண்டியும், வசந்தம் கலையுலக நண்பர்கள் அனைவருக்காக வேண்டியது.
1: ரொம்ப நன்றி நிக்லஸ், நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு போய்க்கு.
0: நன்றி
1: நன்றி. வருகிறது பாடல் இது, காக்கி சட்டை திரைப்படத்துக்காக.
2: பாழப்பழ தோலுரிச்சு பானையில ஊற வச்சு

0: செவ்வாயகம் கண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற பேக் டு பேக் பாடல்கள் அப்படி துள்ளலிசை பாடலாம் அப்படியே கேட்டு வந்திருக்கோம். இந்த பாடலை கேட்டவனுக்கு எனக்கு வந்து சேனலா இருக்கவே முடியல, அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வைப் ஆகி நானுமே டான்ஸ் பண்ண தாங்கினேன். இதே போல நீங்களும் டான்ஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தொடர்ச்சி 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம் இது வசந்தம் எக்ஸ்பிரஸ். எங்க இருந்தாலும் இந்த பக்கம் வாங்க, சந்தோஷமா பேசலாம். நேரம் 8 மணி கடந்து 19 நிமிடமாகும். இந்த விலை அழைப்பில் ஒரு சந்தம் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: சந்தோஷமான வணக்கம்.
1: ஹட்டன் வெஸ்ட்போன்ல இருந்து வினா பேசுறேன்.
0: ஓகே வினா, எப்படி இருக்கீங்க? வினா
1: நல்லா இருக்கேன் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கேன் வினா.
1: பாடலாம் வேற லெவல் அக்கா.
0: ரொம்ப நன்றி வினா. எப்படி இருக்கீங்க? நம்ம இரவு நேரம் சமைச்சிட்டீங்களா?
1: சமையல் எல்லாம் முடிஞ்சிச்சு அக்கா. லைன் எடுத்துட்டு சாப்பிடுவோம் இருக்கோம் அக்கா.
0: அட அட அட அட, பேசிட்டு சாப்பிடுவோமே இல்லையா?
1: ஆமா அக்கா, அதை விட என்ன அக்கா சந்தோஷம்.
0: அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட எல்லாம் பேசினதுல.
1: என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச பாட்டு பாட்டீங்கக்கா.
0: அப்படியா,
1: அப்பதாக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாரு.
0: இந்த படம் கேட்டு நல்லா இருக்கும் அப்படின்னா அடுத்த முறை இனிமையான பாடல் வர காத்திருக்கு. யார் யாரும் இணைந்து கொள்ள போறீங்க?
1: கணவர் ஜெகனுக்கா, மகன் லோசனிக்கா மற்றும் வசந்தம் கேட்கிற அனைவருக்கும் உங்களுக்காக.
0: ரொம்ப நன்றி வினோ, நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு
1: நன்றி அக்கா. பாய் அக்கா.
0: நன்றி, பாய். இதே போன்று நீங்களும் சந்தோஷமா பேசலாம். நீங்க நினைக்கூடிய பாடல்கள்லாம் அப்படியே நானும் தர்றதுக்கு ரொம்ப அவ்வளவு ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். இப்பவும் கூட ஒரு இனிமையான பாடத்தை கேட்க போறோம். இந்த பாடல் கேட்டு அப்படியே டான்ஸ் பண்ணிட்டு வாங்க.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் இரவு 8 மணி கடந்து 26 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8. அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அர்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில ஒரு சூப்பரான பாடல் அப்படியே கேட்டுட்டு வந்திருக்கிறோம். சிவாரகம் கொண்டு வரும் வசந்தம் மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரமிரவு 8 மணி கடந்து 32 நிமிடம் ஆய்கொண்டிருக்குது. 9 மணி வரைக்கும் எழுந்திருக்கலாம். எனவே ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்குது. எனவே இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். காலர் லைன் வந்து அடுத்தடுத்து ரொம்பவே பிஸியா இருந்துட்டே இருக்குது. லைன் கிடைக்கல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னுச்சுனா உங்களை போல ரசிகர்கள் சிவாயரகத்துக்கு அதிகமானவர்கள் இருக்கதால வேண்டி ஒரு சிலருக்கு லைன் கிடைக்கும், ஒரு சிலருக்கு லைன் கிடைக்காமலும் போகலாம். அவங்களாம் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க முகநூல் வழியாக இருந்துக்கணும். உங்களோட பேர் விவரங்கள் அப்படியே நீங்க பகிர்ந்து கொண்டீங்கன்னா அதையுமே நான் நிகழ்ச்சியில சேர்த்து கொண்டு போய் எனக்கு காத்திருக்கின்றேன். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் சிவானி. சண்முகராஜா பல்லகண்ணன்.
0: சந்தோஷமான இரவு நேர வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கும்.
0: சாப்பிட்டீங்களா இரவு நேரம்?
1: இல்ல இல்ல, பாட்டு கேட்டு முடிச்சா சாப்பிடும்.
0: அடடா, பாடுற எல்லாம் கேட்டு முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க அதே சந்தோஷத்தோட சாப்பிடுவோம் இல்லையா?
1: ஆமா ஆமா, நீங்க போன பிற்பாடு, அதுக்கப்புறம் மத்த பாட்டு, மத்த நிகழ்ச்சி.
0: வழி அனுப்பி வச்சுதான் சாப்பிடுவீங்களா?
1: ஆமா.
0: சரி ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீட்டுல?
1: உங்களுக்காக
0: நன்றி பாய். இந்த நேரம் மற்றும் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம் உமாச்சந்திரனா? சந்தோஷமா இருக்கிற உமாச்சந்திரனா, இன்னைக்கு பேரு சொல்லிட்டு
1: உமாச்சந்திரன்
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியிலுடைய பாடத்திருவிழம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதா சொல்லிருக்கீங்க. அடுத்த ஒரு சூப்பரான பாடம் வர காத்திருக்கு. யார் யாரு நினைத்து கொள்ள போறீங்க? நீங்கள் கேட்டவை திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: உலகின் எனக்கு
1: மருமகன் என்ன சொல்றேன், அடியே நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பு நம்ம கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறது.
2: கேட்டுச்சா, உன் இடுப்பு எலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா?
1: ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே, உன் முதுகெலும்ப பொல பொலன் உதித்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்குவேன் ஜாக்கிரத.
3: ஐயோ, அந்த பயமா இருக்கு.
4: என்னடா பண்றது, ரெண்டு எலும்பு கூடுக்கு மாத்தியில வந்து மாட்டிட்டோம்டா.
1: என்னடா முணுமுணுக்குறா?
4: ஓ, முதுகெலும்ப நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா?
1: அப்படியா சொல்ற? அடியே, தன்னா பின்னான்னு அலையில கண்ணாமணி ரெண்டையும் தோண்டி கையில குடுத்து போடுவேன். ஆமா, எம்மட

0: நிகழ்ச்சியினுடைய இறுதி நேரத்துக்கு அப்படியே நாங்க ஒரு மாய் வந்துட்டோம். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: என்ன
0: பெயர்மா?
1: என்ன
0: பிட்டா? சரி ஓகேமா, சொல்லுங்க. நிகழ்ச்சியில அடுத்த முறை சொல்றேன் பாடல் வரப்போகுது. யார் யார் இணைந்து கொள்ள போறீங்க? ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொடுமைக்கு. விளங்கலமா?
1: ஒரு பாடல் தெரியும்.
0: என்ன பாடல்?
1: என்னோட ராசி.
0: விளங்கலமா?
1: என்னோட ராசி.
0: சரி ஓகேமா, அந்த பாடல் தர நான் முயற்சி செய்றேன். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. இந்த நேரம் மற்றும் ஒரு நேரம் வந்திருக்கிறாங்க. இறுதி நேயர் யாருன்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் வீடனையா, ரொம்ப நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு. வந்தாயிடு வரலாம் கிடைச்சிட்டு.
0: சரி ஓகே, எப்படி இருக்கீங்க வீடனையா?
2: நல்ல சுகமா இருக்கிற. நீங்க எப்படி இருக்க? அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி.
2: நேரத்துல இன்னும் ஒரே இதா கேட்டுக்கொண்டு இருக்கேன். அருமையா கேட்டுக்கணும். அருமையான பாடல்கள் முடிஞ்சா இந்த பாடல தான்.
0: பசந்த
2: கால பறவையில செம்பருத்தி செம்பருத்தி பூவை பூவில பெண்ணொருத்தி.
0: அந்த பாடல் காலை நேரத்தில் ஒளிபரப்பாகியது.
2: அப்படியோ?
0: ஆமா, ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி. சேர்த்துக் கொள்ள வேணாதா?
0: கண்டிப்பா சேர்த்துக் கொள்ளுங்க.
2: ஆதித்யா அமிந்து அமிந்து ஜெமாயா ரொசலகம குசுராஜா கொழும்பு பன்னெண்டு மலர் இளவட்டாரங்குரசன் கந்த வசந்தகுமார் மதுர ராஜமாணிக்கன் ராஜேந்திரன் வழிபாடு செல்வராம் பத்தல ஐயகன் கிருஷ்ணமத்தன் நாட்ட விஸ்வன உமாச்சந்திரன் ரஜா சஹாரா முந்தசேகர் ரிஸ்கா அருள்மொழி நெரில் அது போல சாம்குமார் முனராகல தனலக்ஷ்மி பாலச்சேன பத்மா இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் விசேஷமா உங்களுக்காகவும் கேட்போம். நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொடுமைக்கு நன்றி. வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியோடு இறுதி நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நேரமும் கூட ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு மீண்டும் நிகழ்ச்சி உள்ள வரலாம்.

கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இறுதி நேரத்துக்கு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். இந்த நேரம் முகநூல் வழியாக இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் இணைத்துக்கொள்வோம். அன்பான இரவு நேர வணக்கங்களோடு கருங்காலிச்சோலிலிருந்து மில்டன் வந்திருக்கிறாங்க, பருத்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க, அன்பான இரவு நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை வலாங்குடியிலிருந்து குமாரி வந்திருக்கிறாங்க, ஹெட்டனது நவீன் வந்திருக்கிறாரு, கேரளின் ஆகாஷ் வந்திருக்கிறாங்க, நிர்மலா பால நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல பதிலிருந்து திவாகர் வந்திருக்கிறாங்க, அன்பான இரவு நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பன்னீபுரம் மணிகடன் வந்திருக்கிறாரு, சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. மனோ வந்திருக்கிறாங்க, கடவுளிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா. அதே போல அன்பான இரவு நேர வணக்கம் மக்க சாங்ஸ் எல்லாம் சூப்பர், எனக்கும் சூப்பரான பாடத்தாங்கன்னு சொல்லி பிளத்கோபிடியில இருந்து சிந்துஜன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை தெமோதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் வந்திருக்கிறாங்க, கொழும்பு ஹாமர் வீதியை சேர்ந்த மஞ்சுளா இன்றைய தினம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக கணவர் மனு மற்றும் மகள் துஹா, மகன் லிதுஷிகன் மற்றும் தெமோதரை அம்மா மீனாட்சி, தங்கை ரூபி, அதே போல ரூபா, மச்சான் விஜய், தம்பி ரோபின், மச்சான் சோபனா, மகன் கோகுல் ஆதித்யா, அதே போன்று மருமகள் ஆதர்ஷனா ஆகியோரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவி தின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போன்று அன்பான இரவு நேர வணக்கங்களோடு மங்களேஸ்வரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க, அப்பா ராமசாமி, அம்மா மகேஸ்வரி, மனைவி அரியமலர், சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான இரவு நேர வணக்கங்களோடு மஃபூத் நகர்லேருந்து கின்யா நசூர் வந்திருக்கிறாங்க, தேவி வந்திருக்கிறாங்க, அதே போல மதுரையிலிருந்து சண்முகசுந்தரம் வந்திருக்கிறாங்க, அதே போல இந்துக்களிலிருந்து அரசு வந்திருக்கிறாரு, ரசலகம குசல் ராஜா வந்திருக்கிறாங்க, அன்பான இரவு நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல மனோகரி வந்திருக்கிறாங்க, அன்பான இரவு நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சுப்பையா வந்திருக்கிறாரு, அதே போல சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு தூத்துக்குடியில் சி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. இன்றினாலும் நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு திறந்த மலைக்கு வரைக்கும் பாடலும் நானும் நிகழ்ச்சியில் விடைபெற்று செல்ல போகின்றேன். தொடர்ந்தும் வசந்த நிலா நிகழ்ச்சிக்காக உங்களுடன் சங்கர் புஷ்பராஜ். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆஜி சிவானி. நன்றி சொந்தங்களே, குட் நைட்.

நன்றி சிவானி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்போது முதல் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது சரியாக 9 மணி.

0: மலையோரம் வீசும் காற்று, மனதோடு பாடும் பாடல் கேட்குதா? செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 01127755001 அல்லது 01127755111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் விருப்ப பாடல்களையும் கூட நீங்கள் பதிவிடலாம். இப்போது அழைப்பில் முதலாவதாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இது?
1: நான் சப்புமார் கந்த பெரிய சிங்கான வசந்தகுமார் பேசுறேன்.
0: வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, வசந்தகுமார், நானும் நலமாக இருக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு இந்த நாள் எப்படி போனிச்சு வசந்தத்தோட?
1: இந்த நாள் வசந்தத்தோடயே தான் போனது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருந்தேன்.
0: அப்படியா?
1: அருமையான பாடல்கள்.
0: ஆஹா,
1: எல்லா பாடல்களும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையாக இருந்தது.
0: அப்படியா? சிறப்பு சிறப்பு.
1: சிவானிக்கு வாழ்த்துக்கள்.
0: சரி, யாரெல்லாம் வினைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: அடுத்த பாடலை கேட்பதற்காக தோப்பு குத்துக்கடை ஈடன் வர்த்தனை ஐயா கண்ணு நீர் கொழும்பு சாயம்குமார் தலைவர் கலை கிருஷ்ண பக்தன் ராஜமணி ராஜேந்திரன் உமாச்சந்திரன் முத்தாஜ்யோக அருள்மொழி பிரசர் ராஜ்குமார் அமபுதி ராசையா வெளிமட செல்வராம் இவர்களுக்காக கேட்போம். எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: என் வாழ்விலே வரும் அன்பே வா, என் வாழ்விலே வரும் அன்பே வா, கண்ணே வா நிலா முகம் கண்டேன் வா, ஒரே சுகம் நான் காலும் இன்பமே, என் வாழ்விலே வரும் அன்பே வா. பாடல் தர முடியுமா?
0: யாருக்காக இந்த பாட்டு? செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இந்த இரவு அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இடைக்கால பாடல்களோடு உங்களை கட்டி போட காத்திருக்கிறேன். கொஞ்சம் சோகம் இருக்கும், அங்கங்க சந்தோஷம் இருக்கும், மறந்து போன கவலைகளை கூட கொஞ்சம் தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ தொடர்ந்து மினைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கோம். பொதுவாக இந்த இடைக்கால பாடல்களை கேட்கும்போது நாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாலும் மனதுக்குள் ஒரு சோகம் தெரியாமலே ஊடுருவோம். அது சோகமாக இருக்கலாம், இல்லை அந்த இடைக்காலத்துக்குள்ளே நம்மளை ஈர்த்து செல்றதா இருக்கலாம். இது ரெண்டையுமே வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். காரணம், அந்த இசையும் அந்த இசையை நமக்கு தந்தவர்களும் அந்த பாடல்களுக்கு உயிர் கொடுத்த பாடகர்களும் தான் இதுக்கான முழு முதல் காரணமாக இருக்கும். காரணம், இசைகளோடு சேர்ந்து இறைச்சலையும் கேட்டு பழகிட்டோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த இதமான இசைக்கருவிகளில் மீட்டும் போது வந்த இசை காதுகளுக்குள் வந்து நுழையும் போது அது நம் செவிகளுக்கு மட்டுமல்ல இதயங்களோடும் கதை பேச செல்லும். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில். அழைப்பின் ஏற்படுத்துங்க 0312-2775-0001 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாக இணைந்து கொள்ளுங்கள். அங்கே ஃபேஸ்புக் போனீங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு இருக்கும். அதன் கீழே உங்களோட கருத்துக்களை, உங்கள் பாடல் விருப்பங்களை பதிவிடுங்க. சேர்த்துக்கொள்வதற்கு நானும் ஆவலாக இருக்கிறேன்.

தமிழ் மணக்கம் வசந்தம் FM 102.8.

காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. நீங்களும் என்னோட இணைந்து கொள்ளலாம். இந்த நாளில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் அல்லது பாடல்களோட நினைவுகள்னு எல்லாவற்றையுமே பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோட ஆகவும் இணைந்து கொள்ளலாம். பார்க்கலாம் யாரெல்லாம் வந்திருக்காங்க வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாக அப்படின்னு சொல்லி. அன்புடன் இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி ஜான் சித்திரன் கந்தப்பிள்ளையிலேருந்து வந்திருக்காங்க. ஆயண்ணா இரவு வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதன் குடும்பம்னு சொல்லி கொட்டகலையிலிருந்து வந்திருக்காங்க. முத்தையா காளிமுத்து வந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாமிமலை சிங்காரவத்திலிருந்து டி கே தினேஷ் வந்திருக்காரு. வணக்கம், அருமை, சிறப்பு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தர்மகுல ராஜா குரு வந்திருக்காரு. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் பகவந்தலாயிலிருந்து நிகழ்ச்சியுடன் நினைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி கருப்பையா கலைச்செல்வன் வந்திருக்காங்க. புஷ்பராஜ் சார், நிகழ்ச்சியோடு நாங்களும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கழுதாவலையிலிருந்து சுந்தரம், சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் நிகழ்ச்சியோடு புத்துவிலிருந்து ஜமால்தீன் வந்திருக்காரு. இனிய இரவு வணக்கம் கின்யா மருஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காங்க. இனிய வணக்கம் அச்சலூர் தேவிபுரத்திலிருந்து மோகன் வந்திருக்காராம். அன்பான இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு. இதுமான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி சென்னையிலிருந்து வந்திருக்காரு சிவராம் நாகராஜன் வந்திருக்காங்க. ஆயண்ணா இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹட்டன்லேருந்து நவீன். அன்பான இரவு நேர வணக்கம் சொல்லியிருக்காரு சக்தி. இனிய இரவு வணக்கம், நான் மூதூர் பட்டித்திலிருந்து வடிவேல், வசந்தம் வானொலியின் அபிமான நேயர். வசந்த நிலாத்தரம் செவ்வாய் ராகத்தோடு எனக்கும் ஒரு நல்ல பாடல் தாருங்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க பசரியூர்லேருந்து பாலச்சந்திரன். அது மட்டும் இல்லாமல் அன்பான இனி இரவு நேர வணக்கம் சொல்லியிருக்காரு அக்கறைப்பற்று டாப் டெய்லர் நிசார் வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் எங்களோட செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு.

0: செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த இரவில் நீங்களும் என்னோடு இணைப்பினை ஏற்படுத்தலாம். மலையுங்கள் 0112 2775 0001 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிறங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியே இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோட ஆகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் ஒருவர், வணக்கம். வணக்கம், யார் இது? கணேஷ். எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க கணேஷ்? நன்றி.
1: உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைந்து கொள்ள போறீங்க?
1: மனைவி சாம்ரா தேவி, இந்த மூத்த புத்திரன் ரமேஷ் குடும்பத்தினர், தமிழா குடும்பத்தினர், எந்த கடைசி புத்திரன் பரிஷ் குடும்பத்தினர், எந்த நண்பர்கள், அடுத்த வீட்டிலேயே உங்களுக்கு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அடுத்த வீட்டிலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: வணக்கம் வணக்கம். அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு வணக்கம்.
1: குடும்பம் எல்லாருக்காகவும்,
0: எல்லாரும்
1: வசந்தங்களுக்கும், அனைத்து உள்ளங்களுக்கும்
0: ஆஹா, நன்றி நன்றி.
1: எனக்கு ஒரு பாட்டு வேணும்.
0: அதானே, இவ்வளவு நேரம் சொல்லும் போதே நினைச்சேன், என்ன பாட்டு வேணும்?
1: வாழ்வே மாயத்துல இருந்து தேவி சிறு தேவி.
0: வாழ்வே மாயமே உங்களுக்கு அப்படி ஒரு பாட்டு படத்துல இருந்து?
1: அந்த காலத்தில் எனக்கு வாழ்வே.
0: ஆஹா, அந்த காலம் போது இப்ப எத்தனை வருஷம் இருக்கும்?
1: 84 85.
0: வேற நினைவு இருக்கா உங்களுக்கு?
1: அந்த ஞாபகத்துல அந்த பாட்டு.
0: சரி, என்ன பாட்டுன்னு சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க.
1: தேவி
0: ஸ்ரீதேவி,
1: தேவி
0: உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை. ஓகே, உங்களுக்காக அந்த பாடல தர முயற்சிக்கிறேன், கேட்டுட்டு இருங்க. நன்றி
1: நன்றி
0: வணக்கம். சரி, நீங்களும் இணைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கோம். செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா இதமான பாடல்களோடு நிமிடங்களை மிக மெதுவாக கடந்து சென்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு இரவுக்காய் இத்தனை நாட்கள் காத்திருந்திருப்போம் இல்லையா? இந்த நாளுக்காய் எத்தனை நாள் காத்திருந்திருப்போம்? எல்லா நாட்களையும் விட செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா கொஞ்சம் இனிமையானது தான். செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா கேட்டுட்ருக்கீங்க. நேரம் இப்போது சரியாக 10 மணி.

0: செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த இரவு பொழுதில் நீங்களும் என்னோடு அழைப்பினை மேற்கொண்டு இணைந்து கொள்ளலாம். மலையங்கள் 0312 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் என்னோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்
1: சார். வணக்கம், நான்
0: ஓ விஜயத். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? உங்களோட இந்த இரவு பொழுதுல அப்படியே கடற்கரை ஒரு பக்கம் ரேடியோ தூக்கி கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே கடல் அலைய பார்த்துட்டு பாடல் கேட்கற பழக்கம் எல்லாம் இல்லையா?
1: அப்படி எல்லாம் பாடல்கள்ல எல்லா பாடல்களே அதே நினைப்பு வந்து
0: அதே நினைப்பு
1: வந்து அதெல்லாம் பழைய காதல் போன்ற டைம்ல
0: பொதுவாக காதல் வந்து ரொம்ப இனிமையானது, இதமானது, மிருதுவானது, மென்மையானது, மேலானது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசலாம். ஆனால் இந்த ஒரு காதல் பாடல் இப்போ சோகமாக ஆரம்பித்து கொஞ்சம் சந்தோஷமாக போகலாமே அப்படிங்கும்போது, இந்த ஒரு காதல் பாடல்கள் எப்போ கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடைக்கால பாடல்களில் ஒரு தனி சுகம்தான். ஸோ உங்களுக்காக வரப்போகிறது ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் ஒரு பாடல். கேட்டுட்டு வாங்க.

காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த இரவு பொழுது பல பேரின் பழைய நினைவுகளை மீட்டி பார்க்க உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 80களில் வந்த பாடல்கள் தான் நாம் தர்றது வழக்கம். அப்படி இருக்கும்போது 80களில் காதலித்தவர்கள் அல்லது 80களில் ஏற்பட்ட காதல் தோல்விகளை எண்ணி வருந்தியவர்கள் இப்போது அந்த காதல் தோல்வியையும் அல்லது அந்த நேரத்தில் இருந்த நினைவுகளையும் கொஞ்சம் மீட்டி பார்க்கலாம். காரணம், அழகிய நினைவுகளை மீட்டி பார்க்க வயதில்லை கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்களும் என்ன பண்ணலாம், என்னோட இணைந்து கொள்ளலாம். அழைப்பின் ஏற்படுத்துங்க 0112-275-0001 அல்லது 0112-275-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். பொதுவாக இந்த நாள் பல சிறப்புகளை உங்களுக்கு தந்திருக்கும். அந்த வகையில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாக. இனிய இரவு வணக்கம், அன்பான அறிவிப்பாளர் சங்கர் புஷ்பராஜ் அண்ணா, நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. பேர்வலையிலிருந்து அஹமத் மாவத்திலிருந்து நசார் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள். வாகரையிலிருந்து சிவேந்திரன் வந்திருக்காங்க. அன்பான இனிய இரவு வணக்கம் தம்பி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. பலாங்குடையிலேருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்காங்க. கந்தலாய்க்கே ஒய்தி, அன்பான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சியோடு நானும் அப்படின்னு சொல்லி உன் வருகையினும் நாட்களை மணி தவறாமல் நான் காத்திருந்த நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிர்மலா பாலா வந்திருக்காங்க, இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, இரவு நேர வணக்கம், நான் தேஜா. எப்பவும் போல சாப்பிட்டீங்களா அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் எனக்கும் வீட்டில் இருக்க அனைவருக்காகவும் வந்து பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து வசந்தத்தின் செல்ல குட்டியாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம், நானும் வசந்த நிலாவோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு மாலா பெனாட் வந்திருக்காங்க ஹேட்டன்லேருந்து. இரவு வணக்கம் சொல்லி வந்திருக்காங்க லலிதன் வந்திருக்காரு. இனிமையான இரவு நேர வணக்கம் சகோதரா அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா கணபதி மனோகரன் வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம், ஊர்குடவத்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காரு. அன்பான வணக்கம், இனிய இரவு வணக்கங்கள் சொல்லி இரா ஒரு நாளிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆயண்ணா அன்புடன் இனிய இரவு வணக்கம், நான் லிந்துலை உவாக்கலையிலிருந்து ஜெகதீசன் அப்படின்னு வந்திருக்காங்க. அவங்க மகன் பஜீந்திரன், அப்புறம் திவ்யாஷன் மற்றும் வசந்த நிலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க எல்லாருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கம் சொல்லி அக்கரைப்பற்றிலிருந்து கிருஷ்ணபிள்ளை வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இணைந்து கொள்ளுங்க. அடுத்ததான் வந்து எனக்கு எப்போதுமே இந்த வசந்த நிலா அதுவும் செவ்வாய் ராகங்கள் தரும் பொழுது இந்த ஒரு பாடல் எப்போவாவது நான் தரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரஜினிகாந்த் அவர்களோட பாடல்கள் கேட்டாலே ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? அதுவும் ஜானி படத்தில் வந்த இந்த பாடல், நான் சின்ன வயதில் பார்த்துருக்கேன் இந்த ஜானி திரைப்படம். அதுக்கு பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகாக இந்த பாடலை மீண்டும் கேட்கும்போது அந்த பாடல் எப்போது கேட்டாலுமே அந்த ஒரு இன்பம் இருக்கும். ஸோ உங்களுக்காக வருது அந்த பாடல். பாடலை தொடர்ந்து என்னோட இணைந்து கொள்ளுங்கள்.

0: செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளலாம். என்னோடு 0312-2775-0001 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார் வணக்கம்?
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: எனது அன்புமகன் இன்பம் துன்பம் சுகம் துக்கம் எல்லாம் கடந்து 12 காலம் வாழ்ந்து எந்தவித குறைந்து வசந்தம் பணியாற்றி வருகின்றது. நான் மனதில் கலந்து எனது நல்லாசிரியர் மகன் வாழ்த்துக்களின் மகன் சோமலை கிரேங்கரா மாணிக்காயிருந்து கோணம் ஐயா சாய்த்து வருகிறேன்.
0: ஓம் நலமாக இருக்கிறேன். அப்புறம் உங்களோட வாழ்க்கை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: அப்படியே போயிட்டு
0: பாடல் போடும் போது அப்படியே பழைய பாடலை
1: நினைவுபடுத்துறீங்கன்னா கடந்த பாடம் தியேட்டர்ல பார்த்த சிலையில பார்த்த படங்கள் எல்லாம் நானும் காதல் கல்விதான் அந்த காதல்
0: அதிகம் முறை என்ன திரைப்படம் பார்த்திருக்கீங்க நீங்க திரையரங்கில்?
1: அதிகமாக எம்ஜிஆர் மக்கள் எம்ஜிஆர் வாங்கி இருக்க அந்த பழைய படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோமா. கூறியிருந்தா எம்ஜிஆர் படம் தான் எனக்கு
0: விருப்பமான படம். சரி, சிறப்பு சிறப்பு ஐயா. அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க?
1: ஓ மகன், எனக்கு முடிஞ்சவங்க கஷ்டம் இல்லாடி தாங்கோ என்ன பாட்டு எங்கே நிம்மதி நிம்மதி தேடி பார்த்தேன் அது எங்கே யார் யாரும் வந்தாங்க என்ன சொன்னாங்க என்னத்த செய்ய என்னத்த பண்ண மனுஷனுக்கு நிம்மதி எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன் அது எங்கே. இந்த பாட்டமா முடிஞ்சா தாங்கோ இந்த பாட்டமா உங்களோட காயத்தை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தா உங்களோட உங்களோட கலைப்பதற்கு மகன் நாங்கள் புண்ணியாசிரியர் போனோம். மகன் கிடைக்க ரொம்ப சந்தோஷமா இந்த பாட்டமையில அன்பு மனுக்காகுமா மற்றும் மண்டல் வசிக்கும் மூன்று பிள்ளைகளுக்காகவும் தீவிரம் சேர்த்திருந்தால் மருமக்கள் மதிப்புகளுக்காகவும் மாணிக்கை வசிக்கும் மூன்று பிள்ளைகளுக்காகவும் தீவிரம் சேர்த்திருந்தே வசிக்கும் மருமகன் மதிப்புக்காகவும் மற்றும் எனது அன்பு மகன் வசந்தம் வானொலியின் அறிவிப்பாளருமாய சங்கம் முக்கியவாய் அவர்களுக்காகவும் மற்றும் சின்னையா மாதவும் இது சகாயப்புகளுக்கும் ராஜலட்சுமிக்காகவும் மற்றும் மாணிப்பா ஜெயக்குமார் மேக்கவும் எனது தலைமையிருக்கும் குடும்பத்திற்காகவும் மற்றும் வசந்தங்களுக்கு உயிரங்களுக்காக சிறப்பு மகன்.
0: நன்றி நன்றி நன்றி ஐயா.
1: நன்றி.

எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று தேடி பார்த்தேன். அது எங்கேயும் இல்லை. இந்த நிம்மதியை நீங்கள் எங்கேயோ தேடினீங்கன்னா என்றைக்குமே கிடைக்காது. இந்த நிம்மதியை உங்களுக்குள்ளே தேடி பார்க்கேன், அப்போது கண்டிப்பாக அந்த நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்மளோட நிம்மதியை வேற எங்கேயோ தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது என்றுமே நமக்கு வராது. இது ஐயா இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போதே சொல்லலான்னு நினச்சேன், பட் ஐயாவே பேசிட்டாரு. அதனால் பாடல் முடிஞ்சதும் இந்த ஒரு விடயத்தை உங்களுக்காக சொல்கிறேன். உங்கள் வாழ்விலும் நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னால் பிறரை சார்ந்து அந்த நிம்மதியை தேடாதீங்க. அப்போது அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் நிம்மதியாக இருந்தாலும் போக போக அது ஒரு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்குள் நீங்கள் நிம்மதியை தேடுங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இணைந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க 01212775001 அல்லது 01212775111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக்கில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சூப்பர் சாங் செலெக்ஷனுனா வாழ்த்துக்கள் வசந்தம் எஃப்எம் அப்படின்னு சொல்லி லிங்கம் தர்மலிங்கம் வந்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்கரன் வந்து ஒரு இதயத்தை பரிசாக கொடுத்துட்டு போயிருக்காரு. இனிய இரவு வணக்கம், பட்டிக்குலோலிலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னுதுரை கோசலை வந்திருக்காங்களாம், கோசல குமாரி வந்திருக்காங்க. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அன்பான இரவு நேர வணக்கம், கொட்டகலையிலேருந்து சந்தியாகு மனைவி மரியா மகன் டயன்சன் என்தினி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராபின்சன் மகள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்சி கிரேசி அம்மா கமலம் எல்லாரையும் இணைத்து கொள்ள சொல்லி ஒருவர் வந்திருக்காரு. சரி, வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தான் சந்தியாகு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சந்தியாகு தான் வந்திருக்காரு. சரி, நீங்களும் என்ன பண்ணுங்கள், இப்போது மிக முக்கியமான ஒரு கட்டத்தை நகர்ந்து கொண்டே போகிறோம். இந்த நேரம் மெதுவாக போயிட்டு இருந்த நேரம் அப்படியே கொஞ்சம் வேகம் எடுத்து போன மாதிரி எனக்கு தோணுது. செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஒரு பாடல்

சொல்வேன், ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இறுதி மனத்தி அலத்துக்குள் நமது வசந்த நிலா, நீங்களும் அழைப்பினை மேற்கொள்ளுங்க. 0312 2775 0031 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம்
1: அன்பான, இரவு நேர வணக்கம்.
0: இரவு நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். கொழும்பு 14 இருந்து மும்தாஸ் பேகம்.
1: ஆமாம்,
0: காலையும் நீ மாலையும் நீங்கிற மாதிரி. அப்புறம் எப்படி போனுச்சு உங்களுக்கு இந்த செவ்வாய் ராகங்களோட நாள்?
1: சூப்பரா போச்சு.
0: சொல்லுங்க.
1: என்ன
0: பாட்டு?
1: நண்பர்கள் படத்துல என்னுயிரே என் மனம் ஏங்குது மெல்ல.
0: யார் அந்த நண்பர்? இல்ல நண்பி, சொல்லுங்க. சரி, யாரெல்லாம் வினைத்துக் கொள்ள போறீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணருக்கா செல்ல மகளுக்கா முக்கியம் உங்களுக்காம் போனேன். நந்தகுமார் சேர்க்கான், சித்யாஸ் மேதிஸ்மா, ஜெமிலா, அருமை, பர்தா, பத்மா, ரவி, ரஹ்மா, மருந்து, குவைதி, சின்னையா, மகாதா, ஆட்டோஸ், உமாசந்த், வசந்தகுமார், பாருக், ஈடன், அப்துல் மஜி குடும்பத்தில் வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லாரும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். உறவுகள் அப்படிங்கும்போது இந்த உறவுகளை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விடயம் இல்லை இல்லையா? ஏன்னா எல்லா என்ன பண்ணாலும் எதை செய்தாலும் என்ன சொல்வாங்களோ அப்படின்னு மனதுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கும்போது அது மிக கடினமாக இருக்கும். ஆனால் சில உறவுகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில விடயங்கள்னால இல்லை சில செயல்களினால் இல்லை சில சந்தர்ப்பங்களில் நம்மளை விட்டு பிரிந்து செல்ல நேரிடும். ஆனால் ஒரு சில உறவுகள் எவ்வளவுதான் நம்மோட இருந்தாலும் நம்மை கஷ்டப்படுத்தினாலும் அந்த உறவுகள் என்றுமே ஒரு தொடர்கதையாக தான் இருக்கும் இல்லையா? இந்த தொடர்கதைகளை தொடராமல் இருக்கவும் முடியாது, உறவுகளோடு நாம் இணையாமல் இருக்கவும் முடியாது. இதுதான் இயற்கை நீதி. காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். மலைப்பை ஏற்படுத்துங்க 0312 2775 0001 அல்லது 0312 2775 0011 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கின் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. அலுவல் பயன்படுத்துங்க 0312-2-875-0001 அல்லது 0312-2-875-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
1: அழகான
0: சோக பாடல்கள்,
1: அவ்வளவு இனிமையான பாடல்கள். சோகம்
0: சுகம் கேக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கணும்னு தான் தோணுது இல்லையா அந்த பாட்டை?
1: உண்மைதான்.
0: சரி,
1: மனசுக்கு இதமாக நடந்த பாடல்களை கேட்கும் போது.
0: ஆஹா, இப்ப பாருங்க, மனசுக்கு அமைதியை தர்றதுக்காக ஒரு பாட்டும் எடுத்து வச்சிருக்கேன், அந்த பாட்டும் வரும். சொல்லுங்க.

0: சரி, யாரெல்லாம் விளையாட்டு கொள்ள போறீங்க?
1: உங்களுக்காக இன்னொரு தான்.
0: சரி, நன்றி அருள்மொழி.
1: நன்றி நன்றி
0: நன்றி.

செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய நிகழ்ச்சி நிறைவடையும் நேரத்தை நெருங்கிவிட்டோம். இன்றைய தினம் அழைப்பில் என்னோடு இணைந்து கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றிகளையும் இரவு வணக்கங்களையும் தெரிவிப்பதோடு ஃபேஸ்புக்கினூடாக இணைந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு பொழுது, இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கங்கள் சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம்.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார் இயேசு கிறிஸ்து. பாவத்தினாலும் வியாதியினாலும் தோல்வியினாலும் துன்பத்தினாலும் சமாதானம் இல்லாமல் காணப்படுவாயானால், அன்பு இரட்சகரும் உன்னுடைய மனதில் சந்தோஷம் தர வல்லவருமாயிருக்கிற அன்பு தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார்.

நான் இதை சொல்லியாகணும். நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

புதிய நாளை புத்துணர்ச்சியுடன் வரவேற்கும் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இது உங்கள் வசந்த எஃப்எம் 102.6 102.8. நான் உங்கள் அன்பு ஆர்ஜே சிவானி. ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பு, ஒவ்வொரு சூரியோதமும் ஒரு புதிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு முற்றாகத்தோடும் இந்த இனிமையான இசையோடும் உங்களை சந்திக்க வருகிறது விடியல் நிகழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். நேற்று நடந்த தவறுகளை நினைத்து மனம் தளராதீர்கள். இன்று செய்யும் ஒரு நல்ல முயற்சியே நாளைய வெற்றிக்கான முதல் படியாக மாறும். நம்பிக்கையை இழக்காத மனம் எப்போதும் தோல்வியடைவதே இல்லை. புன்னகையுடன் நாளை தொடங்குங்கள். நல்ல எண்ணங்களுடன் செயல்படுங்கள். வெற்றி உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். முடியும் என்று நம்புவர்களுக்கு முடியாது எதுவுமே கிடையாது. எனவே நீங்க நேற்று நடந்த காயங்களை எண்ணி வருத்தப்படாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய முயற்சியை ஆரம்பித்துக் கொண்டே இருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றியடையும் என்பதை நானும் சந்தோஷமாக இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் மனசந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-77-5001 அதே போல 0112-77-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொடுப்பதற்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் மதிகாலை 5 மணி கடந்து 11 நிமிடம் ஆய்கொண்டிருக்குது. ஒழிக்கவிருக்கும் பாடல் இது தலைவா திரைப்படத்துக்காக.

வணக்கங்களோடு பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் அருள் சந்திராக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு அரப்பணக்கிலிருந்து ஃபரிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு கணவர் அப்துல் ஜவா மற்றும் கந்தராய் கே உவைதின் சத்தார் சபிகா ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு பாதுக்கையில் இருந்த சின்னத்தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. துலஸ்வல பூமிகா சின்னத்தம்பி, நித்திய பிரபா ஸ்ரீதரன், சரங்க பிரபா அபிஷரன், ஈசான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சுக்லிங்கம் முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா மகாதேவன், எம் எஸ் பேருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எழியாலோட்டி சிவா ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும், டைட்டானிக் ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நீர் வணக்கங்களோடு வத்திரிலிருந்து ஐயக்கணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. கிருஷ்ண பக்தன் மற்றும் உமாச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மாத்திலிருந்து ரெனாஸ் வந்திருக்கிறாங்க, தன்னுடைய அன்பு மகள் ஆஷாவுக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பின்தனியிலிருந்து ராசையா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு மனைவி பத்மினி. தினு, தசன், வசந்தி ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதே நிலையை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கலகால இருந்து சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு கொழும்பு 15 தரிசனி குணசேகர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இந்த கலன்ஸ் அரசு வந்திருக்கிறாங்க, ஜெகதீஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போல ஹேட்டன் கேம் வழியிலிருந்து சுந்த தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவெளி அன்பு கலந்த இனிய காலை நேர வணக்கம் சகோதரி. மஸ்கிலியா கங்கைவத்தை சேர்ந்த டிஷான், டிலான், சஜீவன், கமிஷ்கா, சச்சுன் மற்றும் தனு, லொக்சனா, ரித்திக் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு லோகநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இதுவரை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக லிந்துளை எழுச்சியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மட்டக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ஆரம்பதி இதே ரத்தினம் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பிரணீத், திலக்ஷியா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டெலுக்ஷன், நண்பர் உஷாந்தன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம். கோயம்புத்தூரில் இருந்து பாலு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. நல்ல பாடல் ஒன்று தாங்க மகன் ராஜ் மற்றும் ஆனந்த் மற்றும் மனைவி லதா ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாரு. ரொம்ப நன்றி பாலு. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதன் குடும்பம், கடகால் ட்ரைட்டன் சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு மூத்தைய காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. மெஸ்கினியாவில் இருந்து மணிமோகன் வந்திருக்கிறாங்க, பிரபுக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சுந்தர் வந்திருக்கிறாங்க, சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே போன்ற தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0111-2777-5001 அதே போல 0111-2777-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்கள்.